விடியல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறீங்க. இனிய காலை வணக்கங்களோடு ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம், நானும் வலிமை போன்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மயிலம்பிள்ளையிலிருந்து பொன்னம்பலம் சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் இனிய காலை அப்படின்னு சொல்லிட்டு பருத்த துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் புஷ்பரா நீ வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் மலர்ந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டமனாரன் செல்வசந்தினி சுதன் இணைந்திருக்கிறாரு. இதே போல அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மதுகம் அம்பேத்தனிலிருந்து பனிமலர் விஜயராஜா வந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலை வணக்கம், எப்படி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாந்த் வந்திருக்கிறாரு. ஹாய் ஜிஆர், இதமான இனிமையான காலை வணக்கம், தரமான வழியில் நிச்சோடு அம்மா குழந்தை அப்பா செல்ல துறையுமா மாமி தெய்வானை மனைவி நிர்மலா தேவி மகள் பவன்ராஜ் மகள் துஷ்யந்தினி துஷ்யன் அனைவரும் இணைத்து பட்ட கொடையிலிருந்து விமலேந்திரன் சொல்ல இருக்கிறாரு. மாவட்டிலிருந்து குட் மார்னிங் சொல்லி நிஷா வந்திருக்கிறாங்க. அன்பு நிறைந்த காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருங்காலை சிலையிலேருந்து மில்டன் வந்திருக்கிறாரு. வணக்கம் சொல்லியிருக்கிறான் ராஜா வந்திருக்கிறாரு. கரோலின் ஆகாஷ் காலை நேர வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. முகமது அன்பரும் காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று இனிய காலை வணக்கம் அக்கா நிகழ்ச்சிகளுடன் அன்பு மகன் ரொஹாத், அதே போல் எல்லோரையும் முனைத்து நல்ல பாடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் வாழ்த்துக்கட்சி அசிஸ்டர் நாங்கள் முடிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கோம். பேர்வழியிலிருந்து ஸ்மார்ட் மாவட்ட நாசர் சொல்லியிருக்கிறாங்க. கிழமை 15 மோதிரை தர்ஷி கூட சேர்க்கிற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்வதாக இணைந்திருக்கிறாரு. எல்லோரையும் முனைத்து அடுத்தும் ஒரு நல்ல பாடல் கேட்கலாம். தொடர்ந்து உங்களுடைய நல்ல பல விஷயங்கள் சுப காரியங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நல்ல விஷயங்களோடு தொடர்ந்து பயணிக்கலாம். அழைப்பை படுத்துங்க 0312-2705-0001 அதே போல 0312-2705-1111 அழைப்பை படுத்தலாம். ஃபேஸ்புக் கூட ஆக இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் நல்ல பல விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் காலை 6 மணிகளில் நிமிடமாக கொண்டிருக்கிறது. அன்பான காலை வணக்கங்களோடு ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க. அருமையான காலை வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேலுசாமி வந்திருக்கிறாங்க. அதே போல பவானி அன்பான காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாடல்கள் தெரிவு அருமை அப்படி சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தங்க சுந்தரம் ஹேட்டன்ல இருந்து வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம். இன்று எம் குடும்பத்தில் பிறந்த நாளை கொண்டாடும் எமது உறவுகளான மாமாவான தங்கராஜா, பரம ஜோதி மற்றும் தம் மோகன் சஞ்சய் அவரை குடும்ப உறவுகள் சரஸ்வதி, சுபாஷினி, லதா, ஷரிதா, மோகன், சித்ராத் பல்லாண்டு காலம் வாழ்வதாக வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தருவது கொள்கின்றோம். அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் மாத்தழையிலிருந்து வாரிய போல இல்லிருந்து நீல மேகம் தீவி சொல்லிருக்கிறாங்க. ஹப்டன் நவீன் வந்திருக்கிறாங்க. ஹாய், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பான காலை வணக்கம் வசந்த உறவுகள் எல்லோருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. ஹாய் ஜியாருக்கு அன்பான காலை வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லிட்டு பண்டாரவிலை வினோதன் வந்திருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம் சகோதரி இலக்கம் ஒன்று சபமல் கந்த பிரியங்கா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே போன்ற இனிமையான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லுக்கு பிரபாத் வந்திருக்கிறாரு. காலை நேர வணக்கம் அன்பான சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு மஸ்கெல்லியாலேருந்து அசோக் வந்திருக்கிறாரு. குட் மார்னிங், பியூட்டிஃபுல் டே அப்படின்னு சொல்லிட்டு காளிதாஸ் இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் இணைத்து அடுத்த ஒரு நல்ல பாடல் கேட்கலாம். தொடர்ந்து விடியல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம்.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு சித்திரை மாதம் 4 திகதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 11:56 மணி முதல் 1:26 மணி வரை. ராககாலம் காலை 7:26 மணி முதல் 8:56 மணி வரை. யமகண்டம் காலை 10:26 மணி முதல் 11:56 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மீசம் இன்பம், ரிஷபம் வரவு, மிதுனம் தொல்லை, கடகம் சுகம், சிம்மம் கவனம், கன்னி சரணம், துலாம் ஆர்வம், விருச்சிகம் நட்பு, தனுசு செலவு, மகரம் வெற்றி, கும்பம் பாராட்டு, மீனம் சுகம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மீசம் இன்பம், ரிஷபம் வரவு, மிதுனம் தொல்லை, கடகம் சுகம், சிம்மம் கவனம், கன்னி சரணம், துலாம் ஆர்வம், விருச்சிகம் நட்பு, தனுசு செலவு, மகரம் வெற்றி, கும்பம் பாராட்டு, மீனம் சுகம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
0: இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன் 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: நேரம் காலை 6:20.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8
2: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
3: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
2: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: என்ன நடக்கிறது? நம்ப ஆக்சிடென்ட்.

கவன் திரைப்படத்துக்காக சுவரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். கேட்டு கொண்டிருக்கிறீங்க வசந்தத்தின் விடுதல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறீங்க. இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் வெளியிலிருந்து பதிமலர் கணேசன் வந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் என்று சொல்லிட்டு ரேணுகா வந்திருக்கிறாங்க. பாஸ்கரன் வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போல அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டிகோயாவிலிருந்து புவான் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கிறேன். இன்றைய நாள் நலமாக அமைய வாழ்த்துக்கள். சண்முகநாதன் கலகா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பனைபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தகுமார் வந்திருக்கிறாரு. காலை வாழ்த்துக்களோடும் நிகழ்ச்சிக்கு அருமை நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சுப்பையா. குட் மார்னிங் சொல்லி பாலா கார்த்திகா வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியோ கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் நிகழ்ச்சியோடு என்னை முனைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்திருக்கிறாங்க. இதே போல் அன்பான காலை வணக்கம் சொல்லிட்டு வாழைச்சேலையிலேருந்து அஜய் அகிலனோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஹாய் சகோதரி இருவருக்கு அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சி வந்திருக்கிறாங்க. ஓகே, எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக்கொண்டு ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலை தொடர்ந்து வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: சீரான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்
1: செய்திப்பாரோம். நாளடிகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து இன்றைய தினம் நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் அலைவரிசை ஊடாக இந்த தினமும் இந்த நிகழ்ச்சியினை நேரடியாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் எம் எஸ் எம் இரஃபான். இன்றைய தினமும் நாளடிகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து முதலில் அவதானத்தை செலுத்தும் போது, கம்பன் புகழ் விருது பெற்றிருக்கிறார் ஜனாதிபதி என்பதான தகவல் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. எனவே இதன்போது இன மதவாதத்தை முற்றாக ஒழிப்போம் என்பதான அறைகூவலும் ஜனாதிபதியினால் விடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனிடம் மற்றும் ஒரு முக்கியமான தகவலாக, மாலைத்தீவு ஜனாதிபதி அவரது பாரியார் ஆகியோர் தாயகத்துக்கு வந்திருக்கிறார்கள், இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நேற்றைய தினம் பிரதமர் ஹரணி அமரசுனால் வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்க தொடர்பான தகவல்கள். இதனிடம் ரஷ்ய சுகாதார அமைச்சரும் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார். எனவே அது தொடர்பான முக்கியமான செய்திகளும் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. இதனிடம் பிரதானமாக எரிபொருட்களுடைய விலை உயர்வடைந்திருக்கிறது. இதனால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள், முச்சக்கர வண்டி கட்டணங்கள், பாடசாலை வாகனங்களுக்கான கட்டணங்கள் என்பன அதிகரிக்கப்பட இருப்பதான தகவல்களும் தரப்படுகிறது. அதே நேரத்தில் வாகன இறக்குமதி தொடர்பிலும் முக்கியமான தகவல்கள் இன்றைய தினம் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு முக்கிய தகவலாக, மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி கைதாவாரா என்பது தொடர்பான தகவல்கள், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் யாபஸ் கொள்ளுணர் விவகாரம் தொடர்பில் இது தொடர்பான செய்திகள் இன்றைய தினம் தரப்படுகிறது. இதனிடம் ஈஸ்டர் தின குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ரகசிய வாட்ஸ்அப் தகவல் வெளியாகி இருக்கிறது என்பதான விடயத்தினையும் நாம் இவ்வாறு அவதானிக்கலாம். இவைதான் இன்றைய தினம் நாளடிகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள். இவை குறித்து விரிவாக பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. கம்பன் புகழ் விருது பெற்றார் ஜனாதிபதி என்பதாக இந்த செய்தி. எனவே புகைப்படத்தினும் கூடிய தகவலாக இந்த தகவல் வெளிப்படுத்தப்படுகிறது. அகில இலங்கை கம்பன் கழகத்தினர் 2026 ஆண்டுக்கான கம்பன் புகழ் விருதை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். இனவேற்றுமையால் பிளவுண்டு கிடக்கும் தேசத்தை ஒன்றுபடுத்துவதாக உறுதியளித்து, நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்று சிறுபான்மை சமூகங்களையும் ஆதரித்து நாட்டை நிர்வகித்து வரும் அனுர்குமார் திசாநாயக்கவை பாராட்டும் வகையில் அவருக்கு இந்த கௌரவத்தை கம்பன் கழகத்தினர் இவ்வாறு அளித்திருக்கிறார்கள் என்பது முக்கியமானது. அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்தும் கம்பன் விழா 2026 இறுதிநாள் வைபவம் கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் நேற்று மாலை 5:30 நடைபெற்றது. இந்த நிகழ்வை தொழிலதிபர் என் எஸ் வாசுமங்கல விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்திருந்தார். இதன்போது நீதியரசர் பாவனா சசி மகேந்திரன் தலைமையுரையும், தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த டாக்டர் முகமது ரேலா தொடக்க உரையையும் ஆற்றியிருந்தார்கள். இந்த நிகழ்வில் கம்பன் கழகம் 6 சான்றோர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது. முன்னாள் பாராளுமன்ற சபாநாயகர் கரு ஜெயசூரிய, தொழிலதிபர் சி தனபால, சிரேஷ்ட பொறியாளர் சி உருதிரலிங்கம், சுற்றுலா அமைச்சின் முன்னாள் நிரந்தர செயலாளர் டாக்டர் பிரதாப் ராமானுஜம், வைத்திய கலாநிதி காப்பியக்கோ ஜின்னா ஷெரஃபுதீன், முல்லைத்தீவு அரசு அதிபர் அனா உமா மகேஸ்வரன் ஆகியோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. சான்றோர் விருது பெற வேண்டிய முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய நிகழ்வுக்கு வருகை தராததால் அவருக்கான விருதை அவரது மருமகனும் முன்னாள் அமைச்சருமான நவீன் திசாநாயக்க விழாமேடையில் பெற்றுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து அகில இலங்கை கம்பன் கழகம் ஆண்டுதோறும் வழங்கும் உயரிய விருதினை, கம்பன் புகழ் விருதை இவ்வாண்டு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு வரலாற்றை மாற்றியவன் என்ற புகழாரத்தோடு கழகத்தினர் வழங்கி இவ்வாறு கௌரவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு மாநிலத்தின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது என்பதே இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க. இதேநேரம் ஜனாதிபதி இங்கு நிகழ்த்திய உரையும் பிரதானமாக அமைகிறது. எனவே ஜனாதிபதி இங்கு உரையாற்றும் போது, எமது நாட்டில் இனிமேல் இனவாதமோ மதவாதமோ இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம், அவற்றை இந்த மண்ணிலிருந்து முற்றாக அகற்றப்போகிறோம் என்று ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இனிவரும் காலங்களில் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் மற்றும் பௌத்த கலாச்சாரம் ஆகியவற்றுக்கிடையே ஒரு வலுவான சகோதரத்துவமும் ஐக்கியமும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். எமது நாட்டின் பிரச்சினைகள் இன்னும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த பிரச்சினைகளை நேர்மையுடனும் உறுதியுடனும் தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்பதாக ஜனாதிபதி இங்கு கருத்து வெளியிட்டிருக்கிறார். தேசிய ஒற்றுமைக்காக நாங்கள் மிக பலமான ஊராடியை எடுத்து வைத்திருக்கிறோம். முக்கியமான முன்னெச்சரிக்கைகளுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். எமது நாட்டில் இனிமேல் இனவாதமோ மதவாதமோ இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அவற்றை இந்த மண்ணிலிருந்து முற்றாக அகற்றப்போகின்றோம் என்பதாக ஜனாதிபதி கூறுகிறார். எமது முந்தைய பரம்பரைகள் காலம் காலமாக யுத்தத்தை சந்தித்தன. ஆனால் இனிவரும் தலைமுறையினர் ஒருபோதும் போர் செய்யக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களுக்கு சகோதரத்துவம் நிறைந்த ஒரு நாடு தேவை. பல தசாப்தங்களாக நீடிக்கும் இந்த பிளவுகளை களைந்து குறுகிய காலத்துக்குள் தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியும் என்பது எனது கணிப்பு. இந்த ஒன்றிணைக்கும் முயற்சி பல படிகளாக முன்னெடுக்கப்படும். நாம் பிற இனத்தவர்களின் கலாச்சாரங்களை மதித்து ஏற்றுக்கொள்ளும் பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சிங்களம், தமிழ், முஸ்லீம் என ஒவ்வொரு இனத்துக்கும் தனித்துவமான கலாச்சாரம் உண்டு. இதில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்று யாராலும் சொல்ல முடியாது. சகல கலாச்சாரங்களுக்கும் கௌரவமிக்க மதிப்பை வழங்குகின்ற ஒரு பண்பை நாம் உருவாக்க வேண்டும். அதை நாங்கள் ஒரு பிரதான நோக்கமாக கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் இதில் முழுமையாக ஈடுபட்டுள்ளதோடு அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாளர்களையும் முன்னெடுத்து வருகிறோம். இலங்கை மக்களிடம் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். இந்த நாட்டின் எந்த ஒரு பிரஜையும் இரண்டாம் தர பிரஜையாக வாழ்வதை நான் விரும்பவில்லை. பிறப்பால் அனைத்து இனத்தவர்களையும் சமமானவர்களையும் கடந்த கால கசப்பான சம்பவங்களை மன்னித்து ஒருவருக்கொருவர் கௌரவம் அளிப்போம். இந்த தீவின் வரலாற்றில் மன்னர்கள் பெரும் பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதேபோல் நாமும் ஒன்றிணைந்து இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்க வேண்டும். ஒரு தரப்பின் உரிமையை மட்டும் உயர்வாக கருதாமல், மதவாதம் பேசாமல், ஒருவருக்கொருவர் எதிராக கருத்துக்களை முன்வைக்காத ஒரு புதிய அரசியலை நாம் உருவாக்க வேண்டும். எங்களுக்கு தேவை நிலையான தீர்வு. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என அனைத்தையும் ஓரணியில் இணைப்பதே எமது அரசியல். இந்த இனவாத விஷயத்தை ஒழித்து தற்போதுள்ள சட்டங்கள் போதாது என்றால் புதிய சட்டங்களை கொண்டு வருவோம். எமது தலைவர்களுக்கிடையே அரசியல் உறுதிப்பாட்டை ஏற்படுத்தி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை உறுதிப்படுத்துவோம். ஒரு முக்கியமான மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றம் எதிர்கால தலைமுறைக்கு பாரிய வெற்றிகளை கொண்டு வரும். சிங்கள, தமிழ், முஸ்லிம் பிள்ளைகள் அனைவரும் ஒரே அணியில் விளையாடுவதையும் ஒரே மேடையில் தமது திறமைகளை வெளிப்படுத்தி மகிழ்வதையும் காண்பதே எமது கனவு. எமது பரம்பரை யுத்தத்தில் கழிந்தது. ஆனால் எமது பிள்ளைகள் யுத்தம் செய்யக்கூடாது. இதற்காகவே இந்த பாரிய மாற்றத்தை முன்னெடுக்கிறோம். கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்களில் உள்ள நட்பண்புகளை எமது வாழ்க்கையில் உள்வாங்குவோம். யதார்த்தமான மாற்றத்துடன் அனைவரும் மனிதநேயத்தோடு ஒன்றிணைய வேண்டும். மனிதனாக வாழ்வதே முக்கியம். மனிதத்தன்மை கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்க எமது இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம். குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் இதற்காக பெரும் பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளையும் ஒன்றிணைந்து புதிய சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும். நாங்கள் தமிழ் இலக்கியம் மற்றும் கலைகளை பாதுகாப்போம். அதேவேளை இலங்கையின் ஒட்டுமொத்த கலை மற்றும் சினிமா துறையை பலப்படுத்துவோம். இதற்காக ஒரு புதிய யுகத்தை, புதிய காலத்தை இன்று நாம் ஆரம்பிக்கிறோம். எல்லோருமே சமமாக வாழ வேண்டும் என்ற சௌபாக்கியமான எண்ணம் நம் ஒவ்வொருவரிடமும் மேலோங்க வேண்டும். இன்று நாம் காண்கின்ற இந்த ஒற்றுமையின் பெருமை என்பது மனித சமூகத்தின் மீதான ஒரு உன்னதமான அனுபவமாகும். அன்பும் சகோதரத்துவமும் கொண்டவர்கள் இங்கே ஒன்றிணைந்திருக்கிறார்கள். எவ்வித தீய எண்ணங்களுமின்றி சக மனிதர்களின் வாழ்க்கையை அரவணைத்துச் செல்லும் பண்பை எமது சமூகத்தில் நாம் ஆழமாக வேரூன்றச் செய்ய வேண்டும். எமது வரலாற்றின் மீதும் எதிர்காலத்தின் மீதும் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையை ஒவ்வொரு குழந்தையிடமும் மாணவரிடமும் ஒப்படைப்போம். இலக்கியங்கள், வரலாறு மற்றும் கவிதைகள் ஊடாக நாம் சிறந்த சமூக விழுமியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக கம்பராமாயணம் போன்ற உன்னத இலக்கியங்கள் காட்டும் வாழ்க்கை நெறிகளை நாம் பயிலத் தொடங்க வேண்டும். இது தொடர்பாக நாம் ஆழமான ஆய்வுகளையும் கற்கைகளையும் முன்னெடுப்போம். இத்தகைய இலக்கிய பரம்பரை எமது பிள்ளைகளிடையே பாரிய தாக்கத்தையும் ஆக்கப்பூர்வமான உணர்வலைகளையும் ஏற்படுத்தும். இலக்கியம் காட்டும் அன்பு, கருணை மற்றும் பாசம் என்பன ஒரு புதிய உலகத்தை எமது பிள்ளைகளுக்கு நிர்மாணிக்கும். கடந்த கால வரலாற்றில் வைராக்கியம், குரோதம் மற்றும் பகைமை போன்ற கசப்பான அனுபவங்களை எமது சமூகத்தில் நிறைந்திருந்தன. வடக்கில் தமிழ் மக்களும் தெற்கில் சிங்கள மக்களும் ஒருவித போராட்ட உணர்வுடனேயே ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். இத்தகைய பிரிவினைவாதமும் குரோதமும் அழிவையே தரும். இதை நாம் மாற்றியமைக்க வேண்டும். யுத்தத்தில் முதலாவதாக இறப்பது மனிதநேயம். ஆனால் இலக்கியத்தில் முதலாவதாக பிறப்பது அந்த மனிதநேயம்தான். எனவேதான் இலக்கியங்கள் ஊடாக நாம் அமைதியை உருவாக்க வேண்டும் என நான் நம்புகிறேன். கடந்த காலங்களில் நாம் இழந்தவற்றை தேடிச் செல்வோம். தேர்தல் காலங்களில் நூலகங்கள் எரிக்கப்பட்ட அந்த இருண்ட காலத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். இனிமேல் அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது. வடக்கில் இருக்கின்ற மக்களுக்கும் புத்தகங்களுக்கும் இடையில் ஒரு நெருக்கமான உறவு உண்டு. வடக்கின் ஒவ்வொரு கிராமத்திலும் வாசிக சாலைகள் மிக உன்னதமான இடத்தில் போற்றப்படுகின்றன. வாசிப்பே தமது வாழ்க்கையாகவும் கலாச்சாரமாகவும் கொண்ட மக்கள் அவர்கள். அத்தகைய வாசிப்பு கலாச்சாரம் சிங்கள் மக்கள் மத்தியிலும் ஆழமாக நிலவுகின்றது. இனிவரும் காலங்களில் சிங்கள, தமிழ், முஸ்லிம் மற்றும் பௌத்த கலாச்சாரம் ஆகியவற்றுக்கிடையே ஒரு வலுவான சகோதரத்துவமும் ஐக்கியமும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். எமது நாட்டின் பிரச்சனைகளை இன்னும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த பிரச்சனைகளை நேர்மையுடனும் உறுதியுடன் தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்பதாக ஜனாதிபதி இவ்வாறு திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு ஆழமான கருத்துக்கள் இவருடைய உரையில் இவ்வாறு பொதிந்திருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். ஜனாதிபதிக்கு கம்பன் புகழ் விருது வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் அவருடைய கருத்து குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தியிருந்தோம். இப்போது நாங்கள் மற்றொரு செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகிறது. மாலைத்தீவு ஜனாதிபதியினுடைய இலங்கை விஜயம் குறித்தான தகவல். இலங்கை வந்தார் மாலைத்தீவு ஜனாதிபதி என்பதாக இந்த செய்தி அமைகிறது. பல்வேறு நாளிடுகளும் அவருடைய வருகை குறித்து இவ்வாறான தகவல்களை தந்திருப்பதை அவதானிக்கலாம். எனவே புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக தினகரன் பத்திரிகையும் இந்த தகவலை இவ்வாறு கொண்டு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை பலப்படுத்தும் நோக்கில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது முயிஸ் நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்திருக்கிறார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவினால் விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரில் நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்த மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது முயிசுடன் முதற்பண்மணி சஜீதா முகமது மற்றும் அமைச்சரவை அமைச்சர்கள், சிரேஷ்ட அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழுவினரும் இவ்வாறு வருகை தந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. எனவே மாலைத்தீவு ஜனாதிபதியினுடைய விஜயம் என்பது பிரதானமாக அமைகிறது. எனவே 20 பேர் கொண்ட உயர் அதிகாரிகள் அடங்கிய தூதுக்குழுவினர் இவ்வாறு வருகை தந்திருக்கிறார்கள். மாலைத்தீவு மாலை நகரிலிருந்து ஸ்ரீலங்கா யாழினிசன் UL116 என்ற விமானம் மூலம் நேற்று மாலை 5:33 கருணாநாயக்க விமானத்தை வந்தடைந்த ஜனாதிபதி மொய்ஸ் உள்ளிட்ட தூதுக்குழுவினரை பிரதமர் ஹரணி அமரசூரி உள்ளிட்ட முக்கியர்கள் விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்றிருந்தார்கள். மாலைத்தீவு ஜனாதிபதியாக கடந்த 2023 பதவியேற்றதன் பின்னர் முகமது மொய்ஸ் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதலாவது ராஜேந்திர விஜயம் இதுவாகும். ஜனாதிபதி அனர்குமார் திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் வருகை தரும் மாலைத்தீவு ஜனாதிபதி நாளை மறுதினம் வரை இலங்கையில் தங்கியிருப்பார். இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஜனாதிபதி அனர்குமார் ஜானேக்கவுடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என வெளிவிவகார அமைச்சு இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. ஜனாதிபதி முகமது மொய்ஸி இலங்கையின் உயர்மட்ட பிரதிநிதிகளை சந்திக்கவிருப்பதோடு மாலைத்தீவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நெருங்கிய உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் ஜனாதிபதி அனர்குமார் ஜானேக்கவுடன் உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவிருக்கிறார். அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு துறைகள் சார்ந்து எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாற்றிக் கொள்ளப்படவிருக்கின்றன. அதற்கமைய பயிற்சி திட்டங்களை ஒழுங்கமைத்தல், ஊழியர் பரிமாற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் கூட்டு ஆய்வுகளை மேற்கொள்ளல் என்பன தொடர்பில் மாலைத்தீவின் பாதுகாப்பு மற்றும் தேசிய சேவைகள் அமைச்சுக்கும் இலங்கையின் ஜெனரல் சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கும் இடையில் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை தலைமைத்துவத்துக்கான பயிற்சி மற்றும் தொழில்சார் மேம்பாட்டுத்துறை ஒத்துழைப்பு குறித்து மாலைத்தீவின் கல்வியோர்கள் மற்றும் திறன்கள் மேம்பாட்டு அமைச்சு மற்றும் இலங்கையின் கல்வியோர்கள் மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு ஆகியவற்றுக்கு இடையிலும் கல்விசார் ஒத்துழைப்பு குறித்து மாலைத்தீவின் சுகாதார குடும்ப மற்றும் நலம்புரி அமைச்சுக்கும் இலங்கையின் கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு இடையிலும் ஆவண காப்பகம் தொடர்பில் மாலைத்தீவின் தேசிய ஆவண காப்பகத்துக்கும் இலங்கையின் தேசிய சுவடிகள் திணைக்களத்துக்கும் இடையில் இளம் விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாடு குறித்து மாலைத்தீவு இளைஞர் வலுவூட்டல் மற்றும் உடற்தகுதி அமைச்சுக்கும் இலங்கை இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சுக்கு இடையிலும் இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இவ்வாறு கைச்சாத்திடப்படவிருப்பதோடு இரு நாடுகளுக்கும் இடையில் சுற்றுலாத்துறை ஒத்துழைப்பு தொடர்பில் ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட இருக்கிறது. இதேவேளை மாலைத்தீவு ஜனாதிபதியின் இந்த வருகையை முன்னிட்டு நேற்று முதல் நாளை மறுதினம் வரை கொழும்பு நகரை அண்மித்த பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீஸ் ஊடகப் பிரிவு இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. எனவே மாலைத்தீவு ஜனாதிபதி கலந்து கொள்கின்ற முக்கியமான நிகழ்வுகள் இன்று காலை 10 மணியிலிருந்து இடம்பெற இருக்கின்றன. இது தொடர்பான நேர ஒளிபரப்பினை நீங்கள் வசந்தன் டிவியில் காணக்கூடியதாக இருக்கும். இதனிடம் ரஷ்ய சுகாதார அமைச்சருடைய இலங்கை வருகை குறித்தான தகவலும் தரப்படுகிறது. ரஷ்யாவின் சுகாதார அமைச்சர் மிக்கேல் முராஷ்கோ உள்ளிட்ட தூதுக்குழுவினர் 3 நாட்கள் உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நேற்று நாட்டை வந்தடைந்திருக்கிறார்கள். ரஷ்ய சுகாதார அமைச்சருடன் அந்நாட்டின் சுகாதார அமைச்சின் உயரதிகாரிகள் 7 பேர் கொண்ட குழுவினர் வருகை தந்திருப்பதோடு இவர்கள் ரஷ்யாவின் மொஸ்கோ நகரிலிருந்து ஏரோஃப்ளோட் விமான சேவைக்கு சொந்தமான SR-288 என்ற விமானம் மூலம் நேற்று காலை 10:20 அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறார்கள். அவர்களை விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த் அபேசேன, சுகாதார அமைச்சர் செயலாளர் அனில் ஜெயசிங், இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் ஜெகரியான் ஆகியோர் வரவேற்றிருக்கிறார்கள். இந்த விஜயத்தின் போது ரஷ்ய சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீச மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜய் தஹிரத் ஆகியோருடன் கலந்துரையாடல்களை முன்னெடுத்தல், கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் மருத்துவப்படம் ஆகியவற்றுக்கு கண்காணிப்பு விஜயங்களை மேற்கொள்ள உள்ளிட்ட விடயங்களை இவ்வாறு மேற்கொள்ளவிருப்பதாக தகவல்கள் தரப்படுகிறது. இந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு முக்கிய செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி ஒன்று இவ்வாறு வெளியாகிறது. அந்தர்ஜாலையின் வஞ்சா கரலா விதேசிக்கேன் எகசே விசாக்க வெளிக்கடினால் என்பதான தகவல் லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைகிறது. இணையதளத்தின் மூலமாக மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 120 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதான தகவல். இதில் 31 பெண்கள் அடங்குவதாகவும் 3 கோடிக்கும் அதிகமான வெளிநாட்டு பணம் கைப்பற்றப்பட்டிருப்பதான தகவல்களும் இவ்வாறு தரப்படுகிறது. அதனிடத்தில் 200 கணனிகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ராஜகிரிய மெதவெளிக்கட வீதி பகுதியில் குடிவரவு குடிகழ்வு சட்டங்களை மீறி சட்டவிரோத நிதி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டு வந்த சுமார் 120 வெளிநாட்டவர்கள் போலீசாரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக திட்டமிடப்பட்ட நிதி மோசடிகள் இவர்கள் ஈடுபட்டு வந்தமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. மெதவெளிக்கட வீதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் பல தளங்களை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்த நிலையிலேயே இவர்கள் சுற்றிவளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். கைதானவர்கள் சீனா, மலேசியா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, கம்போடியா மற்றும் மடகஸ்கர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்தோடு இந்த கைது நடவடிக்கையின் போது சந்தேக நபரிடமிருந்து பெருமளவிலான கணனிகள் மற்றும் கையெடுக்க தொலைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர்கள் இணையதளம் வாயிலான நிதி மோசடிகள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்ததாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றிவளைப்பின் போது அங்கிருந்த சிலர் தப்பியோடியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். சந்தேக நபர்களின் விசா காலாவதி தொடர்பிலும் விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்க தகவலாக அமைகிறது. இதனிடம் இன்னும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் தமிழன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. கட்டுக்கஸ்தொட்டையில் பிரதான போதைப்பொருள் வர்த்தகர் கைது என்பதான தகவல். கண்டி பிரதான போதைப்பொருள் வர்த்தகர் ஒருவர் கட்டுக்கஸ்தொட்டை ரணவன பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். வாடகை அடிப்படையில் பெறப்பட்ட சொகுசு வாகனங்களை பயன்படுத்தி போதைப்பொருள் வர்த்தகத்தை நடத்தி வந்த சந்தை நபர் வேனனுடன் கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து 11,130 மில்லி கிராம் ஹெரோயின், 5,040 மில்லி கிராம் ஐஸ் போதைப்பொருள், 150 போதை மாத்திரைகள், 4 கையெடுக்க தொலைபேசிகள் மற்றும் டிஜிட்டல் திராசு ஒன்றும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இரு பிள்ளைகளின் தந்தையான குறித்த சந்தேகபர் கடுக்கசட்ட ரணவன பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடையவரான அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். கொழும்பு பகுதியில் மிகவும் சூட்சமான முறையில் போதைப்பொருட்களை கொண்டு வந்து கண்டி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் விநியோகித்து வந்தமை போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்திருக்கிறது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கடுக்கசட்ட போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

செய்தி பார்வையில் மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிற ஒரு தகவல் பற்றியும் அவதானத்தை செலுத்தலாம். லங்காதிப பத்திரிகை இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. குவன்யானா மிலட்ட கட்சித்திய மஹிந்த பிரியங்கர் அல்லஸ் கொமிசமட்ட என்பதாக லங்காதிப பத்திரிகை இந்த செய்தியினை இவ்வாறு கொண்டு வருகிறது. மஹிந்த அல்லஸ் கொமிசமட்ட எண்ணக்கியான நொதிசி என்னத் கலிங் ஆண்டுவ பிரகாஷ் நிக்குத்கர்லா ஹிட்டு ஜனாதிபதி மாத்திய பிரகாஷிக்க என்பதாக இந்த செய்திகள் இவ்வாறு தரப்படுகிறது. எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் விமான போக்குவரத்து முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோருக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி எதிர்வரும் 12 தேதி அவர்கள் இருவரும் ஆணைக்குழுவில் விசாரணைக்காக முன்னிலையாக வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யாபஸ் கொள்ளுணர்வு ஒப்பந்தம் தொடர்பான விசாரணைக்காக அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2013 ஆண்டில் ஸ்ரீலங்கன் யாழினிச யாபஸ் A330 மற்றும் A350 விமானங்களையும் கொள்வனவு செய்த போது அப்போதைய ஸ்ரீலங்கன் யாழினிச தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி ஆகியோர் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள். லஞ்ச சட்டம் மற்றும் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பில் சந்தேக நபரான கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் யாபஸ் ஒப்பந்தத்தில் லஞ்சமாக பெறப்பட்ட பணத்தை சந்தேக நபரான கபில சந்திரசேன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் விமான போக்குவரத்து முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோருக்கு வழங்கியுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அண்மையில் தெரிவித்திருந்தது. 2015 ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க சந்தேக நபர் தனது பெலியத்த இல்லம் மற்றும் கால்டன் இல்லத்தில் வைத்து 20 மில்லியன் ரூபாய் வீதம் 3 சந்தர்ப்பங்களில் மஹிந்த ராஜபக்சவுக்கு 60 மில்லியன் ரூபாயை வழங்கியதாக லஞ்ச ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோரை எதிர்வரும் 12 தேதியில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. கிடைக்கும் உள்ளக தகவலின்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்படலாம் என தெரிகிறது என்பதாக தமிழன் பத்திரிகை இவ்வாறே இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. எனவே இது மஹிந்த ராஜபக்ஷனுடைய யாபஸ் கொள்ளுணர் விவகாரம் தொடர்பிலான தகவல். இதே நேரத்தில் இவ்வாறான ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பிலான விளக்கத்தினை பொதுஜன பிரபுண ஊடக பேச்சாளர் கூறப்படுகிறார். இனிவரும் காலங்களில் வழங்கப்பட உள்ள நீதிமன்ற தீர்ப்புகளில் ஜனாதிபதி தலையீடு எவ்விதமான மிரட்டல்களும் ராஜபக்சேக்கள் அஞ்சமாட்டார்கள், சட்டப்படி பதிலளிப்பார்கள் என்கிறார் மஹிந்தவின் பேச்சாளர் என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகை தகவலை எடுத்துக் கொள்கிறோம். லங்காதிப பத்திரிகையிலும் இது தொடர்பான தகவல் தரப்பட்டிருந்தது. இனிவரும் காலங்களில் வழங்கப்பட உள்ள நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து தற்போதைய ஜனாதிபதியினால் முன்கூட்டியே தீர்மானங்களை வெளியிடுவது நீதிமன்றத்தை அவமதிப்பதோடு நீதிபதிகளின் சுதந்திரத்தில் தலையிடும் செயல் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவிக்கிறார். யாபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இதுவரை எவ்வித உத்தியோகபூர்வ அறிவித்தல் கடிதமோ அல்லது அறிவித்தலோ வரவில்லை என்பது அவர் வெளிப்படுத்துகின்ற கருத்தாக இவ்வாறு அமைந்திருக்கிறது. இது தொடர்பில் மேலதிகமாக சில விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் இந்த விவகாரம் குறித்து அவர் மேலும் சில கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினர் இந்த விவகாரத்தை கையாள்வதற்கு தயாராகவே இருக்கிறார்கள். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே இது தொடர்பான விசாரணைகளுக்கு எங்களுடைய பங்களிப்பு இருக்கும் என்பதாக கூறப்படுகிறார். யாபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோருக்கும் May 12 லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டே சட்டத்தரணி மனோஜ் கமகே இவ்வாறு குறிப்பிடுகிறார். இதேவேளை தற்போது ஜனாதிபதி அனைவரும் காலங்களில் வழங்கப்பட உள்ள நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து முன்கூட்டிய தீர்மானங்களை வெளியிடுவது நீதிமன்றத்தை அவமதிப்பதோடு நீதிபதிகளின் சுதந்திரத்தில் தலையிடும் செயல் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு ராஜபக்சேக்கள் தொடர்பில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்பட்ட போதிலும் தற்போதைய அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள நிலக்கரி மோசடி, கொள்கலன் கொடுக்கல் வாங்கல் மற்றும் டொலர் மோசடிகள் போன்ற பாரதூரமான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகளை ஆரம்பிக்காமல் ஒரு பிரச்சனையாகும் என சட்டத்தரணி மனோஜ் கமகே கூறப்படுகிறார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு ஆட்சியாளர்களின் பணத்தில் அல்லாமல் பொதுமக்களின் வரிப்பணத்திலே இயங்குவதாகவும் அரசியல் பழி வாங்கல்களுக்கு முன்னுரிமை அளிக்காமல் ஏனைய பாரிய அளவிலான மோசடிகள் குறித்தும் சுயாதீனமான விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் ராஜபக்ஷ தரப்பினர் இவ்வாறு அரசியல் நடவடிக்கைகளுக்கு அஞ்ச மாட்டார்கள் என்னும் தேவையான சந்தர்ப்பங்களில் அதற்கு சட்டப்பூர்வமான பதிலளிப்பார்கள் என்னும் சட்டத்தரணி மனோஜ் கமகே அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டிருப்பது அவதானிக்கத்தக்கது. எனவே இந்த விவகாரம் குறித்து அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்திருக்கிற கருத்து குறித்து இவ்வாறு நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். விசாரணை கழித்தால் ராஜபக்சேக்கள் செல்ல வேண்டும் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் என்பதாகவே இந்த தகவல் இவ்வாறு வெளியாகிறது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை கழித்தால் ராஜபக்சேக்கள் செல்ல வேண்டும், அதை விடுத்து அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடக்கூடாது, ஊழல் மோசடியில் ஈடுபடாவிடின் அச்சமடைய வேண்டிய அவசியம் கிடையாது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீஸ் கழுத்துறை பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது
அவருடைய கருத்து இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. எனவே தவறு செய்யாவிட்டால் என் விசாரணை கஞ்ச வேண்டும் என்ற ஒரு நியாயமான கேள்வினை அமைச்சர்கள் எழுப்பியிருக்கிறார். திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் மூன்றாம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருப்பது அவதானிக்கத்தக்கது. அதுவே இந்த நிதி கொடுப்பனவு செலுத்தின போதே வேண்டுமென்றே நிதி மூன்றாம் தரப்பினர் கணக்கு வைப்பிடப்பட்டதா அல்லது தவறுதலால் சென்றிருந்ததா என்பது குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த விடயம் குறித்து நாளைய தினம் பாராளுமன்றத்தில் விசேட அறிவிப்பு விடுக்கப்படும். இந்த சம்பவத்தை எதிர்க்கட்சியினர் தங்களின் குறுகிய அரசு லாபத்துக்காக பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள். அதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைக்கு அழைத்தால் ராஜபக்சேக்கள் செல்ல வேண்டும். அதை விடுத்து அரசியல் பழிவாங்கல் என்று கூறப்படக்கூடாது. ஊழல் மோசடியில் ஈடுபடாவிடின் அச்சமடைய வேண்டிய அவசியம் கிடையாது. சட்டத்தின் பிரகாரம் செயற்படுங்கள் என்று டாமல் ராஜபக்சே குறிப்பிடுகிறார். ஆனால் சட்டப்படியான விசாரணைகளுக்கு அழைப்பு விடுத்தார் எதிர்மறையான கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள் என்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீசவினால் இவ்வாறு இதுபற்றிய விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதே அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்த கருத்து. இதே நேரத்தில் மற்றும் ஒரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. திரைசேரி பணம் மாயமான விசாரணைக்கு அமெரிக்க FBI உதவியை நாடும் அரசு என்பதாக இந்த தகவலை பார்க்கிறோம். திரைசேரிந்து 2 மில்லியன் அமெரிக்க டாலர் திருடப்பட்டமை தொடர்பான விசாரணைகளில் அமெரிக்காவின் புலனாய்வு பணியகத்தின் உதவியை நாடுவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். இதற்காக இணையவழி தாக்குதல்கள் மற்றும் தரவு திருட்டை கண்டறிவதில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு அமெரிக்க இணைய பாதுகாப்பு நிறுவனத்தின் உதவியும் பெறப்பட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவிக்கிறார். மேலும் இந்த விசாரணைகள் ஆஸ்திரேலிய அதிகாரிகளும் இலங்கைக்கு ஆதரவளித்து வருவதால் இது ஒரு சர்வதேச அளவிலான விசாரணையாக இப்போது உருவெடுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மோசடி மின்னஞ்சல்களின் மூலம் திருடப்பட்ட பணத்தின் தற்போதைய இருப்பிடம் அல்லது இந்த வலையமைப்புக்குள் பின்னால் உள்ள நபர்கள் குறித்து இதுவரை எந்த ஒரு குறிப்பிட்ட தகவலும் வெளியிடப்படவில்லை. மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு இந்த விடயம் குறித்து மேலும் விசாரித்து வருகிறது. ஜனவரி மாதத்திலிருந்து இந்த இணையவழி தாக்குதல் குறித்து நிதியமைச்சுக்கு தெரிவித்திருந்தாலும் இதுகுறித்த முதல் முறைப்பாடு மார்ச் 28 அன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்படி அதன் பின்னர் முறையான விசாரணைகள் தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த இணையவழி தாக்குதல் பிற நாடுகளுக்கு செலுத்தப்பட வேண்டிய கடன் தவணைகள் தொடர்பான ஆவணங்களும் திருடப்பட்டிருக்கலாம் அல்லது நகலெடுக்கப்பட்டிருக்கலாம் என்று திரைசேரி அதிகாரிகள் சந்தேகிக்கிறார்கள். இதன் காரணமாக எதிர்காலத்தில் எந்த ஒரு பணப்பரிமாற்றத்திற்கு முன்பு மின்னஞ்சல்களையும் தரவுகளையும் கடுமையாக சரிபார்க்குமாறு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் பிரான்சிலிருந்து பெறப்பட்ட கடன் தொடர்பான ஆவணங்களும் காணாமல் போயுள்ளதாக வெளியான ஊடகச் செய்திகளை நிதியமைச்சர் மறுத்திருக்கிறது. அந்த செய்தி தவறானது என்றும் கடன் திருப்பிச் செலுத்தும் செயல்முறை திட்டமிட்டபடி நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் அறிக்கையை இவ்வாறு வெளியிட்டிருக்கிறது என்பதாக இந்த தகவலும் தரப்படுகிறது. இதே நேரத்தில் இது தொடர்பில் மேலும் சில தகவல்களை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் சீனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்ற இருக்கிறார் என்பதான தகவலும் தரப்படுகிறது. எனவே நாளைய தினம் சீனாதிபதியினால் இந்த ஆஸ்திரேலிய கடன் வழங்குநருக்கு திரைசிரால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க மற்றும் ஒரு முக்கியமான செய்தியாக அமையப்பெறுகிறது. இதுநேரம் இன்னும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இந்த விவகாரத்தை வெளியில் கொண்டு வந்தது ஃப்ரீ லோயர் அமைப்பு. எனவே இவர்களின் சார்பில் இது பற்றி கூறும்போதும் வழக்கின் தீர்ப்புகள் தொடர்பில் ஜனாதிபதி தலையீடு குறித்து ஆணைக்குழு என்ன செய்யப் போகிறது என்பதான ஒரு கேள்வினை அவர் இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். அந்த வகையில் வழக்கின் தீர்ப்புகள் தொடர்பில் சீனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க முன்கூட்டியே கூறுவாராக இருந்தால் அது நீதித்துறையில் அவர்கள் தலையிடுவதாக அமையும் என்றும் இது தொடர்பில் நீதி சேவை ஆணைக்குழு எவ்வாறான ஒரு பதிலை அளிக்கப் போகிறது என்பதான ஒரு கேள்வினை சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன இவ்வாறு எழுப்பியிருக்கிறார் என்பதான செய்தியாக இதை நாம் இவ்வாறு அவதானிக்கின்றோம். அந்த வகையில் அவர் இது தொடர்பில் கருத்து வெளியிடும் போது பிரதானமாக வழக்கின் தீர்ப்புகள் தொடர்பில் சீனாதிபதியினால் கூறப்படப்படும் இந்த விவகாரம் தொடர்பில் திருப்தியடைய முடியாது. அடுத்த மாதத்தின் வழக்கு தீர்ப்பை ஜனாதிபதியினால் இப்போது எவ்வாறு கூற முடியும்? சட்டத்தரணியாக எங்களுக்கும் எதிர்வு கூற முடியாது. ஆனால் ஜனாதிபதி இவ்வாறு கூறுவராக இருந்தால் அவர் நீதித்துறையில் தலையிடுவதே செய்கிறார். சாதாரண நபர் ஒருவர் இவ்வாறு கூறியிருந்தால் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் வழக்கு தொடர வேண்டும். ஆனால் ஜனாதிபதி கூறியதால் அவருக்கு வழக்கு தொடர முடியாது என்றாலும் நீதி சேவை ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியாவது இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம் என்பதை கூற வேண்டும் என்பதாக சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன இவ்வாறு குறிப்பிடுகிறார். இதனிடம் இன்னும் ஒரு தகவல் பற்றியும் பார்க்கலாம். ஏற்கனவே மே தின கூட்டத்தில் ஜனாதிபதியை ஆற்றிய உரைக்கு இதர தரப்பினர் இவ்வாறு பதிலளித்து வருகிறார்கள். அந்த வகையில் ராஜித் சேனாரத்ன கருத்துக்களை முன்வைக்கும் போது நீதிபதிகளின் பணியை ஜனாதிபதி செய்கிறார் என்பதான ஒரு குற்றச்சாட்டினை அவர் இவ்வாறு முன்வைத்திருப்பது பிரதானமாக அமைகிறது. நீதித்துறையை நிர்வாகத்துறை ஆக்கிரமித்துள்ளது. நாட்டில் இன்று காட்டுச் சட்டமே செயல்படுகிறது. நீதிபதிகளின் பணியை ஜனாதிபதி புரிகிறார். யாரை கைது செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதியை தீர்மானிக்கிறார் என முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜித் சேனாரத்ன இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்.
இதுபற்றி அவர் மேலும் சில கருத்துக்களை கூறும்போது, ஜனாதிபதி அனல் குமாரசானாய்க்கு கடும் அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளார். ஜனாதிபதி மேதின கூட்டத்தில் குறிப்பிட்ட விடயங்கள் கவனத்துக்குரியவை. வழக்கு விசாரணைகள் பற்றி ஜனாதிபதி குறிப்பிட்ட விடயங்கள் முற்றிலும் தவறானவை. நீதித்துறையை நிர்வாகத்துறை ஆக்கிரமித்துள்ளது. நாட்டில் இன்று காட்டுச் சட்டமே செயற்படுத்தப்படுகிறது. நீதிபதிகளின் பணியை ஜனாதிபதி புரிகிறார். யாரை கைது செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதியே தீர்மானிக்கிறார். இது நீதித்துறையை அவமதிப்பதாகும் என்பதாக ராஜித கூறுவதோடு, இந்த மாதம் முதல் சிறை செல்ல வேண்டியவர்கள் இவர்கள்தான் என்று ஜனாதிபதி பேர்பட்டியலை வாசிக்கிறார். இவ்வாறான பின்னணியில் குறித்த வழக்கு விசாரணைகளில் நீதிபதிகளால் எவ்வாறு சுயாதீனமாக செயற்பட முடியும்? திரைசரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையாக செயற்படவில்லை, அலட்சியமாகவே இருக்கிறது. மேதின கூட்டத்தில் உரையாற்றிய மக்கள் விடுதலை முன்னணி பொதுச்செயலர் டெல்வின் செல்வா அந்த மோசடி தவறால் நேர்ந்தது என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறாயின் கடந்த அரசாங்கங்களிலும் இவ்வாறே பல மோசடிகள் இடம்பெற்றுள்ளன, அவற்றையும் வெறும் தவறால் நேர்ந்தது என்று குறிப்பிட முடியுமா? அரசாங்கத்தின் பலவீனம் மற்றும் தன்னிச்சையான செயற்பாடுகளால் முழு அரசு நிர்வாக கட்டமைப்பையும் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. உள்ளக பலவீனத்தை சர்வதேச குற்றவாளிகள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதாக இவ்வாறு ராஜித சீனரத்ன தன்னுடைய கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார். இது அவர் வெளிப்படுத்தியிருக்கிற கருத்து. இதுநேரம் மற்றும் ஒரு முக்கியமான தகவல் குறித்து அவதானத்தை செலுத்தப் போகிறோம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து அதிர்ச்சி குறுஞ்செய்திகளை வெளியிட்ட ஓச்சல ஹேரத் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு அமையப்பெறுகிறது. எனவே உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் பற்றி பல்வேறு விகாரங்கள் பேசப்பட்டு வருகிற நிலையில் இது தொடர்பான ஒரு தகவல் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல்களுக்கு முன்னதாக இத்தாக்குதல்கள் குறித்து அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளரால் பாதுகாப்பு சிலருக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகள், ஸ்கிரீன்ஷாட்கள், சிவில் செயற்பாட்டால் ஓசலகீரத்தினால் இவ்வாறு பகிரப்படப்பட்டிருக்கின்றன. அரச புலனாய்வு பணிப்பாளரினால் இது தொடர்பிலான விடயங்கள் பற்றி பல்வேறு விவகாரங்கள், அதாவது பணிப்பாளரினால் பாதுகாப்பு சிலருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த குறுஞ்செய்திகள், சஹ்ரான் ஹஷீம் மற்றும் அவரது சகாக்கள் இலங்கையில் பாரிய தாக்குதலினை நடாத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக வெளிநாட்டு புலனாய்வு அமைப்பினிடமிருந்து தகவல்கள் கிடைத்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி 2019 ஏப்ரல் 16 அன்று காத்தான்குடியில் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்றை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒத்திகை குறித்தும் அந்த குறுஞ்செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்தோடு அந்த குறுஞ்செய்தியில் சஹ்ரான் குழுவின் தாக்குதல் 21/4/2019 அன்றளது, அதற்கு முன்னதாக எந்த நேரத்திலும் நடாத்தப்படக்கூடும் எனவும், தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்கள் இலக்கு வைக்கப்படக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளரால் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த குறுஞ்செய்தியை பெற்றுக் கொண்டதாக பாதுகாப்பு சிலர் பதிலளித்திருக்கிறார் என்பதும் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கியமான விடயமாக அமையப்பெறுகிறது. இதே நேரம் இந்த தகவலோடு சேர்த்து பிரதானமாக முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தெரிவித்த ஒரு கருத்தினை தினகரன் பத்திரிகை இவ்வாறு ஒரு செய்தியாக கொண்டு வருகிறது. ஈஸ்டர் தாக்குதல் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிக்கு ஏற்கனவே தெரியும் என்பது, எனவே அவர் தெரியும் என்ற விடயத்தை இவ்வாறு கூறுகிறார். அது இப்போது தெரிந்திருக்கும் என்பதான கருத்துக்கள் இம்மாலே கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தது. எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு முன்னரே தெரியும் என தாம் நம்புவதாக முன்னாள் பாதுகாப்பு செயலர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ இவ்வாறு கூறுகிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தடுப்பதில் கடமையில் தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான நீதிமன்ற விசாரணைகளில் சாட்சியம் அளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அப்போதைய ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சரும் முப்படைகளின் தளபதியுமாக இருந்தவருமான மைத்ரிபால சிறிசேனவுக்கு இந்த விவகாரம் பற்றி நன்றாகவே தெரியும் என்பது அவர் முன்வைத்திருக்கிற கருத்தாக அமைகிறது. அந்த வகையில் இந்த புலனாய்வு தகவல் தெரிவித்திருந்தது என தாம் நம்புவதாக அவர் தெரிவிக்கிறார். அப்போதைய அரச புலனாய்வு சேவை தலைவர் நிலது ஜெயவர்தனவுக்கும் இந்த தகவல் தெரிந்திருந்ததாகவும், அதை மறைக்க அவர் செயற்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பாதுகாப்பு அமைச்சராகவும் ஆயுதப்படைகளின் தலைவராகவும் இருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். மிக மூத்த அதிகாரி என்ற முறையில் நான் இந்த வழக்கில் எழுத்துச் செல்லப்பட்டுள்ளேன். நான் அளித்த தகவல்கள் முறையாக ஆராயப்பட்டிருந்தால் என் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காது. இதற்கு பொறுப்பானவர்கள் இன்னும் தலைமறைவாக இருக்கிறார்கள் என்றும் நீதிமன்றத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அதிகாரத்தில் இருக்கிற பொழுதோ இந்த தகவல்கள் சரியாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தால் அல்லது புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. எனவே இப்போது நீதிமன்ற விசாரணைகள், எனவே தொடர்ச்சியான வழக்கு விசாரணைகளை எதிர்கொள்கின்ற பொழுதோ தலையில் அதிக பாரம், எனவே உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்களும் கூற வேண்டிய சூழ்நிலைக்கும் வந்திருக்கிறார்கள். இதே நேரம் அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு முக்கியமான செய்தி பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுதான் இப்பொழுதோ எரிபொருள் விலை உயர்வு தொடர்பான விடயம். எனவே மக்களுடைய விசனத்துக்கு ஆளாக இருக்கிற விடயமாக இது பார்க்கப்படுகிறது. எரிபொருள் விலை உயர்ந்தது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 2026 மே 2 நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் மாற்றங்களை அறிவித்துள்ளது. புதிய எரிபொருள் விலையின் அடிப்படையில் ஆக்டேன் 92 ரூபாய் பெட்ரோல் 12 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலை ₹410 இப்போது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த செய்தியாக
அமைகிறது. ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஒரு லிட்டரின் புதிய விலையாக ரூபாய் 470 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ டீசல் 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஒரு லிட்டரின் புதிய விலையாக 392 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் டீசல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஒரு லிட்டரின் புதிய விலையாக ரூபாய் 458 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் புதிய விலை ரூபாய் 265 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 10 ரூபாவால் மண்ணெண்ணெய் விலை இவ்வாறு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த செய்தி. எனவே இதனைத் தொடர்ந்தே இப்போது பல்வேறு தரப்பினரும் இது தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் ஓட்டோ கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும், அதனிடத்தில் வாகன பாடசாலை மாணவர்களுக்கான வாகன கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான செய்திகளும் இதனோடு இணைந்ததாக வெளியாகி வருவதை நாம் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் முச்சக்கர வண்டி கட்டணங்களை அதிகரிக்க கோருகிறது சங்கம் என்பதான செய்தி பற்றி பார்க்கலாம். எரிபொருள் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளமையினால் அதனுடன் ஒப்பிடுகையில் முச்சக்கர வண்டி கட்டத்திலும் குறிப்பிட்டளவு அதிகரிப்பு செய்யப்பட வேண்டும் என தேசிய ஒருங்கிணைந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் தொழிலதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எல் ரோஹன பெரேரா இவ்வாறு தெரிவிக்கிறார். பெட்ரோல் விலை 12 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளமையால் இந்த கட்டணம் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் இவ்வாறு கூறுவதை நாம் அவதானிக்கலாம். முச்சக்கர வண்டி கட்டணங்களை நிர்ணயிக்கும் பணி மேல்மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையால் முன்னெடுக்கப்படுவதால் எரிபொருள் விலை உயர்வை கருத்தில் கொண்டு தற்போது 2வது கிலோமீட்டருக்கு வசூலிக்கப்படும் 90 ரூபாவை 10 ரூபாவால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கிறோம். தற்போது முதல் கிலோமீட்டருக்கு 100 ரூபாவும் 2வது கிலோமீட்டருக்கு 90 ரூபாவும் வரவிடப்படுகிறது. எனவே 2வது கிலோமீட்டருக்கான கட்டணத்தையும் 100 ரூபாவாக உயர்த்துவது அத்தியாவசியமானதே. அதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். அதேபோல முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் தமது தொழிலை முன்னெடுத்து போது எரிபொருள் கட்டுப்பாடுகளால் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதால் எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நாங்கள் அன்றாடம் உழைக்கும் வருமானத்தைக் கொண்டே குத்தகை மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு பணம் செலுத்துகிறோம். இவை அனைத்தும் முடங்கினால் இந்த தொழிலில் உள்ளவர்கள் எங்கே போவார்கள்? அரசாங்கத்தால் ஏன் இதுகுறித்து சிந்திக்க முடியாது? நாங்கள் வேறொன்றும் கேட்கவில்லை. குறைந்தபட்சம் வாரத்திற்கு 30 லிட்டர் எரிபொருளையாவது வழங்குமாறு நியாயமான கோரிக்கையை முன்வைக்கிறோம். அரசாங்கத்தால் செய்ய முடியாத காரியங்களை கூட சில முச்சக்கர வண்டி சங்கத்தினர் வந்து கூறுகிறார்கள். ஒரு நாளைக்கு 200-300 கிலோமீட்டர் ஓடுவதாக பொய் கூறி ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கேட்க எங்களுக்கு அப்படி போய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என அவர் இவ்வாறு மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்குள்ளும் பிரச்சனை இருக்கிறது. எனவே முச்சக்கர வண்டி கட்டணங்களை அதிகரிக்கப்பட வேண்டும், அதாவது மீட்டருக்கான கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதான செய்தியாக இதனை பார்க்கிறோம். எனவே ஆட்டோ கட்டணத்தை அதிகரிக்க ஒரு பக்கம் முயற்சி, இதில் பஸ் கட்டணமும் ஜூலையில் உயரலாம் என்பதான தவலையும் தினக்குள் பத்திரிகையில் அவதானிக்கிறோம். எனவே எரிபொருள் விலை உயர்வை தொடர்ந்து முச்சக்கர வண்டி கட்டணங்களிலும் குறிப்பிட்ட அளவு அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று தேசிய ஒருங்கிணைந்த முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எல் ரோஹன பெரேரா தெரிவித்த கருத்து குறித்து பார்த்திருந்தோம். எனவே 12 ரூபாவினால் இப்பொழுது பெட்ரோல் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் இவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் பஸ் கட்டணமும் உயரக்கூடிய ஆபத்து இருக்கிறதே. அதனை மையப்படுத்தி இந்த தகவல் இவ்வாறு தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. எனவே மேல்மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் முச்சக்கர கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுவதால் எரிபொருள் விலை உயர்வை கவனத்தில் கொண்டு தற்போது இந்த அதிகரிப்பு வேண்டும் என்று ஏற்கனவே ரோஹன பெரேரா கோரிக்கை விடுத்திருந்தார். இதே நேரம் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் பஸ் சேவையை நடத்திச் செல்வதில் பெரும் சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவிக்கிறார். எவ்வாறு இருப்பினும் இப்போதைக்கு பஸ் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கவில்லை என்றும் ஜூலை 1ஆம் தேதி வருடாந்த பஸ் கட்டண திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதால் அது தொடர்பில் இப்போதே தங்களால் தீர்மானம் எடுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் தற்போதைக்கு பஸ் கட்டணத்தை அதிகரிக்கப்படாது என்று இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழு இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதும் அவதானிக்க முக்கியமான செய்தி. எனவே அந்த தகவலோடு சேர்த்து இன்னும் ஒரு செய்தி பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இதுவும் கட்டண அதிகரிப்பு குறித்தான தகவல். எரிபொருள் விலை உயர்வால் பாடசாலை வாகன கட்டணங்களும் அதிகரிக்கிறது என்பதாக இந்த செய்தி அமைகிறதே. மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய டீசல் விலை அதிகரித்துள்ளதால் பாடசாலை போக்குவரத்து கட்டணங்களையும் அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பெற்றோருடன் கலந்துரையாடி ஓரளவுக்கு உயர்த்துவதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம் என இலங்கை பாடசாலை போக்குவரத்து சங்க செயலாளர் மல் ஸ்ரீடி சில்வா தெரிவித்திருக்கிறார். கட்டண உயர்வு குறித்து அவர் கூறும்போது மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் டீசல் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு காலமும் பெற்றோருக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்பதால் கட்டணத்தை அதிகரிக்கவில்லை. ஒவ்வொரு மாதமும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுகிறது. இவ்வாறு நிலையில் பாடசாலை போக்குவரத்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளது. பெற்றோருக்கு சுமையாக அமையாத வகையில் டீசல் விலை அதிகரிப்பு கம்மிய கட்டணத்தை உயர்த்த எதிர்பார்த்திருக்கிறோம். மிகவும் சிரமத்துடனேயே இந்த தொழிலை செய்து வருகிறோம். பலமுறை டீசல் விலை அதிகரித்தமையால் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையால் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டியிருக்கிறது. அரசாங்கம் ஏதாவது ஒரு வழியில் எமக்கு மானியம் வழங்கினால் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என்பதாக இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. இதனிடம் இன்னும் ஒரு செய்தி பற்றிய அவதானத்தை செலுத்தும் போது ஜூலை 1 முதல் நிதி சேவைகள் மீதான வெட்டுவரியை அதிகரிக்க முன்மொழிவு நிதியமைச்சர் அறிவிப்பு என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது. எனவே ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் நிதி சேவைகள் மீதான வெட்டுவரி வீதத்தை தற்போதுள்ள 18% 20.5% அதிகரிப்பதற்கே முன்மொழியப்பட்டிருக்கிறது.
2026 ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் திருத்தப்பட்ட பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அதற்கு எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் மின்னணு தளங்கள் மூலம் வழங்கப்படும் சேவைகளுக்கு வெற்றுவரி அறவிடப்படும். இதற்காக டிஜிட்டல் சேவைகள் மீதான வரிப்பதிவு மற்றும் கொடுப்பனவுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. பிரதான சட்டத்தின் 10வது பிரிவின் கீழ் வரிப்பதிவுக்கான வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி வரி விதிக்கத்தக்க காலப்பகுதியின் இறுதியில் இலங்கைக்குள் பொருட்கள் அல்லது சேவைகள் விநியோகத்தின் மொத்த மதிப்பு 9 மில்லியன் ரூபாயை கடந்திருந்தால் அந்த நபர் வரிக்காக பதிவு செய்யப்பட வேண்டும். அதேபோல் நிதி சேவைகள் மீதான வெற்றி விகிதத்தை தற்போதுள்ள 18% 20.5% அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டிருக்கிறது. இது வரி அதிகரிப்பு குறித்தான தகவல். இன்னும் ஒரு செய்தி பற்றி இவ்வாறு பார்க்கலாம். வாகன இறக்குமதியின் மூலம் 70,000 கோடி ரூபாயை எதிர்பார்க்கும் அரசு, விலைகள் அதிகரிக்குமா என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. எனவே வாகன விலையை அதிகரிக்கலாம் என இறக்குமதியாளர்கள் சங்கமும் சுட்டிக்காட்டியிருக்கிறதை கோலாகவே இதனை காண்கிறோம். எதிர்வரும் காலத்தில் வாகனங்களின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவே டொலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்ததே இதற்கு முக்கிய காரணம் என அவர் சுட்டிக்காட்டுகிறார். அத்துடன் மே மாதம் முதல் சமூக பாதுகாப்பு வரி 2.5% உயர்த்தப்பட்டிருப்பதும் வாகன விலையேற்றத்துக்கு ஒரு பிரதான காரணமாக அமைவதாக இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த வகையில் வாகன இறக்குமதி என்பது பிரதானமான ஒரு விடயமாக இப்போது பேசப்படுகிறது. எனவே அரசாங்கம் வாகன இறக்குமதியின் மூலம் பெரிய வருமானத்தை எதிர்பார்க்கிறது. எனது கணிப்பு சரியாக இருந்தால் இம்முறை சுமார் 700 மில்லியன் ரூபாயை எதிர்பார்க்கிறார்கள். அரசாங்கத்துக்கு அதிக வருமானத்தை ஈட்டிக் கொடுப்பது நாங்கள் தான். குறிப்பாக பயன்படுத்திய கார்கள் மூலம் $1.5 வருமானத்தை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. நாம் இறக்குமதி செய்யும் வாகனங்களுக்கு $2 முதல் $2.5 வரை வரி செலுத்துகிறோம். சில மின்சார வாகன இறக்குமதியில் உள்ள வரி சிக்கல்கள் காரணமாக $1 அதைவிட குறைவான வருமானமே கிடைக்கிறது. இதுகுறித்து ஆய்வு செய்யுமாறு நாம் அரசாங்கத்திடம் கூறியுள்ளோம். மே மாதம் முதல் தேதி முதல் சமூக பாதுகாப்பு வரி 2.5% அதிகரித்துள்ளதுடன் வெளிநாட்டு செலாவணி விகிதங்களும் அதிகரித்துள்ளன. இதனால் வாகனங்களின் விலையில் ஒரு ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம் என இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க டாலர் மற்றும் பிற அந்நிய செலாவணி விகிதங்களின் மதிப்பு உயர்வால் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் விலைகள் அதிகரிக்கும் என்றே பிரசாத் இவ்வாறு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று காலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இந்த விடயங்கள் பற்றி இவ்வாறு கூறியிருக்கிறார். எனவே டாலரின் மதிப்பு உயர்வுடன் சமூக பாதுகாப்பு பங்களிப்பில் அதிகரிப்பதாலும் சுசுகி வெகனார் காரின் விலை 1.5 லட்சம் ரூபாயும், ஹோண்டா சிவி காரின் விலை 3 லட்சம் ரூபாயும், டொயோட்டா டொகோமோ காரின் விலை 2.5 லட்சம் ரூபாயும் அதிகரிக்கும். எரிபொருள் விலை உயர்வால் சந்தையில் வாகனங்களுக்கான தேவையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை என்றும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது அவதானிக்கத்தக்கது. இதனிடம் மற்றொரு செய்தி பற்றி பார்க்கலாம். வெசாக் விடுமுறை குறித்து அமைச்சு விசேட விளக்கம் என்பதான செய்தி. இந்த ஆண்டின் வெசாக் பௌர்ணமி தினத்தை மே மாதம் 30வது தேதி தீர்மானிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பௌத்த விகாரத்திணைக்களம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. வெசாக் பௌர்ணமி தினம் தொடர்பில் சமூக மட்டத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவு வரும் பின்னணியிலேயே இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மகா நிக்காயக்களின் மகாநாயக்க திருகளில் ஜனாதிபதி விடுத்த கோரிக்கைக்கு அமையவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. விசாக் பௌர்ணமி தினத்தில் விசாக நட்சத்திரம் அமைந்திருக்க வேண்டும் என்பதை மகாநாயக்க திருக்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக அதில் குறிப்பிடப்படுகிறது. இது தொடர்பாக இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 6வது தேதி நடைபெற்ற இலங்கை சாசன ராட்சக கூட்டத்திலும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மே மாதம் 30வது தேதி விசாக் பௌர்ணமி தினமாக கருத வேண்டும் என்றும், மே 27வது தேதி முதல் ஜூலை 2வது தேதி வரையிலான காலப்பகுதியை விசாக் வாரமாக அறிவிக்க வேண்டும் என்றும் முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்கமைய அடுத்த நாளான மே மாதம் 31வது தேதி அரசாங்க விடுமுறை தினமாக பிரணப்படுத்தி பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் அது விசேட வர்த்தமான அறிவித்தலையும் அண்மையில் வெளியிட்டதையும், முன்னதாக மே மாதம் 2வது தேதி வழங்கப்படவிருந்த விடுமுறை திருத்தம் செய்தி இந்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த வர்த்தமான அறிவிப்பு பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்திர அபிரத்னவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசு தெரிவித்த ஒரு கருத்து குறித்து அவதானத்தை செலுத்தலாம். சுயாதீன நிர்வாக கட்டமைப்பை பலவத்தை அரசியல் ஆணைக்குழு கீழ்படுத்தும் முயற்சிகள் திசைகாட்டியின் 3வது கண் அரசு சேவையின் சுயாதீனத்தை சீரழிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசு இவ்வாறு தெரிவிக்கிறார். எமது நாட்டில் மாகாண செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பிரதேசாளர் மற்றும் உபிரதேசாளர்கள் என நிர்வாக பரவலாக்கல் செயல்முறையில் இவர்கள் முக்கியமான பணியை ஆற்றி வருகிறார்கள். 9 மாகாணங்கள் மற்றும் 25 மாவட்டங்களிலும் அரசு கொள்கையை கீழ்மட்டத்தில் முன்னெடுத்து வரும் இந்த நிர்வாக கட்டமைப்பை திசைகாட்டியின் அரசியல் மயமாக்கலுக்கும் கட்சி அரசியல் ஆணைக்கும் கீழ்படுத்த முயற்சித்து வருகிறார்கள். பிளவத்தை அலுவலகத்தின் 3வது கண் முன்னெடுக்கும் திட்டமாகவே இது அமைதி காணப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இதன் மூலம் ஒவ்வொரு பிரதேசாளர் பிரிவிலும் கிளின் ஸ்ரீலங்கா ஒருங்கிணைப்பாளர்களை நியமிக்குமாறு ஜனாதிபதி செயலாளர் மூலம் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. கிளின் ஸ்ரீலங்கா ஒருங்கிணைப்பு அதிகாரிகளுக்கு தேவையான எழுது பொருட்கள், அலுவலக உபகரணங்கள், மேசை நாற்காலிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு அவர்களுக்கு அபிவிருத்தி உத்தியோகர்கள் மற்றும் முகாமைத்துவ சேவை உத்தியோகர்களையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என ஜனாதிபதி செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாச இவ்வாறு கூறுகிறார். இது ஜனநாயக விரோத நடவடிக்கையாக அமைந்து காணப்படுவதோடு நிர்வாக கட்டமைப்புக்கான அவமானமாகவும் அமைந்து காணப்படுகிறது. தற்சமயம் பிரதேசாளர்களின் சங்கம் இந்த கோரிக்கையை நிராகரித்துள்ளது. இதன் மூலம் நேர்மையான சுயாதீனமான
வெளிப்படைத்தன்மையான சேவையை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாது. இவ்வாறு நியமிக்கப்படும் கிளின் ஸ்ரீலங்கா ஒருங்கிணைப்பாளர்கள் ஆளுநர், மாகாண செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேசாளர்கள் விடவும் மேலாக நடந்து கொள்ளும் நிலை கட்சி அரசியல் ஊடாக இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிக்கிறார். இந்த அரசியல் மயமாக்கலை நிறுத்த வேண்டும். அரசு நிறுவனங்களின் சுயாதீனம் இல்லாமல் சுயாதீனம் இதனால் இல்லாமல் போய் முற்றாக கட்சி அரசியல் மயமாக்கல் நடந்துள்ளது. இந்த மூன்றாம் கண் முன்னெடுக்கும் இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும். தனியாக அரசியல் நியமனங்களை வழங்காமல் இயலவை அமைந்து காணப்படும் அரசு கட்டமைப்பை அதில் புனிபுரிந்து வரும் அதிகாரிகளை இதற்கு பயன்படுத்தலாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறே குறிப்பிட்டிருப்பது அவதானிக்கத்தக்கது. எனவே அரசுக்கு எதிரான விமர்சனத்தை அவர் இவ்வாறே முன்வைத்து பேசியிருக்கிறார். அந்த தகவல்களோடு சேர்த்து மற்றும் ஒரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பெட்ரோல் டீசலுடன் இரண்டு கப்பல்கள் நாட்டுக்கு வருகை. ஜூலை வரை எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என்பதாக இந்த தகவல் அமையப்படுகிறது. தினகரன் பத்திரிகையில் இந்த செய்தியை எடுத்துக் கொள்கிறோம். அந்த வகையில் பெட்ரோல் மற்றும் டீசல் அடங்கிய இரண்டு கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ள நிலையில் நாட்டில் ஜூலை மாதம் வரை தட்டுப்பாடின்றி எரிபொருள் வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்ற தகவலாகவே இதனை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தற்போது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முனையங்களில் இம்முறை இறக்குமதி பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி முதலாவது கப்பல் 20,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 20,000 மெட்ரிக் டன் டீசலும், இரண்டாவது கப்பல் 35,300 மெட்ரிக் டன் பெட்ரோல் என்பன இறக்குமதி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக துறைமுக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தலா 37,000 மெட்ரிக் டன் டீசல் அடங்கிய மேலும் இரண்டு கப்பல்கள் இந்த மாத இறுதியில் வருகை தரவுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஹேமந்த்குமார் தெரிவிக்கிறார். தற்போதுள்ள கையிருப்புகள் மற்றும் திட்டமிட்ட இறக்குமதிகள் மூலம் எதிர்வரும் ஜூலை மாதம் வரை தட்டுப்பாடு இருப்புகளை வழங்க முடியும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் போதுமான அளவு எரிபொருள் விநியோகிக்கப்படுகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை எரிபொருள் கையிருப்பு நிலை சீராக உள்ளதால் தற்போது நடைமுறையில் உள்ள கியூஆர் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது தொடர்பிலும் அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக தினகரன் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற இந்த தகவலில் இவ்வாறு கூறப்படுகிறது. இதனரம் இன்னும் ஒரு செய்தி பற்றி அவதானத்தை செலுத்தலாம். சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை குடும்ப வன்முறைகள் தடுப்பு சட்டங்களிலும் திருத்தம் என்பதான இன்னும் ஒரு தகவல். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் பிரதியமைச்சர் நாமல் சுதர்சன இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தற்போதைய சமூக மாற்றங்கள் மற்றும் சவால்களுக்கு ஏற்பட்ட சட்டங்களை நவீனமயமாக்கும் நோக்கில் மேற்படி அதிகார சபை சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தொடர்பிலும் தெரிவித்த பிரதியமைச்சர் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தை மீளாய்வு செய்யும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை முதன்முதலில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டம் இலக்கம் 50 கீழ் 1998 ஸ்தாபிக்கப்பட்டது. சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான மேற்படி சட்ட திருத்தங்களுக்கு மேலதிகமாக 2005 34 இலக்க குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பது அவதானிக்கத்தக்கது. இதனிடத்தில் பாராளுமன்ற விசேட குழு தீர்மானம் எடுத்த பின் மாகாண சபை தேர்தல் என்பதான தகவலை பற்றி பார்க்கலாம். இந்த தகவல் தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகிறது. மாநிலசபை தேர்தல் தொடர்பான பாராளுமன்ற விசேட குழுவினரிடம் தேர்தல் ஆணைக்குழு தனது யோசனைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும், அதற்கு அந்த குழு எடுக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குழு பரிந்துரைக்கும் முறைகேட்பவும் தேர்தல் நடத்த தயாராக இருப்பதாகவும் அரசியல் கட்சியின் செயலாளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்கே தெரிவித்திருக்கிறார். செயலாளர்கள் மற்றும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் அண்மையில் தேர்தல் ஆணைக்குழுவில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலசபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதான விடயம் பேசப்பட்டு வருகிற நிலையில் தொடர்பான ஒரு விசேட குழு நியமிக்கப்பட்டு இது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகிற நிலையில் இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவோடு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இதன்போது அரசியல் கட்சி செயலாளர்கள் மற்றும் தேர்தல் கண்காணிப்புகளின் பிரதிகள் மாநிலசபை தேர்தல் குறித்து ஆணைக்குழுவின் தலைவரிடம் கேட்டபோதே அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். குறித்த குழு தனது தீர்மானத்தை சபாநாயகரிடம் ஒப்படைத்த பின்னர் அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட வேண்டும். அது அங்கீகரிக்கப்பட்ட பின்னரே சட்டமாக மாறும் என்றும், அதன் பின்னரே தேர்தல் ஆணைக்குழுவினரால் தேர்தல் நடத்த முடியும் என்றும் தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாநிலசபை தேர்தல் எந்த முறையின் கீழ் நடத்துவது என்பதை பாராளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என தலைவர் குறிப்பிட்டிருப்பதோடு, எல்லை நிலையத்திற்கேற்ப புதிய முறைமையில் தேர்தல் நடத்துவதா அல்லது பழைய முறைமையில் தேர்தல் நடத்துவதா என்பது குறித்து பாராளுமன்றம் தீர்மானிக்க வேண்டும் எனவும், இதுகுறித்து யோசனைகளை முன்வைக்க தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். தேர்தல் ஆணைக்குழு சுமார் 2 வாரங்களுக்கு முன்பே பாராளுமன்ற விசேட குழுவிடம் தனது யோசனைகளை சமர்ப்பித்துள்ளது. இதில் சட்ட ரீதியான நிலைமைகள் குறித்து ஆணைக்குழு தெளிவுபடுத்தியிருக்கிறது. அத்துடன் எல்லை நிறைய குழுவின் அதிகாரிகளையும் அழைத்து கருத்துக்களை பெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த விசேட குழு 3 மாதங்களுக்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி பார்வையில் மேலும் சில செய்திகள் குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். வீரகேசரி பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற தகவல், விசேட குழுவுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரிகள் என்பதாக இந்த தகவல் அமைப்பிருக்கிறது. தித்வா புயலை எதிர்கொள்வதற்காக முன்னாயத்தத்துடன் இருக்கவில்லை என்பது தொடர்பில் முழுமையாக ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்கும் அது தொடர்பிலான முன்மொழிவுகளையும் விதிப்புரைகளையும் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதற்குமான பாராளுமன்ற விசேட குழுவுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அதிகாரிகள் அளிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த குழு அதன் தலைவர் அமைச்சர் நளித ஜெயதீசவின் தலைமையில் கூடிய போதே அதிகாரிகள் இவ்வாறு அளிக்கப்பட்டிருந்தார்கள். வளிமண்டல வேலை திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அத்துல கருணாநாயக, அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் ஒய்பெற்ற சம்பத் கொத்துவே குட உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த குழுவில் பங்கேற்றிருக்கிறார்கள். இயற்கை அனர்த்த சூழ்நிலையின் போது வளிமண்டல வேலை திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் என்பன செயற்பாடும் முறை குறித்து இங்கு விளக்கம் கூறப்பட்டது. நடைமுறையில் உள்ள பொறிமுறையின் குறைபாடுகளையும் தொடர்புடைய தொழில்நுட்ப சாதனங்களின் குறைபாடுகளையும் அதிகாரிகள் குழுவுக்கு விளக்கி இருக்கிறார்கள். நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் இலங்கை மகாவலி அதிகார சபை போன்ற நிறுவனங்களின் அதிகாரிகளை எதிர்காலத்தில் குழு முன்னிலையில் அழைப்பதற்கும் இந்த நிறுவனங்கள் முதலில் செயற்படும் முறைகள் குறித்து விளக்கம் கூறுவதற்கும் தேவை ஏற்பட இந்த நிறுவனத்தை தனித்தனியாக அழைத்து தித்வா சூறாவளி தாக்கம் குறித்து வினவுவதற்கும் இங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரம் இரண்டு முக்கியமான செய்திகள் பற்றி பார்க்கலாம். காலி சிறைச்சாலந்து தப்ப முயன்ற கைதி மீது துப்பாக்கிச்சூடு, ஒருவர் காயம் என்பதான தகவல். காலி சிறைச்சாலந்து தப்பியோட முயன்ற கைதிகள் இருவரை சிறைச்சாலை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தி மடக்கி பிடித்ததோடு இதன்போது சந்தேக நபர் ஒரு காயமடைந்துள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவிக்கிறார். காலி சிறைச்சாலை வளாகத்தில் நேற்று பிற்பகலில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவாகியுள்ளது. போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இரு கைதிகளை இவ்வாறு சிறையிலிருந்து தப்பியோட முயன்றிருக்கிறார்கள். இதன்போதே சுதாகரித்துக் கொண்ட சிறைச்சாலை அதிகாரிகள் தப்பியோட முயன்ற கைதிகளை மடக்கி பிடித்தார்கள். அத்துடன் முயற்சியின் போது ஒரு கைதி மீது அதிகாரிகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதில் கையில் காயமடைந்த குறித்து சந்திரவர் உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஊடகப் பேச்சாளரான கஜநாயக்க குறிப்பிடுகிறார். எனவே இது காலி

ஆஜர்படுத்தப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட கைதிகளில் இருவர் போலீசார் மீது தப்பியும் நிலவர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த கைதி ஒருவர் குருணாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கல்கம் பகுதியில் நடந்த கடந்த சனிக்கிழமை போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் இருசந்திரவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள். குறித்த இருசந்திரவர்களையும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கல்கமோ நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக போலீஸ் நிலையத்திலிருந்து போலீஸ் ஜீப் வண்டியில் அதிகாரிகள் அழைத்துச் சென்றார்கள். இதன்போது கைவிடங்கப்பட்டிருந்த இரு சந்திரவர்களும் திடீரென ஜீப் ஒன்றிலிருந்து குதித்து தப்பியோட முயற்சித்திருக்கிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற போலீஸ் அதிகாரிகள் சந்திரவர்களை மடக்கிப்பிடிக்கும் நோக்கில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கிறது. இதேவேளை மேற்படி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 32 வயதுடைய கல்கமோ பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரின் முழங்காலுக்கு கீழ்ப்பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்தவர் உடனடியாக கல்கமோ ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக குருணாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சம்பவம் இடம்பெற்ற போது இரு சந்தேக நபர்களதும் கைகள் இணைக்கப்பட்டு கைவிடங்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இந்த சம்பவ தொடர்பில் மேலதிக விசாரணைகளில் கல்கமோ போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள். இதனிடம் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க ஒருங்கிணைந்த திட்டம் அமைச்சர் தெரிவிப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தி தரப்படுகிறது. அமைச்சர் ஆனந்த் விஜயபால இதுபற்றி கூறுகிறார். தபால் திணைக்களம், கடற்றொழித்துறை, இலங்கை சுங்கம், மதுவரை திணைக்களம், போலீஸ் விசேட அதிரடிப்படை, முப்படையினர், போலீசார் மற்றும் உளவுத்துறை பிரிவு ஆகியோர் ஒன்றிணைத்து செயற்பட வைக்க நடவடிக்கை எடுக்கப்படுது. போதைப்பொருள் கடத்தற்காரர்கள் தற்போது கப்பல்கள், படகுகள் மூலம் மட்டுமின்றி பல்வேறு நூதனமான வழிகளை கையாண்டு போதைப்பொருட்களை நாட்டுக்குள் கொண்டு வருவதால் அதனை தடுப்பதற்கு இவ்வாறான கூட்டு முயற்சி அவசியமாக இருக்கிறது. எனவே மேலும் சர்வதேச ரீதியிலான போதைப்பொருள் கடத்தல் வலைப்பின்னல்களை கண்டறிந்து தடுப்பதற்கு சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்பு முறையான வகையில் பெற்றுக் கொள்ளப்படும் என்பதும் அமைச்சருடைய கருத்தாக அமையப்பெற்றிருக்கிறது. அந்த தகவலோடு செலுத்தி மற்றும் ஒரு முக்கியமான செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தப் போகிறோம். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, களத்தில் திமுக அதிமுக தவிக, தமிழக தேர்தல் முடிவுகள் இன்றே தமிழகத்தை ஆளப்போவது பாரம்பரிய கட்சிகளா அல்லது விஜய் தலைமை தாங்கும் கட்சியா என்பது இன்று தெரியவரும், இன்று மாலை தெரியவரும் என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் ஆரம்பித்த கட்சியின் செயற்பாடுகள், அதே நேரத்தில் அவர் இந்த தேர்தலில் ஏற்படுத்தியிருக்கிற எதிர்பார்ப்புகள் என்பன தமிழக தேர்தல் முடிவுகள் பற்றியும் பலரையும் உற்றுநோக்கி கவனிக்க வைத்திருக்கிறது என்பதுவே முக்கியமான விடயம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குகளை எண்ணும் பணி இன்று நடைபெறவுள்ளது. இதன் நிறைவில் தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார், ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்பதே தெரியவரும் என்பதான தகவல்கள் தரப்படுகின்றன. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் மாதம் 23 நடைபெற்றது. இதன்போது வாக்குப்பதிவு வரலாற்று சாதனை படைத்தது. இந்த தேர்தல் 5,73,43,291 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் இதில் 4,87,98,833 பேர் வாக்களித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 90,00,000 பேர் வாக்களித்திருக்கவில்லை, அதாவது இதுவரை இல்லாத அளவுக்கு 85.15% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். கடந்த 2021 தேர்தலில் 73.63% பேர் தான் வாக்களித்திருந்தார்கள். இதுவரை தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல்கள் அதிகூடிய வாக்குப்பதிவு இந்த தேர்தலில் நடைபெற்று சாதனை படைத்திருக்கிறது. எனவே கடந்த 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் பதிவான 78.29% வாக்குப்பதிவு இதுவரை அதிகபட்சமாக இருந்தது. ஆனால் இந்த தேர்தல் அதை முறியடித்து 85.15% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது சுதந்திரத்துக்கு பிறகு தமிழகத்தில் பதிவான மிக உயர்ந்த வாக்குப்பதிவு சதவீதமாகும். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் என 4 போட்டி நிலவுகிறது. திராவிட மாடல் 2.0 என முழக்கத்துடன் மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் என ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி கூறுகிறது. இந்த முறை நிச்சயம் எங்கள் ஆட்சிதான் என எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக கூட்டணி ஒருபுறம், மாற்று அரசியல் என்ற கோட்பாட்டுடன் தேர்தல் அரசியலில் தனித்து இயங்கும் சீமானின் நாம் தமிழர் கட்சி, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் நாம் வெல்வது உறுதி என புதுவரவாக விஜய் தலைமையில் தாவைக்காவும் களமிறங்கி இருக்கிறது. 4 போட்டியால் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அரசியல் அனல் தகித்துக் கொண்டிருக்கிறது. புதிதாக களம் கண்ட விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் அதிகளவில் வாக்குகளை பிரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தேர்தல் முடிவுகளை துல்லியமாக கணிப்பதில் சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். எனவே மாநிலம் முழுவதும் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியானது 62 மையங்களில் நடைபெறவிருக்கிறது. வாக்கு எண்ணும் மையத்தின் தபால் வாக்குகளும் வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் மற்றொரு பகுதியிலும் எண்ணப்படவிருக்கின்றன. 234 தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 68 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்து யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதை அறிய வாக்கு எண்ணிக்கை இன்று திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. காலை 8 வாக்கு எண்ணிக்கை ஆரம்பமாகிறது. 11 முதல் முன்னணி நிலவரம் தெரியவரும். இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக 234 வாக்கு எண்ணும் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதே வளாகங்களில் தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக கூடுதலாக 240 அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பதிவான வாக்குகளை எண்ணும் பணிக்காக மொத்தம் 3,324 மேசைகள் பயன்படுத்தப்படும். வாக்கு எண்ணும் பணிகள் தேர்தல் நடத்தும் அலுவலகங்கள் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உதவியுடன் மேற்கொள்ளப்படும். வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்தம் 10,545 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதிலும் 234 வாக்கு எண்ணும் பார்வையாளர்களும் இருப்பதாக தகவல்கள் கூறுகிறது.

0: வாக்கெண்ணும் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடவும் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்கள் கண்டிப்பாக பின்பற்றப்படுவது உறுதி செய்யவும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒருவர் என மொத்தம் 234 வாக்கெண்ணும் பார்வையாளர்களை இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு ஒவ்வொரு 500 வாக்குகளுக்கும் ஒரு வாக்கு எண்ணும் மேசை அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்பாக 1135 கூடுதல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். வாக்கெண்ணும் செயல்முறையின் நேர்மை மற்றும் சுமூகமான நடத்தை உறுதி செய்வதற்காக அனைத்து மையங்களிலும் விரிவான மூன்றடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. முதல் அடுக்கு ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றியும் 100 மீட்டரிலிருந்து பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டலத்துக்குள் நுழைவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு. அடையாளச் சான்றுகளை சரிபார்க்கவும் முறையான உடல் பரிசோதனைகளை செய்யவும் நுழைவாயில்களில் போதுமான போலீசார் நிறுத்தப்படுவார்கள். 2வது அடுக்கு வாக்கு எண்ணும் வளாகத்தின் நுழைவாயில்கள் மாநில ஆயுதப்படையினரால் பாதுகாக்கப்படும். அவர்கள் வளாகத்துக்குள் நுழைவதை கட்டுப்படுத்துவதோடும் அனுமதியற்ற நடமாட்டம் அல்லது நடமாடுவதை தடுப்பார்கள். கைபேசிகள் மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்த நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும். 3வது அடுக்காக வாக்கு எண்ணும் அறைகள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பாதுகாப்பு அறைகளின் நுழைவாயில் அமைந்துள்ள இந்த மிக முக்கியமான பாதுகாப்பு அடுக்கே மத்திய ஆயுத காவல் படையினரால் நிர்வகிக்கப்படும். கைபேசிகள் மற்றும் பிற தடை செய்யப்பட்ட பொருட்களுக்கு வாக்கு எண்ணும் அறைகளுக்கு கொண்டு செல்லப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய கடுமையான சோதனைகள் மேற்கொள்ளப்படும். பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் உள்ளூர் போலீசார் மற்றும் மாநில ஆயுதப்படையினருடன் கூடுதலாக மத்திய ஆயுத காவல்படையின் 65 கம்பெனிகள் வாக்கு எண்ணும் மையங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன. இவை முதல் முறையாக இந்திய தேர்தல் ஆணையகம் வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதியற்ற நபர்கள் நுழைவதை தடுக்க நோக்கில் QR கோட் அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டையை முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதை ஸ்கேன் செய்து சரிபார்த்த பிறகு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். இந்த QR குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டைகள் வாக்கெண்ணும் மையங்கள் மற்றும் அறைகளுக்கு அனுமதிக்கப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், வாக்கெண்ணும் பணியாளர்களுக்கு இவ்வாறு வழங்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கையுடன் தொடங்கும். அதைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை தொடங்கும். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளின் சுற்றுவாரியான முடிவுகள் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்களால் அந்த மையங்களில் உள்ள பொது ஒலிபெருக்கி அமைப்பு மூலம் அறிவிக்கப்படும். இந்த முடிவுகள் ECI நெட் செயலிலும் பிரதிபலிக்கும். மேலும் முடிவுகளை ரிசல்ட்ஸ் CCI.gov.in என்ற இணையதளத்திலும் பார்க்கலாம் என இவ்வாறு கூறப்படுகிறது. எனவே வாக்கெண்ணும் பணிகள் எவ்வாறு இடம்பெறப் போகிறது என்பதான தொடர்பில் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. பிரதானமாக தமிழகத்தின் இம்முறை 2026 தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு, அதே நேரத்தில் சில கருத்து கணிப்புகள் அந்த கட்சிக்கு வாய்ப்பிருப்பதாக கூறுகின்றன. இன்னும் சில கருத்து கணிப்புகள், அதிகளவான கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு ஆதரவாகவும், சில கருத்து கணிப்புகள் அதிமுக அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தவர்களும் தேர்தலில் போட்டியிடவர்களுக்கு ஆதரவாகவும், இந்தியா ஆக்சிஸ் என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெற்றி பெறுவார் என்றும், இன்னும் சில தனியார் நடத்திய கருத்து கணிப்புகளிலும் விஜயே தமிழகத்தின் அடுத்த முதல்வர் என்பதாகவும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படும். இதன் காரணமாக ஒரு குழப்ப நிலை நீடிக்கிறது. தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்பது தொடர்பில் இந்த எதிர்பார்ப்பினை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்தான் ஏற்படுத்தியிருக்கிறார். திமுகவின் எத்தனை வாக்குகளை அவர் சுரண்டியிருக்கிறார், அதிமுகவின் எத்தனை வாக்குகளை இழுத்திருக்கிறார் என்பது தொடர்பாக எதுவும் துல்லியமாக கூற முடியாத நிலையில் கணிப்பாளர்கள் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் திமுக தரப்பும் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடும் அதிமுக தரப்பும் இருக்கிறது. புறத்திலிருந்து பார்க்கலாம். நாளைய தினம் இது தொடர்பில் நாங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 8 மணிக்கு வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பமாகின. சுயாதீன செய்தி பார்த்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். தொடர்ந்தும் வழக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு உங்களுடன் இணைந்திருப்பார் புவனேஷ் அண்ட் சங்கர். இந்த நாளில் இணைந்திருந்த எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் GR. தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டியூன் மக்களே.

0: வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் சங்கர்.
4: வணக்கம் புவனேஷ். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம்.
3: அப்படியே திங்கட்கிழமை உற்சாகமான காலை பொழுது சந்திருக்கணும், அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் சொல்லி நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லுகின்றோம்.
4: ஆமாம், நீண்ட ஒரு இடைவேளைக்கு அப்புறம் எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்பீங்க. பெரிய வீக்கெண்ட் ஒன்று, ஒரு 3 நாள் லீவ் ஒன்று வந்துருச்சு இல்லையா வெள்ளிக்கிழமையோட சேர்த்து. அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் கிளம்பி ஆரவாரமா வேலைக்கு போய்கிட்டு இருக்க டைம்ல நாங்களும் அட்டகாசமா வந்திருக்கோம் இன்னைக்கு வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில
3: இன்னைக்கு ஏராளமான முக்கியமான தகவல்கள் எல்லாம் இருக்கிறது. சிறப்பான தலைப்பு உங்களுக்காக இருக்கிறது. நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாள் சீட்டிலுக்கப்பட்ட கப்பற்கலத்திற்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். நேற்று நாள் சீட்டிலுக்கப்பட்ட 2328வது சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், கப்பற்கலத்திற்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 17, 24, 33, 44, சூப்பர் இலக்கம் 18. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும்
4: 17, 24, 33, 44, சூப்பர் இலக்கம் 18,
3: ஆங்கில எழுத்து எக்ஸ். அதே போன்று நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,03,66,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 25,77,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள், 5,313வது சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 23, 24, 60, 69.
4: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 23, 24, 60, 69.
3: லக்கி சான்ஸ் சீட்டிலுப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 9, 5, 0, 6, 3.
4: மீண்டும் ஒருமுறை அந்த இலக்கங்கள் 9, 5, 0, 6, 3.
3: நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 61,86,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,48,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள், 886வது சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 7, 6, 9, 7, 2, 9.
4: மீண்டும் ஒருமுறை அந்த இலக்கங்கள் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 7, 6, 9, 7, 2, 9.
3: நேற்று நாளில் 32,48,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,76,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜயசம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள், இதோ 360வது சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 9, 7, 2, 9.
4: மீண்டும் ஒருமுறை அந்த இலக்கங்கள் வெற்றி இலக்கங்கள் 9, 7, 2, 9, ஆங்கில எழுத்து வை.
3: நேற்று நாளில் மொத்தமாக 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று 50,000 பரிசுகள் 23 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 51,62,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சசிநிலத்திற்கான வெற்றி முடிவுகள், இதோ 982வது சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள், 21, 22, 26.
4: மீண்டும் ஒருமுறை இந்த இலக்கங்கள் 21, 22, 26.
3: நேற்று நாளில் மொத்தமாக 2,00,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 32,38,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அத கோடிபதிக்கான வெற்றி முடிவுகள், இதோ 2,978வது சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 2, 21, 48, 75.
4: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 2, 21, 48, 75.
3: நேற்றைய நாளில் மொத்தமாக 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,57,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,23,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. நேற்று நாலு சீட்டிலுக்கப்பட்ட 4864 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மகர ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 7, 11, 26, 28.
4: மீண்டும் ஒரு முறை, ராசியாக மகர ராசி தெரிவாகப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 7, 11, 26, 28.
3: நேற்றைய நாளில் 1,000,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,40,21,280 ரூபாய் பெறுவதையான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 64,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் பவுலத்திற்கான வெற்றி முடிவுகள் 3,152 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 2, 7, 77, 80.
4: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 2, 7, 77, 80.
3: நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 78,15,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 12,15,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

வழி புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012

0: வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக மகர ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 9, 58. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும்
1: ராசியாக மகர ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 5, 9, 58.
0: சிறப்பு இலக்கங்களாக 2, 3, 1, 3 தெரிவாகி இருக்கிறது.
1: மீண்டும் ஒருமுறை சிறப்பு இலக்கங்களாக 2, 3, 1, 3 தெரிவாகியுள்ளது.
0: நேற்று நாள் மொத்தமாக 5,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டுகிறது. 50,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 87,73,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,420 சீட்ல புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 54, 57, 59, 68.
1: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 54, 57, 59, 68.
0: நேற்று நாள் மொத்தமாக 2,50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. 5,000 பரிசுகள் 99 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 76,38,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,72,930 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 6,178 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 2, 1, 9, 6, 0, 7, 8. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 2, 1, 6, 0, 7, 8.
1: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 2, 1, 6, 0, 7, 8.
0: நேற்று நாளில் மொத்தமாக 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,82,98,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,25,17,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,208 சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 23, 48, 67, 77.
1: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 23, 48, 67, 77.
0: சிறப்பு இலக்கங்களாக 2, 1, 8, 1.
1: மீண்டும் ஒருமுறை சிறப்பு இலக்கங்களாக 2, 1, 8, 1.
0: நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 45,04,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 11,88,65,206 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லத்தருக்கான வெற்றி முடிவுகள் 2,526 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆர். சூப்பர் இலக்கம் 25. வெற்றி இலக்கங்கள் 5, 66, 67, 74.
1: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஆர். சூப்பர் இலக்கம் 25. வெற்றி இலக்கங்களாக 5, 66, 67, 74.
0: நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 68,25,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 25,23,99,432 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான ஹந்த ஹனலத்தருக்கான வெற்றி முடிவுகள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்த ஹனலத்தருக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மீன ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 38, 45, 55.
1: மீண்டும் ஒருமுறை ராசியாக மீன ராசி. வெற்றி இலக்கங்களாக 11, 38, 45, 55.
0: நேற்றைய நாளில் மொத்தமாக 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,83,940 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 33,62,463 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 753 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 6 0 7 8.
1: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்களாக 6 0 7 8.
0: நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 41,42,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்தருக்கான வெற்றி முடிவுகள் 446 சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 6 6 5 7.
1: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்களாக 6 6 5 7.
0: சிறப்பு இலக்கங்களாக 0 6 4 7.
1: சிறப்பு இலக்கங்களாக 0 6 4 7.
0: நேற்று நாள் மொத்தமாக 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 36 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,101,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான ராசிபலன்.
1: இன்று 2026 ஆண்டு சித்திரை மாதம் 4 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 11:56 மணி முதல் 1:26 மணி வரை. ராகு காலம் காலை 7:26 மணி முதல் 8:56 மணி வரை. யமகண்டம் காலை 10:26 மணி முதல் 11:56 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மீசம் இன்பம், ரிஷபம் வரவு, மிதுனம் தொல்லை, கடகம் சுகம், சிம்மம் கவனம், கன்னி சரணம், துலாம் ஆர்வம், விருட்சிகம் நட்பு, தனுசு செலவு, மகரம் வெற்றி, கும்பம் பாராட்டு, மீனம் சுகம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மீசம் இன்பம், ரிஷபம் வரவு, மிதுனம் தொல்லை, கடகம் சுகம், சிம்மம் கவனம், கன்னி சரணம், துலாம் ஆர்வம், விருட்சிகம் நட்பு, தனுசு செலவு, மகரம் வெற்றி, கும்பம் பாராட்டு, மீனம் சுகம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: ஒரு காலத்துல இந்த பாடல்லாம் கேட்கும் போது சங்கர் அப்படி இருக்கும்.
1: ஒரு காலம் அப்படிங்கும் போது உங்களுக்கு அவ்வளவு வயசுங்கிறீங்க இல்லையா?
0: இல்ல ஒரு காலம் நாங்க 90s கிட்ஸ் பிறகு என்ன, நீங்க
1: 90s பிறந்தவங்க எல்லாம் இப்ப கிட்ஸ் கிடையாது.
0: நீங்க மட்டும் என்ன 80s கிட்ஸ் தானே,
1: நாங்களும் 90s கிட்ஸ் தான், என்ன செய்ய.
0: சரி இப்படி எல்லாம் இருக்குது சந்தோஷம், எங்க சோகம் உங்களுக்கு சிரிப்பனா நேர்களே? ஓகே வேலைக்கு போங்க, மூணு நாள் லீவ் எடுத்தது போதும்
1: போதும். ஆமா
0: சரி ஓகே சந்தோஷம், உற்சாகமா நீங்க வேலைக்கு போங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பொதுவாக நாங்கள் தூர இடங்கள் இருப்போம் சரியா, அப்ப அங்க இருந்து நகரத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா இருக்கும், ஹாஸ்பிட்டல் அவசரத்துக்கு போகலாம் தூரமா இருக்கும். அப்ப நாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு வாகனம் வச்சு கூட நல்லது தானே சங்கர்?
1: ஆமா எல்லா வீட்டுக்கும் ஒரு வாகனம், காரும் தான் அத்தியாவசியம்.
0: வேற வேஷன் மாதிரி இருக்கு விஜய் சொல்ற மாதிரி. சரி இதெல்லாம் எப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா, நீங்க பஜாஜ் டேவிட் பீரிஸ் பஜாஜ் திருவில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே 40 வருட காலம் மக்களின் நம்பிக்கை வென்ற ஒரு நிறுவனம் பஜாஜ் நிறுவனம். ஆக நீங்க பஜாஜ் திருவில் எடுத்துக்கிறது உங்களுக்கு எப்போதுமே உதவியாக இருக்க போகிறது. அதே போல பாத்தீங்கன்னா தலைவலி காய்ச்சல் வரும்போது நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கொள்ளும்.
1: ஆமா
0: இந்த மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல்லாம்
1: பறந்து போயிடும்.
0: ஆக நீங்க மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க, இது ஒரு வகையான பாராசிட்டமோல் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது.
1: நேரம் இப்போது சரியாக 8:01.

2.8 வசந்தம் எஃப்எம்.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் காலை பொழுதின் வணக்கம் வசந்தம். ஆம், ஏகப்பட்ட தகவல் உங்களுக்காக வச்சிருக்கோம் இல்லையா புவனேஷ். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு நாள்
1: நிச்சயமாக. என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் யார்
0: அடுத்த முதல்வர்? ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியே.
1: வேண்டாம்,
0: ஒன்னு போடேஷ், இன்னொன்னு சங்கர்.
1: போட்டியெல்லாம் கிடையாதுங்க, இதெல்லாம் எங்கேயோ கோத்து விட்டுற மாத்திட்டு இருக்குது. சரி, பரவாயில்லை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நாங்கள் இந்த நாள் பேச வேண்டும். இந்த நாள் பாத்தீங்கன்னு சொன்னா சங்கர், தொழிலாளர்கள் பற்றி நாங்கள் கட்டாயம் பேச வேண்டிய ஒரு நாள். அது மட்டும் இல்லாத இன்னை நாள் பாத்தீங்கன்னா சர்வதேச தீய அணைப்பு படை வீரர்கள் தினம் என்று சொல்லப்படுகிறது.
0: உண்மைதான். அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு தொழில்களும் வந்து தொழில்களாக மட்டும் இல்லாம சேவைகளாக பார்க்கப்படுற சில சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதே வகையில வந்து பாத்தீங்கன்னா, தீயணைப்பு படை வீரர்கள் அப்படிங்கும் போது எங்க ஆபத்து இருந்தாலும், நம்ம சாதாரணமா நெருப்பு கையில சுட்டாலே பயந்து ஓடுற காலத்துல, ஒரு இடத்துல தீ பிடிச்சிச்சுன்னா, நெருப்பு பிடிச்சிச்சுன்னா, அங்க இருக்க மக்களை காப்பாத்த வேணும் என்று இறங்கி போறாங்க பாத்தீங்களா. அது வந்து தொழில் அல்ல, அது ஒரு சேவை அப்படின்னு சொன்னதான் கரெக்டா இருக்கும்.
1: அதே போல நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் நம்பின்ற நாள். ஆக இந்த இரண்டு தொழில்களும் பாத்தீங்கன்னா, ரொம்ப என்ன சொல்றது, கஷ்டமான தொழில், அதே போல உயிரை பணையம் வைத்து செய்கின்ற ஒரு தொழிலாக இருக்கிறது. நாங்கள் எப்போதுமே அவர்களுக்கு பாராட்ட வேண்டும்.
0: உண்மைதான்.
1: சரிதானே. இப்படி இருக்கும்போது நாங்கள் என்று கேட்கின்ற தலைப்பு சொல்லி நீங்களும் யோசிப்பீங்க, என்ன தலைப்பாக இருக்கும் சொல்லி யோசிப்பீங்க. நாங்கள் கேட்கறதும் நீங்க பல தொழில்கள் பார்த்திருப்பீங்க, செய்திருப்பீங்க இல்லையா,
0: செய்திருப்பீங்க இல்ல, யாராவது செய்யறதை பார்த்து இப்படியும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க.
1: அப்ப நீங்கள் பார்த்ததில் கடினமான தொழில் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுங்க? நிறைய விஷயங்கள், நிறைய நாடுகளுக்கு போயிருப்பீங்க சில இடங்கள். நீங்க அங்க ஒரு தொழில பார்த்து இவ்வளவு கஷ்டமான தொழிலா அதே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டிருப்பீங்க, கஷ்டமா யோசிச்சிருப்பீங்க. அது மாதிரி நீங்க செய்த தொழில், அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா சங்கர், வெளிநாடுகள்ல போயிட்டு வேற ஒரு வேலைக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு, நீங்க ஏசி ரூம்ல குழுக்குள்ள இருக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க.
0: ஆமா,
1: அங்க போயினா உச்சி வெயில்ல பெரிய பாலைவனத்துல தூக்கி போட்டுருவாங்க.
0: பாலைவனம் மட்டும் இல்ல, அதி உயர் கட்டிடங்கள்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, கட்டிடங்கள்ல வேலை செய்யறதுக்காக இருக்கட்டும், இல்ல அந்த கட்டிடங்களின் கிளாஸ்களை துடைக்கிறதுக்காக இருக்கட்டும், நம்மள மாதிரியான நாடுகள்ல இருந்து செல்ற வேலையாட்கள் அல்லது வேலைக்காக தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு கனவுகளோட செல்பவர்கள் தான் வேலை செய்கிறார்கள்.
1: சரி, அப்ப அந்த மாதிரி விஷயமும் இருக்குது. இப்ப தொழில்கள் நீங்க அப்படி பாத்துருப்பீங்க. நாங்கள் பொதுவாக தான் கேட்கிறோம், நீங்கள் பார்த்து அது நீங்கள் செய்த ரொம்பவும் கடினமான தொழில் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கின்ற தொழில் அதுன்னு சொல்லி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பு நீர்ப்படுத்துங்கள்,
0: 011-2-775-0001 அல்லது 011-2-775-1111 என்ற இலக்கத்திற்கு.
1: அதே போன்று ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: இந்த போறானே இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டு கொண்டதவன்.
2: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் அழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
3: இசை நரம்புகளை இதயத்தோடு

0: காலத்தின் உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.
2: இனிய பொன் நிலவே, பொன் நிலவில் கனாவே.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காலை பொழுது உற்சாகம்.
1: வணக்கம் வசந்தம்.
0: சார், இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நாங்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தேவைக்கேன்னா ஒரு வீடு கட்ட போறீங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா, வீடு கட்டுறேன்னு சொல்லி நிறைய பேர்ட்ட கனவு இல்லையா?
1: ஆமா.
0: அந்த வீடு கட்டும் போது நீங்கள் உறுதியாக வீடை கட்ட வேணும்.
1: பல சந்ததிகள் வாழ்றதுக்காக ஏத்த மாதிரியான ஒரு வீடை கட்டணும்.
0: அதுக்குதான் நாங்கள் சொல்றது, மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் பாவித்து வீடை கட்டினீங்கன்னு அந்த வீடு எப்போதுமே உறுதியாக இருக்கும். சரிதானே? இந்த விஷயம் நாங்க சொல்றோம். இப்போது பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி விளையாட்டு பக்கம் செல்ல போகணும் இல்லையா? ஏராளமான செய்திகள் இருக்கிறது.
1: விளையாட்டா இல்லாம சீரியஸா பார்க்க போகிறோம்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்
0: ஸ்போர்ட்ஸ் அரினா வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏராளமான விளையாட்டு தகவல்கள் இருக்க மும்பை இந்தியன்ஸ் டாடா பாய் பாய். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நேற்றைய நாள் பாத்தீங்கன்னு சொன்னா சங்கர் இரண்டு போட்டிகள் நடைபெற்றது. முதலாவது போட்டியாக சன்ரைசர் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட்ரைடர்ஸ் அணிகள் மோதியது. அதே போன்று நேற்று நாள் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதியது. இந்த இரண்டு போட்டிகளின் ஸ்கோர் நாங்கள் பார்த்துள்ளோம். முதலாவது போட்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மற்றும் கொல்கத்தா நைட்ரைடர்ஸ் மோதியது.
1: சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 165 ஓட்டங்களை பெற்றிருந்தது. பதிலுக்கு துன்பத்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 3 விக்கெட்டுகளை இழந்து 169 ஓட்டங்களை பெற்று அபாரமான ஒரு வெற்றி நேற்று இல்லையா?
0: நிச்சயமாக. நேற்று பாத்தீங்கன்னு சொன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் சார்பாக அபிஷேக் சர்மா 15 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். நேற்று நாள் ட்ரூவிஸ் செட் மிக சிறப்பாக துருப்படுத்தாடியிருந்தார். 61 ஓட்டுகளை விளாசி தெளிந்தார். 3-6 ஓட்டுகள், 9-4 ஓட்டுகள் இடங்களாக 28 பதவிகளில் 61 ஓட்டுகள். ஷான் கிஷான் 42 ஓட்டுகள். வேறு யாரும் பெரிதும் சோபிக்கவில்லை. பாருங்கள், அடுத்த இரட்டை ஓட்டங்களோடு 2 பேர் தான் பெற்றிருந்தார்கள். கிளாசன் 11 ஓட்டுகள், அதே போல பெட் கமின்ஸ் அணைத்தலைவர் 10 ஓட்டுகள். வேறு யாரும் இரட்டை ஓட்டுகளை பெறவில்லை. மொத்தமாக 19 ஓவர்களில் 165 ஓட்டுகளை பெற்றார்கள். பந்து வீச்சு பதிவு பார்க்கும்போது நேற்று நாள் வருண் சக்கரவர்த்தி பரவாயில்லை, 3 விகளை எடுத்திருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி அதை தொடர்ந்து பார்க்கும்போது தியாகி 2 விகளை வீழ்ந்தார். அதுபோல சுனில் நாராயணனுக்கு 2 விகைகள் சென்றது. பதிலுக்கு துருப்படுத்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 20 ஓவர்களில் 166 என்ற நிலைக்கு நோக்கி துருப்படுத்தார்கள். ஆரம்ப விகைகள் பரவாயில்லை கை கொடுத்தது. நேற்று நாள் பார்த்தது அஜிங்க ரஹானி நேற்று நாளில்

0: 43 ஓட்டங்களை பெற்றிருந்தார்.
1: சரி, அதே போல பின்னலன் 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அதே போல ரகுவன்சி 59 ஓட்டங்கள் மிக சிறப்பான துடுப்பாட்டம் பிறந்து 2-6 ஓட்டங்கள் 5-4 ஓட்டங்கள். அதே போல ரிங்கு சிங் இப்பொழுது கடந்த காலங்களை பொறுத்தமட்டும் மிக சிறப்பாக துடுப்பாடி கொண்டிருக்கிறார். ஆட்டமழை கேம்பில் 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மொத்தமாக 3 விகிதங்களை மாத்திரமல்லது 169 ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்கை அடைந்தது. சரி, நாங்கள் சங்கர் இப்பொழுது 2வது போட்டி பக்கம் வரப்போகிறோம். அதே போல PSL போட்டியும் இருக்கிறது, எதிர் போட்டி முடிந்திருக்கிறது, பாகிஸ்தான் சூப்பர் லீக், அதையும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். நாங்கள் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கான போட்டி இன்றைய நாளில் இருக்கிறது. அதுபோல நேற்றைய போட்டியை நாங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் இந்த PSL போட்டிக்கு செல்லாம நினைக்கிறேன். பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் போது இதில் முதலில் திருப்பத்தை அடையுது. பஞ்சாப் கிங்ஸ் அணி மொத்தமாக
0: 163 ஓட்டங்களை பெற்று 9 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. பதிலாக குறிப்பிட்டாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 167 ஓட்டங்களை பெற்று 6 விக்கெட்டுகளையோடு அபார வெற்றியை பெற்றது என்று சொல்லலாம்.
1: நிச்சயமாக 4 விக்கெட்டால் வெற்றி வாகிய சூடியது. பஞ்சாப் கிங்ஸ் அணி துடுப்பாட்ட பரதியை பார்க்கும்போது ஆரம்ப துடுப்பாட்டவர்கள் பெரிதும் சோபிக்கல. பாருங்கள், எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஆர்யா 2 ஓட்டங்கள், அதே போல பிரம்சிம்ரன் சிங் 15 ஓட்டங்கள், அதே போல கனோலி எதிர்பார்க்கப்பட்டது, அவரும் பூஜ்ஜியத்தில் கை கொடுக்கவில்லை. அதாவது ஸ்ரேயாஸ் அய்யர் 19 ஓட்டங்கள் ஆட்டம் எடுத்தார்
0: என்று
1: விக்கெட்டுகள் அப்படியே செல்லும் போது நேற்றைய நாளில் சூரியட் நாஸ் 57 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மார்க்கோ ஜேம்சன் 20 ஓட்டங்கள், வேறு யாரும் இரட்டை ஓட்டங்கள் பெறவில்லை. மொத்தமாக 163 ஓட்டங்களை மாத்திரமே எட்ட முடிந்தது. 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து பந்து வீச்சு பகுதியில் நேற்று நாளில் ஜோஸ் ஹால்டர் மிக சிறப்பாக பந்து வீசியிருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி 24 ஓட்டினை கொடுத்து
0: 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்.
1: அதேபோல முகமது சிராஜ் அபுல்லா ககீஸ் ரபாட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். பதிலுக்கு திருப்படுத்தார் இது குஜராத் டைன்ஸ் அணி. 6 விக்கெட்டுகளை கைப்பற்ற சாய் சுதர்சன் மிக சிறப்பாக திருப்படுத்தார்.
0: 57 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்.
1: அதேபோல சுப்மன் கில் நேற்று நாலு பேருந்து சோபிக்கவில்லை. 5 ஓட்டங்களுடைய ஆட்டம் எடுக்க ஜோஸ் பட்டல் 26 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அதேபோல நிஷாந்த் சிந்து 15 ஓட்டுகள், ஆனால் நேற்றைய நாளில் வாஷிங்டன் சுந்தர் கலக்கியிருந்தார் ஆட்டம் இழக்காமல்.
0: 40 ஓட்டங்கள், அதில் 5-4 ஓட்டங்கள் மற்றும் ஒரு 6 ஓட்டங்களோடு இந்த 40 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார்.
1: மொத்தமாக 6 விக்கெட்டுகளை இழந்து 167 ஓட்டுகளை பெற்றது. பந்து வீச்சு பகுதியை பார்க்கும்போது அர்ஷதீப் சிங் ஆகியோர், அதுபோல விஜயகுமார் வியாஷாக் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். நேற்றைய போட்டியை பொறுத்தமட்டில் மிக இலகுவான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொடுத்து குஜராத் டைம்ஸ் அணி 4 விக்கெட்டுகள் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. ஆக இன்றைய போட்டி மிக முக்கியமான போட்டி. மும்பை இந்தியன்ஸ் அணி கவலையான நிலைதான், பரவாயில்லை, கலைநிலையில் இருக்கின்ற இரண்டு, அதாவது இறுதியாக இருக்கின்ற அணிகள் மோதி கொண்டிருக்கிறது. மும்பை இந்தியன்ஸ் அணி மற்றும் லக்னோ சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கான போட்டி இருக்கிறது. நாளைய நாள் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கான போட்டி இருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. நாங்கள் சங்கர் அப்படியே நாங்கள் போகிறோம்
0: பாகிஸ்தான் சூப்பர் லீக்கு.
1: இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று ஜல்மி அணி மிக சிறப்பான வெற்றியை பதிவு செய்து கொடுத்து இந்த இறுதிப் போட்டி பற்றி ஸ்கோர் பண்ணி நாங்கள் பார்க்க போகிறோம். மேலேயே நேற்றைய போட்டியை பொறுத்த மட்டில் கலக்கலான ஒரு இறுதிப் போட்டியாக இருந்தது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு குறைவாக இருந்தது. காரணம், பெரிதளவான ஸ்கோர் இல்லை. நேற்றைய நாள் பார்க்கும்போது கிங்ஸ்மேன் அணி பெரிதும் சோபிக்கவில்லை. அவர்கள் ஷைம் ஐப் 54 ஓட்டலில் பெற்றுக் அவரை தவிர்த்து வேறு யாருமே சோபிக்கவில்லை. பாருங்கள், சங்கர் ஆரம்ப துடுப்பாடு வீரர்களும் அபிஷன் அணித்தல் 20 ஓட்டுகளையும், அதில் மாஸ் 11 ஓட்டுகள் பெற்றுக் கொடுத்தார். அவருக்கு அடுத்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அசன் கான் 12 ஓட்டுகள், வேறு யாருமே இரட்டை ஓட்டுகளை பெறவில்லை. ஷைம் ஐப் தவிர
0: அவர் மட்டும்தான் 54 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்.
1: மொத்தமாக 129 ஓட்டங்களை மாத்திரம் பெறப்படுது. இதில் பிரதான சூசுதாரியாக இருந்தவர் யார் சொன்னால் அரோன் ஹார்டி. இந்த ஹரோன் ஹார்டியை பொறுத்த மட்டில் 4 ஓவர்கள் பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இவருடைய பந்து வீச்சுக்கு தட்டு தருமாறி இருந்தார்கள். அதே போல நைட்ரானா 4 ஓவர்கள் 2 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார். பதவி திருப்பட்டு ஜல்மியானி, ஜல்மியானியின் துடுப்பாட்ட வரிசை உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட சங்கர், நேற்றைய நாளில் இந்த ஆரம்ப துடுப்பாட்ட வரிசை பெரிதும் சோபிக்கவில்லை. பாருங்கள், முகமது ஹாரிஸ் 6 ஓட்டங்கள், பாபர் அசாம் எதிர்பார்க்கப்பட்ட வீரர் 0, அதே போல குசல் மேண்டி செங்கல்
0: ஓட்டங்கள்
1: கடந்த காலில் கடந்த போட்டிகளில் சிறப்பாக திருப்படுத்தாடி கொண்டவர் கசல் மெண்டிசம் 9 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்க. ஆனால் இந்த பந்து வீச்சில் எப்படியோ அவருக்கு வேலை செய்ததோ அதே
0: போலதான் அருண்
1: மிக சிறப்பான துடுப்பாட்டம். 56 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காமல் பெற்றுக் கொடுத்தார். 9-4 ஓட்டுகள் அடகலாக. அதை தொடர்ந்து பார்க்கும்போது அப்துல் ஜமாட் 48 ஓட்டங்கள், மொத்தமாக பார்க்கும்போது 5 விக்கெட்டுகள் மாத்திரம் உள்ளது. 16வது ஓவரில் 2 பந்துகள் வீசப்பட்ட நிலையில் 130 என்ற நிலைக்கு அடைந்து வெற்றி வாகை சூடி இருந்தார்கள் என்பதும் முக்கியமான ஒரு விடயமா இருக்குது. நேற்று நாள் முகமது அலி 3 வீரர்களை வீழ்த்தியிருந்தார்.
0: 38 ஓட்டங்களை கொடுத்து
1: ஆக இந்த ஆண்டுக்கான வெற்றி கிணத்தை சுவீகரித்து விட்டது யார் யார் யார் யார் என்று சொன்னால் ஜல்மி அணி. ஜல்மி அணி மிக சிறப்பான வெற்றியை பதிவு செய்து கொடுத்ததாக அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே நேற்று நாள் கொண்டாட்டுகள் மிகுந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுது. நேற்று நாளில் பொறுத்த மட்டும் உண்மையிலேயே இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக்கை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னால் சங்கர், உண்மையிலேயே இந்த குழாத்தை பொறுத்த மட்டும் இந்த 2015 விளையாட்டு செய்திகள் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்.

0: 1983 மே மாதம் 4ஆம் தேதி பிறந்த திரிசா தனது வாழ்க்கையை ஒரு மாடலாக தொடங்கினார். 1999 மிஸ் சென்னை பட்டம் பெற்றது அவரது வாழ்க்கையின் முதல் பெரிய வெற்றியாகும். அதன் பின்னர் விளம்பர உலகிலிருந்து திரையுலகிற்கு எடுத்துச் சென்றது அவரது தன்னம்பிக்கை. தமிழ் சினிமாவில் மௌனம் பேசியதே படத்தின் மூலம் அவரது பயணம் ஆரம்பமானது. அதன் பின்னர் சாமி, கில்லி போன்ற வெற்றி படங்கள் அவரை தென்னிந்தியாவின் முன்னணி நடிகையாக்கின. இசை, காதல் உணர்வு, எந்த வகை கதையிலும் அவரது நடிப்பு தனித்துவமானது. விண்ணை தாண்டி வருவாயா என்ற படத்தில் ஜெஸ்ஸி என்ற கதாபாத்திரம் இன்றும் ரசிகர்களின் நினைவில் வாழ்கிறது. அதேபோல 96 படத்தில் அவரது ஜானு கதாபாத்திரம் உணர்வுகளை நெகிழச் செய்தது. நடிப்பு என்பது ஒரு கலை என்றால் அதை உயிரோடு காட்டியவர் திரிசா. பல ஆண்டுகள் கடந்தும் அவரது மெருகு குறையவில்லை. பொன்னியின் செல்வன் 1 மற்றும் பொன்னியின் செல்வன் 2 படங்களில் குந்தவையினும் அரசி கதாபாத்திரம் அவரை மீண்டும் உச்சிக்கு கொண்டு சென்றது. அழகு மட்டுமல்ல, ஆளுமை, தன்னம்பிக்கை இவை அனைத்தும் சேர்ந்ததே திரிசா. இன்று மே மாதம் 4ஆம் தேதி அவரது பிறந்த நாளை முன்னிட்டு நாம் அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். திரையுலகில் இன்னும் பல உயரங்களை அடைந்திட வாழ்த்துக்கள்.
1: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM, வசந்தம் FM. இது மக்கள் சூடிய மகுடமே, தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காலை பொழுது உற்சாகம். வணக்கம் வசந்தம்.
1: வசந்தம் அப்படின்னாலே நிறைய அப்டேட்ஸும் வச்சிருப்போம் இல்லையா. வணக்கம் வசந்தத்துல அடுத்தா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது.
0: எஸ்
1: அதாவது நம்ம நாட்டுல நடந்த ஒரு செய்தி.
0: அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா சிறைச்சாலைகள்ல பாத்தீங்கன்னா காவலர்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. தப்பிச்சதுக்கு முயற்சிக்க கூடியவர்களை அது கட்டாயம் பிடிபட வேண்டும். அதாவது நேற்றைய நாளில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. அதை பற்றி விஷயங்கள் நான் சொல்ல வேண்டும்.
1: அது எங்க
0: செய்தியாக வந்திருக்கிறது, அதை பற்றி முழுமையான விவரங்கள் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். காலி சிறைச்சாலை இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிறது.
1: ஆமா, காலியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இது வந்து யார் தெரிவிச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறை ஊடக பிரிவு தெரிவிச்சிருக்காங்க. சரியா, சிறைச்சாலையில இருந்து ரெண்டு கைதிகள் தப்பி செல்ல முயன்ற போது சிறைச்சாலை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த கைதிகளில் ஒருவர் சிகிச்சைக்காக காலி கராப்பிட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
0: அதாவது ரெண்டு பேரும் பிடிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சொன்ன விஷயம் என்னன்னா, தப்பிக்க முயற்சித்தாங்க, அதனாலதான் நாங்க துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்ற விஷயத்த அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரி, இந்த மாதிரியான செய்திகள் சொல்ல சில செய்திகள். அதே போல இன்று நாள் முக்கியமான செய்தி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்திய தேர்தல், தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் வர காத்திருக்கிறது. அதே போல பல மாநிலங்களுக்கான, குறிப்பாக முக்கியமான மாநிலங்களுக்கான தேர்தல் முடிவுகள் வர காத்திருக்கிறது. நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும், இன்றைய நாள் 4ஆம் தேதி திறந்துவிடும் தமிழகத்தின் முதலமைச்சர் யார்.
1: ஆமாம், அதுவும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தலாக இருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, இலங்கை அல்லது தமிழர்கள் வாழும் எல்லா இடங்களிலும் இந்த தேர்தலை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்.
0: நிச்சயமா, காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் விஜய் அவர்கள், திரு விஜய் அவர்களின் உள்ளீடு காரணமாக இப்பொழுது அநேகமான கருத்துக்கள், அதே போல ஜென்சி கிட்ஸ் முதல் கொண்டு இப்பொழுது அரசியல் பேசுகின்ற சூழ்நிலை மாறி, ஜென்சி கிட்ஸையும் தாண்டி ஸ்கூல் போற பிள்ளைகள் எல்லாம் பேச, அதுதான விஜய் படம் போட மாட்டேன் ஒரு பிள்ளை அழுகுது ஒரு பக்கம்.
1: ஓ, அதாவது சினிமாவின் மோகமாக இருந்த மக்கள் அல்லது ரசிகர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டாங்களோ இல்லையோ அரசியலை பற்றி தேட ஆரம்பித்து விட்டாங்க சொல்லலாம்.
0: ஆனால் அதுக்கு பிறகுதான் சங்கர் தெரியுது அரசியல் பத்தி இவ்வளவு தெரியாம இருக்கிறாங்க.
1: உண்மைதான், சினிமா மோகம் நம் நாடு போன்ற
0: தொகுதி இருக்குன்னு தெரியாது, யாரு வேட்பாளர், கொள்கை என்னன்னு தெரியாது. அதாவது அந்த கட்சியில இருக்கவங்களுக்கு வேட்பாளருக்கே தெரியாது சில சந்தர்ப்பங்கள்ல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டது. நாங்கள்
1: எது எப்படியோ, 1000 விமர்சனங்கள் வந்து போகலாம், யார் என்ன வேணுமானாலும் சொல்லலாம், ஆனால் முடிவு மக்கள் கையில. இன்னைக்கு தெரிஞ்சிடும், 11 மணியில இருந்து தேர்தல் முடிவுகள் முதல்கட்டமாக அறிவிப்புகளை தந்துருவாங்க அப்படின்னு
0: நினைக்கிறேன். எஸ் சார், இந்த விஷயம் எப்படி இருக்கும்போது சங்கர் பாத்தீங்கன்னா, நாங்கள் கேட்ட அந்த கேள்வி பாத்தீங்கன்னா, நீங்கள் பார்த்த ஒரு கடினமான தொழில்,
1: நீங்கள் பார்த்த அல்ல நீங்கள் பார்த்து கொண்டு இருந்த ஒரு கடினமான தொழில்.
0: சரி, அன்பு வணக்கம் சொல்லக்கூடிய எங்களோட சிவா சொல்லியிருக்காரு. தான் வந்து பாத்தீங்கன்னா கொழும்புல வேலை செய்தாராம். அந்த நேரத்தில் இந்த கட்டிட வேலை செய்யறவங்க இருக்காங்களாம். அதை பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த கட்டிட வேலைகள்ல அந்த பலாஞ்செல்லாம் போட்டு ஏறி செய்வாங்களாம். அதை பார்க்கும்போது இவ்வளவு ஆபத்தான, அதான் சாதாரணமா இருக்கிற தெரியுமா, 20 கட்டிடம் 20 மாடி 30 மாடி எல்லாம் போகும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கும் நான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
1: ஏன்னா தலைநகரத்தை பொறுத்தவரையில் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த கட்டிடங்களை இங்க காணலாம். ஊர்வலிகள் வந்து ஒரு 2-3 மாடிகள் இருந்தாலும் கூட அதி உயரமான கட்டிடங்களை இங்கே காணலாம். அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரம் தூக்கும் யந்திரங்களோட வேலை செய்யறவங்க இருக்காங்க இல்லையா, அவர்களை பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா கண்டெய்னரோட பாக்ஸஸ் எல்லாம் மேல தூக்கும் போது அதற்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த ஆட்கள். சில நேரம் தவறுதலாக வந்துருச்சுன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பாலா பதிவிட்டு இருக்காரு. அதை பார்க்கும் போதே ஒரு பயம் இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி.
0: சரி, அன்பு வணக்கம் சொல்லுக்குள்ள எங்களோட பிரகாஷ் இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா கப்பல்ல கொஞ்ச நாள் வேலை செய்தாராம். இந்த கப்பல் ஏதாவது பழுதாகிட்டா பாத்தீங்கன்னா ஆழ்கடல மூழ்கி வந்து அதை செய்வாங்களாம். சரியா, அதை செய்யறதுக்கு ஆழ்கடல மூழ்கிதான் செய்யணுமா? அப்படியான தொழில் ரொம்ப கஷ்டமான தொழில், ரொம்ப பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்போட தான் போவாங்களாம். இருந்தாலும் அந்த உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்ற ஒரு தொழில் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை யோசிக்கும் போதே பயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல அன்பு வணக்கம் என்று சொல்ல நிகழ்ச்சி உடையங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். துப்புரவு தொழிலாளர்கள் தான் சொல்லும், என்ன சொன்னா கஷ்டத்தையும் தாண்டி அந்த மனசை கட்டுப்படுத்தி கொண்டு, என்ன சொன்னா எல்லோரும் சரியாக அந்த குப்பைகளை போடுவது கிடையாது, மிக்ஸ் பண்ணி போடுறாங்க ரொம்ப, என்ன சொன்னா பாவம் சரியான மாதிரி. சோ அந்த அந்த மனநிலையோட ஏற்றுக்கொண்டு அந்த தொழில் செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதை பார்க்க போதுன்னு சொல்லிக்கணும் காயத்ரி சொல்லியிருந்தாங்க.
1: உண்மைதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொசாலையில இருந்து ஒருவர் பதிவிட்டு இருக்காரு, தன்னோட மனைவி சமைக்கிறத பாக்குறதுக்கு வந்து ரொம்ப கடினமா இருக்குமா.
0: சாப்பிடுறது
1: அவர் தானே, அதுதான் கடினமா இருக்குமா.
0: சரி, அப்படி வாராரு வலிக்கு. ஓகே, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சாப்பாடு எல்லாம் டேஸ்டே இல்ல அப்படி இப்படி.
1: இல்ல இல்ல, அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. ஹோட்டல் சாப்பாடுக்கு நிகரான ஒரு சாப்பாடு.
0: சரி, ஓகே, தப்பித்து விட்டார் சங்கர்.
1: அடுத்த ஒரு அருமையான பாடல இருந்து நீங்களும் தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். அது மட்டும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-77-5705 அல்லது 0112-77-5111 என்ற இலக்கத்தில்.

இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே ஸ்டார் ஆஃப் த டே. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
1: கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம் சந்தோஷமாக உற்சாகமாக. அதே போல உங்களுக்கு தெரியும் சட்டப்பேரவை தேர்தல் நிலவரங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. தபால் மூல வாக்குப்பதிவுகள் இப்பொழுது வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சங்கர், இப்பொழுது திமுக 12 இடங்களில் முன்னிலை வைக்கின்றது. 12 இடங்கள் இப்பொழுது முன்னிலை வைக்கின்றது. தமிழக வெற்றிக் கழகம் 9 இடங்களில் முன் வைக்கின்றது.
2: ஆமாம், அது மட்டுமல்லாம அதிமுக வந்து 6 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. அடுத்ததாக
1: நாம் தமிழர் கட்சிக்கு
2: எந்த ஒரு இடமும் கிடையாது எப்போதும் போல.
1: அதே போல பிற இடங்களுக்கும் இதுவரையில் இல்லை. இதுவரை வந்த முடிவுகள், அதாவது தபால் மூல வாக்குகளின் முடிவுகள் தான் இப்பொழுது வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 9 இடங்களில் இப்பொழுது திமுக
2: முன்னிலை வைக்கிறது. அதுவும் குறிப்பாக வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் போட்டியிட்ட தொகுதியில வந்து 206 வாக்குகளினால முன்னிலை
1: வைக்கிறார். திமுக வேட்பாளர் ராஜா அன்பழகன் 156 வாக்குகளை பெற்று பின்னிருக்கிறார். சரி, இப்பொழுது விறுவிறுப்பான செய்தி முடிவுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும், எதிர்பார்ப்பு முடிவுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது சொல்லி.

0: நான் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கண்டி கட்காஸ்தோட்டை குஹாகொட பகுதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கண்டி தேசிய வைத்தியசாலையின் துப்புரவு பணி மேற்பார்வையாளர் ஒருவரே இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு இலக்காகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணி அளவில் ஆரம்பமானது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருவதாகவும், இதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னணியில் உள்ளதாகவும், அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த மாதம் 23ஆம் திகதி ஒரே கட்டமாக நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தியால செய்தியை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
4: நிமிர்ந்த நடை.

0: கேட்டுக்கொண்டிருக்கிற சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம் வசந்தம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்க 102.6 102.8 எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். சங்கர் சொல்லுங்க, செய்திகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய முகப்புத்தக வழியாக சென்று உங்களது கமெண்ட்ஸ்களையும் பார்த்துவிட்டுங்க சரியா? நாங்கள் கேட்ட கேள்விக்கு சரி அன்பு
1: கேள்வி கேட்டிருந்தோம்
0: போனேன். நீங்கள் பார்த்த ஒரு கடினமான ஒரு தொழில் என்ன தொழில் அப்படின்னு கேள்வியா கேட்டுக்கிறோம். காரணம் இன்றைய நாள் முக்கியமான ஒரு நாள் ஆக சுரங்க தொழிலாளர்கள் தினம், அதே போல பாத்தீங்கன்னா
1: தீயணைப்பு
0: தீயணைப்பு தினம் இரண்டுமே இருக்கிறது. அதன் காரணமா பாத்தீங்கன்னா அது சம்பந்தமான ஒரு விஷயம், ரெண்டுமே கஷ்டமான தொழில் தான் இல்லையா? அதுக்காக தான் நாங்கள் இந்த விஷயத்தை கேள்வியா கேட்டுக்கிறோம். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியோட எங்களை முன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே ஜெகதீசன் இருக்கார். ரொம்ப சூப்பரா இருக்கிறது நிகழ்ச்சி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே குடும்பத்துக்காக பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறது. அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான தொழில் கட்டிடக்கலை.
1: ஆமா, அருண்மொழி வந்து வணக்கம் போனே சங்கர், நலமா இருக்கீங்களா? பாடல் அனைத்து இனிமையா உள்ளதுன்னு சொல்லிட்டு பருத்து துறையில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்க வந்து கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கட்டிட வேலை, மேசன் வேலையை பத்தி தான் சொல்லிருக்கேன். ஏன்னா கொளுத்தும் வெயிலுக்கு நடுவுலயும் நின்று அவங்க கட்டிட வேலைகளை பண்ணணும் இல்லையா, அதை வந்து சொல்லியிருக்காங்க.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். அன்பான வணக்கம் போனிஷன்னா சங்கரனா அப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்குறோம், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள். குறிஞ்சங்கனி அசோதியின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக எடுத்திருக்கிறார். அன்பு வணக்கம் அப்படி இருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 25 பேருக்கு மாதிரி சமைக்கணும், 3 நேரமும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லி மொழி விளங்குதல, என்ன பண்றது தெரியல, நிறைய அழுதேன் சொல்லிக்கொண்டு நம்பிக்கை வைத்தேன். என்னுடைய அக்கா குவைத்ல இருக்காங்க, கோல் மூலமாக கேட்டு கேட்டு ஒரு மாதிரி ஒரு கிழமைக்கு சமைக்க கற்றுக்கொண்டு வெளிநாடுக்கு போனவங்க சரியா மாத்தலை வாரிய பொருள்தான் இந்த நீலமேகம் தேவி இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. குவைத்ல போய் தான் இந்த சமைக்கும் போது, குவைத்ல தொழில் செய்யும் போது இந்த விஷயத்தை அனுபவிச்சா சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த வீட்டு பணிப்பனராக செல்லும் போது பல பிரச்சனைகள் இருக்கிறதுனா எல்லோருக்கும் அப்படி கிடையாது, சில விஷயங்கள் சில பேருக்கு இந்த மாதிரியாக நடக்கக்கூடும்.
1: எல்லாரும் இதை பற்றி சொல்லும் போது யாருமே சொல்ல மறக்கிற ஒரு விஷயம் தான் இந்த விவசாயம் இல்லையா?
0: ஆமா, விவசாயம் நிச்சயமாக விவசாயத்துல இப்படித்தான் தொழில் கஷ்டமன்றதையும் தாண்டி அதுக்கான வருவாய் எங்களுக்கு நாங்கள் செய்த செலவுக்கு ஈடாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இல்லையா? விவசாயம் என்பது முதுகெலும்பு,
1: மற்ற தொழில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், இதை பண்ணனா இந்த இடத்துல இதை வியாபாரம் செஞ்சிடலாம் அப்படின்னா. விவசாயம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இயற்கையும் காலநிலையும் நம்பி செய்ய வேண்டிய ஒரு தொழில். எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும், என்ன நடக்கும் என்று தெரியாம ஒரு பயத்தோடையே செய்யணும் இல்லையா?
0: நிச்சயமாக அது ஒரு கடினமான தொழிலாக தான் பார்க்கப்படுகிறது. இன்னும் இன்னும் சொந்தங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், நீங்களும் எழுந்து கொள்ளுங்கள், எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: இதையெல்லாம் ஏற்ற சொல்ல வேணும். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு எடுத்துடுவேன்.
1: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
2: இசை நரம்புகளை இதயத்தோடு

0: காலத்தின் உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் எங்கிருந்தாலும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லையா. சரிதானே,
1: பாத்தீங்கன்னு
0: சொன்னால் சங்கர் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கிறது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதாவது விசாக் விசாக் தினத்தை மறுபடியும் பாத்தீங்கன்னா ஏற்பாடு செய்யப்பட்டீங்கன்னா தனசல்கள் இருக்குதானே, தனசல்கள் வந்து இன்று முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதற்கட்டமாக அது வந்துட்டு பொது சுகாதார பரிசோதனை சங்கம் அறிவித்திருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: ஆமாம், இப்போ தனசல் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நாடுகளில் விசாக் பொசன் வந்துட்டாலே இந்த தனசல் மிக பிரபல்யம் தான் இல்லையா. ஆனால் இப்போ முதல் மாதிரி நினைச்ச இடத்துல ஒரு தனசலை போட்டு நினைச்ச இடத்துல என்ன பண்ணிட முடியாது, உணவுகளை மக்களுக்கு வந்து விநியோகிக்க முடியாது.
0: இல்லை அது கடந்த காலங்கள் இருந்தது. இப்போ என்னென்னு சொன்னால் நீங்கள் பதிவு செய்த பிறகு அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஆனால் அது ஒரு நல்ல விஷயம் என்ன, ஒரு இடத்துல தவறுதெல்லாம் நடந்துட்டாலும் நிறைய விஷயங்கள் பாதிப்பாக வரக்கூடும். அதன் காரணமாக இந்த விஷயங்கள் நீங்கள் சாய்வு செய்து இந்த விஷயங்கள் செய்து கொள்ள வேண்டும் சொல்லி நல்லா விதியில் இருக்க சுகாதார வைத்திய அதிகாரிகள் அலுவலகம் மற்றும் இந்த பிரிவுகள் நடவடிக்கை மூலமாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த விஷயங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது.
1: ஆமாம், அது ஒரு சிறந்த விஷயம். இது இப்படி இருக்க இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு போனேன்.
0: ஆமாம்,
1: என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி வந்து பெட்ரோல் எரிபொருளின் விலைகள் வந்து உயர்ந்துருந்துச்சு இல்லையா.
0: ஆமாம்,
1: இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் இல்லை உணவுப் பொருட்களின் விலைகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அர்ஷன சொல்லியிருக்காரு.
0: அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் மாற்றங்கள்

0: ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. 12-15 ரூபாய் வரையிலான அதிகரிப்பு ஏற்பட்டது. ஆனால் எரிவாயு விலையில் மாற்றங்கள் ஏற்பட சில வேலை மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் இப்போது உழவு சங்கம் சொல்லிக் கொண்டிருக்காங்க, மாற்றங்கள் ஏற்பட வேணும், அதிகரிக்க வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு அது முடியாது அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எதிர்காலத்தில் எரிவாயின் விலைகள் அதிகரிக்கப்பட்டால் உணவுப் பொருட்களின் விலையை மீளாய்வு செய்வதற்கான கலந்துரையால் தேவைப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார்.
1: இப்போது இருக்க சந்தை நிலவரங்கள் உணவுப் பொருட்களை எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கறதான் விஷயம்.
0: சரி, சந்தோஷம். இந்த மாதிரி விஷயங்களும் வந்து கொண்டிருக்கும். அதே போல தலைப்பு பற்றி நிறைய சொந்தங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: ஆட்கடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறும் எவ்வித வாய்ப்பும் இல்லை.
2: நைல் நதி உலகில் மிக நீண்ட நதிகளில் ஒன்றாகும். இது ஆப்பிரிக்க கண்டத்தின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது. இந்த நதியை பற்றி சில முக்கியமான தகவல்கள் இதோ. நீளம் சுமார் 6,650 கிலோமீட்டர் ஆகும். இது இரண்டு முக்கிய கிளை நதிகளை கொண்டது. ஒன்று வெள்ளை நதி, விக்டோரியா ஏரியிலிருந்து தொடங்குகிறது. அடுத்து நீல நதி, எத்தியோப்பியாவின் சானா ஏரியிலிருந்து தொடங்குகிறது. கார்டோமில் இவ்விரு நதிகளும் ஒன்றிணைகின்றன. இது எகிப்து வழியாக பாய்ந்து மத்திய தரைக்கடலில் கலக்கிறது. எகிப்தின் நன்கொடை நைல் நதி என்று வரலாற்று அறிஞரான ஹெரோடோடஸ் குறிப்பிடுகின்றார். இந்த நதி இல்லை என்றால் எகிப்து ஒரு பாலைவனமாகவே இருந்திருக்கும். உலகின் மிக சிறந்த பண்டைய நாகரிகங்களில் ஒன்றான எகிப்திய நாகரிகம் நைல் நதிக்கரையில் தான் செழித்து வளர்ந்தது. நைல் நதி ஆண்டுதோறும் ஏற்படுத்தும் வெள்ளப்பெருக்கு கரைகளில் வளமான வண்டல் மண்ணை படிவு செய்கின்றது. இது விவசாயத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. நைல் நதி எத்தியோப்பியா, சூடான், எகிப்து, உகாண்டா, காங்கோ உள்ளிட்ட சுமார் 11 நாடுகளின் வழியாக பாய்கின்றது அல்லது அந்நாடுகளின் நீர் ஆதாரமாக விளங்குகின்றது எனலாம். ஆஸ்மான் அணை எகிப்தின் நைல் நதியின் வெள்ளத்தை கட்டுப்படுத்தவும் மின்சாரம் தயாரிக்கவும் புகழ்பெற்ற ஆஸ்மான் உயர் அணை கட்டப்பட்டுள்ளது. நைல் முதலைகள் போன்ற அபாயகரமான மற்றும் தனித்துவமான உயிரினங்கள் வாழ்கின்றன.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: ஆட்கடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறும் எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: வீர விநாயக வெற்றி விநாயகன் பாடல் முடிந்திருக்கிறது. ஒரு பக்கம் தமிழ்நாட்டு தேர்தல் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது.
1: தபால் மூல வாக்கெடுப்பின் முடிவுகள் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கு. முகப்புத்தகம் பேஸ்புக் பக்கம் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன கமெண்ட்ஸ் படிக்கலாம்னு பாக்குறதுக்குள்ள நுழைஞ்சாலே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே செய்தியாளர்கள் நிறைஞ்சு குவிஞ்சிட்டு இருக்காங்க.
0: பொய்யான செய்திகள் நிறைய வந்து கொண்டிருக்கு.
1: அதனால
0: கவனம், இளைய தளபதி முதலமைச்சர் அறிவிச்சிட்டாங்க சில பேஸ்புக் பகுதியில
1: மன்னிக்கலாம்
0: கிடையாது
1: தளபதி.
0: ஓ சரி, ஓகே. இவெல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் கேட்டு இருந்த கேள்வி இன்றைய நாளில் மிக முக்கியமான இரண்டு நாட்கள் இருக்கிறது, சர்வதேச நாட்கள். அதை ஒப்பிட்டு நாங்கள் கேட்டு இருந்த கேள்வி, அதாவது நீங்கள் பார்த்த கடினமான ஒரு தொழில் என்னன்னு சொன்னா கேள்வியா கேட்டிருந்தோம். நிறைய சொந்தங்கள் நிறைய தொழில்களை சொல்லியிருக்கிறாங்க.
1: நீங்க செய்யறதா இருக்கலாம், இல்ல யாராவது செய்யறதை பார்த்தது போது உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமான ஒரு தொழில் இவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏராளமான கருத்துக்கள் வந்திருக்கு அதுக்காக இல்லையா.
0: நிச்சயமாக அன்பான வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களையும் இணைத்துக் கொள்ள சொல்லிட்டு தேவநேசன் சொல்லிட்டு இருந்தார். அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான தொழில் தான் விவசாய தொழில் தான். நாங்கள் பார்க்கும்போது விவசாயம் சொல்லலாம் நீங்கள் நோமலா நினைப்போம், ஆனால் அது சரியாக ஒரு பிள்ளை பெறுவது போல தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் சரியாக பார்த்து நாங்கள் அதை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை சந்தையில கொண்டு போய் அதை பணமாக்கும் வரைக்குமே எங்களுக்கு தொழில் முடிவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
1: அடுத்தா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரமேஷ் வந்து இணைஞ்சிட்டு சொல்லியிருக்காரு, லிந்துலையில இருந்து மீனவர் இருக்காங்க இல்லையா.
0: ஆமா,
1: இப்ப நம்மட பகுதியில் மலையக பகுதி அப்படிங்கறதுனால அங்க மீனவர்களை காண்பது எளிதில்லை, ஏன்னா மீனவர்கள் இல்லை. ஒரு முறை கடற்கரை பக்கம் போயிருந்த போது அங்க போன ஒருத்தரோட பேசும்போது இந்த அனுபவம் கிடைச்சா, ஏன்னா கடல்ல வந்து உயிராபத்துகள் இருக்கும், நீண்ட நேரம் தூக்கம் இல்லாம வேலை செய்யணும், இயற்கை சீற்றங்கள் வரும்போது கடலுக்குள்ள மாட்டிக்கிட்டோம்னா தவிக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி அந்த மீனவர்களை பற்றி மீனவர்கள் செய்யும் தொழிலை பற்றி கேட்டாலே ஒரு மாதிரியான
0: பாடல் தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்டி. அந்த பாடல் உண்மையிலேயே அந்த வரிகள் எல்லாமே மீனவர்களுக்கு சொந்தமான வரிகள் தான்.
1: உண்மைதான்,
0: அலைகள் நல்லவே நடுவே நடந்து தண்ணீருக்கு கொடுப்பது யார் அப்படின்னு சொல்லி, என்ன கடல் நடுவே சுற்றி தண்ணீர் இருந்தாலும் குடிநீர் கொடுப்பது யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா.
1: உண்மைதான்,
0: தொழில் தான் இல்லையா.
1: எம்ஜிஆர் பாடலை சொல்லி நீங்க என்ன சொல்ல வரீங்க.
0: உண்மையில அந்த தொழிலுக்கான கஷ்டம், அதாவது போயிட்டு வரதாட்டியும் அது உயிர் ஆபத்தான தொழில் தானே அது.
1: உண்மைதான்,
0: கடல் தாயை நம்பி போகின்ற தொழில். சரி, அந்த விஷயம் அப்படி இருக்கிறது. அன்பான வணக்கம் சொல்லுங்க. மும்தாஸ் பேகம் கொள்ளும் 14 சொல்லிருக்காங்க, வைத்தியர் தொழில். வைத்தியர் ரொம்ப கஷ்டமான தொழில் நான் பார்த்ததுன்னு சொல்லிருக்காங்க. உண்மையிலேயே நானும் பார்த்திருக்கேன் வைத்தியசாலை போறேன்னு சொன்னா அந்த வைத்தியர்கள் எப்போ தூங்குவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது.
1: உண்மையிலேயே வைத்தியர்களை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்தையும் தாண்டி அவர்களுக்கான மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பலதரப்பட்ட நோய்களில் உள்ளான மக்களை பார்க்கணும்.
0: ஆமா,
1: அது மட்டும் குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டங்களில் வேலை இல்லாமல் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் பணியிடங்களில் தங்கியிருந்து நோயாளர்களுக்கு மருத்துவ உதவிகளை பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த நோய் பற்று தொற்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு இல்ல. இதையெல்லாம் தாண்டி அவர்கள் வேலை செய்யும் போது மருத்துவத்துறை என்பதும் வந்து ஒரு கடினமான
0: தொழில் தான், உங்களுக்கு அத்தியாவசியமான முக்கியமான தொழில் இல்லையா. அன்பு வணக்கம், எப்படி இருக்கிறீங்க. அபிசாவிலே பென்டிகிஸ்ட்லிருந்து குமார் தங்கதுரை. நாங்கள் நிகழ்ச்சியை சத்தமா கேட்டுக் கொடுக்கும் என்னை பொறுத்தவரை நாங்கள்
1: ராணுவ வீரர்களை பற்றி கூறியிருக்கிறார். ராணுவ வீரர்களை பற்றி சொல்லும் போது நாம் எல்லா துறைகளையும் பத்தி பேசும்போது ராணுவ தொழில் என்பதும் அதே மாதிரியான ஒரு விஷயம்தான். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ராணுவத்தில் பணிபுரிபவர்கள் வந்து வீடுகளை விட்டு குடும்பங்களை விட்டு எல்லைகளில் மக்களுக்காக போராடுகிறார்கள். போர் சூழல்கள் இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் நாட்டு மக்களையும் நாடுகளையும் காப்பாற்றுவதற்காக இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் பணிபுரிவது, அல்லது அனர்த்தங்கள் நடந்தவுடன் அனர்த்தங்கள் நடந்த இடத்திற்கு அவர்கள் உயிர்களை கூட துச்சமாக மதித்து வந்து அந்த பணிகளில் ஈடுபடுவார்கள் இல்லையா.
0: அதே போல குமார் தங்கத்தில் சொல்ற வெல்டிங் தொழில், அது ரொம்ப கஷ்டமான தொழில் அப்படின்னு சொல்லி தான் அதான் செய்யறாராம். அது ரொம்ப கஷ்டமான தொழில்.
1: ஆமா, அந்த தீப்பொறி சில நேரங்கள் கண்களில் பட்டாலோ இல்ல நேரான கண்களில் அதை பார்த்தாலோ
0: பிரச்சனையா இருக்கும். சரியான அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா சொல்லிருந்தா. அது போல அன்பான வணக்கம் முலியவள் வந்து பிரேமா சொல்லியிருக்காங்க, அவங்களோட சாப்பாடு கடை வச்சிருந்தாங்க சரியானே. அப்ப அந்த ஹோட்டல் நடத்தும் போது ரொம்ப கஷ்டப்பட்டலாம், அவ்வளவு கஷ்டமானது. உண்மையிலேயே இந்த சிறுதை கடை அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் நடத்துறவங்களுக்கு எப்போதுமே வேலை இருக்கும். சொந்த கடையா இருந்தாலும் கூட
1: தூக்கம் இருக்காது இல்லையா. விடிய 3 மணி 4 மணிக்கு எழும்ப வேண்டும்.
0: அப்படி எல்லாம் தூக்கத்துல காலையில் எழும்புன்னு சொன்னா சங்கருக்கு எல்லாம் அத்துப்பிடி கை வந்த
1: அதுல என்ன சிக்கல் என்ன. நாமெல்லாம் உறங்குறதே 3 மணி 4 மணிக்கு தானே.
0: ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். சில பேருக்கு அது கடினமாக இருக்கும், சில பேர் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை தாங்கள் இலகுவாக நினைத்தான் செய்வார்கள். தொழில் தேர்ச்சி பெறும்போது அதுல ஒரு பாண்டித்தியம் கிடைக்கும். அதையும் தாண்டி தாங்கள் மனநிதமாக செய்யும் போதும் தொழில் லாபத்தாக அவர்களுக்கு தெரியாது, கஷ்டமாக தெரியாது.
1: கிடைச்ச வேலை செய்யாம பிடிச்ச வேலையை செஞ்சா வாழ்க்கை இனிமையா இருக்குங்கிறீங்க
0: அந்த மாதிரி. ஆனால் இந்த தொழில் என்று பார்க்கும்போது நாங்கள் இன்று பேசுகின்ற இந்த இரண்டு தலைப்புகளுக்கு அடிப்படையில் பேசுகின்ற விஷயம் கடினமான தொழில் என்று பார்க்கும்போது எல்லா தொழிலும் ஏதோ ஒரு விஷயத்துல கடினமாக தான் இருக்க போகிறது சரியானே. ஆனாலும் அதைவிடும் நாங்கள் பார்க்கும் போதே கஷ்டம் சொல்ல வேலைகள் தான் கேள்வி கேட்கறது. நிறைய சொந்தங்கள் நிறைய தொழில்களை சொல்லியிருந்தீர்கள், ரொம்ப சந்தோஷம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசனம். சங்கர், இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நாங்கள் ஒரு திருவிழா எடுக்க வேண்டும், சரியா? இப்போ பெட்ரோல் பிரச்சனை தெரிஞ்சானே கூடி கொண்டிருக்கிறது. எலக்ட்ரிக்கல் திருவிழா எடுக்கணும் சொன்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: இப்ப எல்லாருமே ஈவிக்கு போய்கிட்டு இருக்காங்களே, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் போகும்போது நம்மளுக்கு வந்து ஓகே நம்ம ஒரு த்ரீவீல் எடுப்போம் அப்படிங்கும் போது எலக்ட்ரிக்கல் த்ரீவீல் வாங்கணும். எந்த த்ரீவீல் வாங்கணும்னு சொன்னா பஜாஜ்ல வந்து உங்களுக்காக எலக்ட்ரிக் த்ரீவீல் இருக்கு இப்போ.
0: எஸ், அதாவது ஃபுல் சார்ஜ் ஒன்றுக்கு பாத்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் வரை செல்ல முடியும். அது ஒரு சூப்பரான விஷயம். அது போல நார்மல் பிளக்ல நீங்க சார்ஜ் செய்து கொள்ள முடியும் என்ற விஷயம் இது. கிட்டத்தட்ட போல உங்களுக்கு தெரியும், அதை நீங்க 24 hours ஹாட்லைன் சர்வீஸ் இருக்குது. நீங்க அது பிரச்சனைன்னு சொல்லி நீங்க கால் பண்ணிருச்சோம் அந்த இடத்துல வந்து அவர்கள் செய்து கொடுப்பார்கள். சோ இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போது நீங்கள் எலக்ட்ரிக்கல் த்ரீவீல் ஒன்று வாங்குங்க,
1: உடனே பாவீங்க. அதுவும் நம்பகத்தன்மை வருடங்களாக கொடுத்துட்டு இருக்க யாரு, 40 வருடங்களாக கொடுக்கிற பஜாஜிடம் இருந்து ஒரு எலக்ட்ரிக் த்ரீவீல் அப்படிங்கும் போது நம்பி என்ன பண்ணலாம்?
0: கிடையாது. அது போல உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருகிறதுன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது மெல்டோல் என்பதை மறந்து விடாதீர்கள். தலைவலி காய்ச்சல் வரும்போது மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் எல்லாம்
1: பறந்து போயிடும்.
0: கதா பறந்து போயிடும். அப்படி பறந்து போறதுனா நீங்க என்ன பண்ணணும், மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு வகையான பாராசிட்டமால் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தற்போது நாங்கள் ஸ்டார் ஆஃப் தி டே பாடலை கேட்கலாம்.
2: திரை உலகின் நட்சத்திரம், அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
0: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக வந்து கொண்டிருக்கிறார்
1: பிறந்த நாளை கொண்டாடும் நடிகை த்ரிஷா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
1: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசனம். நாங்கள் இன்று கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார்கள். எது தொழில் செய்தாலும் நீங்கள் அதை சரியான முறையில், நேர்த்தியான முறையில், நியாயமான முறையில் செய்யுங்கள். இல்லையே என்று சொன்னார் சங்கர், நீங்கள் ஒரு தொழிலை வைத்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணும் போது, இல்லையா, அந்த தொழில் அதிகாரத்தை வைத்து நீங்கள் என்ன சொல்றது துஷ்பிரயோகம் செய்யும் போது அதுக்கான பலன் உங்களுக்கு இப்போது இல்லாட்டி எப்போதாவது கிடைக்கும்.
2: அது சரிதானே?
1: உங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது, அந்த தொழிலை நீங்க சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் அதுக்கான பலன் உங்களுக்கு, அது ஒரு பெரிய பாவம் உண்மையில் சொல்ல போனால், இல்லையா?
2: உண்மைதான், உண்மைதான்.
1: அப்ப அந்த தொழிலை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் சொன்னால் அந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரிதான் நாங்கள் கடினமான தொழில் என்று கேட்டிருந்தோம். ஆக அந்த தொழிலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. எல்லா தொழிலுமே கடினமான தான், அவர்களை பரல பொறுத்துப்பட்டு பாண்டித்தம் பெறும் போது அது இலகுவாக இருக்கும். சில பேர் உங்களுக்கு கஷ்டமான தொழில் எனக்கு இலகுவாக இருக்கும், இல்லையா?
2: அதாவது தொழில் என்னும் கடினம் அப்படிங்கும் போது உடல் வலிமையை வைத்து செய்யும் தொழில் மட்டும் கடினமான தொழில் என்று நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது, இல்லையா? அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவரோட மன வலிமையும் தாண்டி அந்த தொழில்களை செய்யும் போது, ஏன்னா ஒரு சிலர் வந்து உடல் உழைப்பை தாண்டி அவர்களோட சிந்தனையின் மூலமாக இல்ல கிரியேட்டிவிட்டியின் மூலமாக வேலை செய்வார்கள். அதுவும் கூட ஒரு கடினமான தொழில் தான்.
1: நிச்சயமாக உண்மையிலேயே இந்த மனித வள முகாமைத்துவம் என்று சொல்வார், இல்லையா? மனிதனை முகாமைத்துவம் பண்ணுவது என்பது இன்னும் கடினமான தொழில், சரிதானே? அதையும் நாங்கள் சரியாக செய்யணும். காரணம், அது மனிதரோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், இல்லையா? சோ அதுவும் சில விஷயங்கள் நாங்கள் சரியாக செய்யவில்லை சொன்னால் அது எங்களுக்கு பிரச்சனையாக மாறும். ரொம்ப சந்தோஷம், நன்றிகளுக்கு நாங்கள் விடைபெறுகின்றோம். தொடர்ந்து ராகம் சுமாடல் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைஞர் எம் எல் கிருபாகரன். மீண்டும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது
2: சங்கர் புஷ்பராஜ்.
1: நான் இன்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ்.
2: கான்பிடண்டா இருங்க.

0: வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: நன்றி புவனேஷ் மற்றும் சங்கர். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் 10:01.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகி இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இவ்வாறு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்
3: ஓர்முஸ் நீரிணையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கப்பல்களை விடுவிப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனவே ஓர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பளிக்க அமெரிக்க படைகளை நிலைநிறுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பல கப்பல்களில் உணவுப் பொருட்கள் குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று மேற்கொள்ளப்படவுள்ள நடவடிக்கையில் எவரேனும் இடையூறு செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எமது அடுத்த மணித்தியால செய்தியை காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீட்டில் போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகி இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் நூற்றி இரண்டு புள்ளி ஆறு 102.8

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹரல் சந்திரா.
0: எப்படி சும்மா இருக்கிறீங்களா ஹரல் சந்திரா?
1: ஆம், உங்களைப் போல மகிழ்வாக காவல் கடமையோடு வசந்தத்தின் துணையோடு இருக்கிறேன்.
0: சரி, இப்ப உங்களோட அனுபவத்துல சரியா நம்ம இப்படியான ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டுப்பட்டுக்கிறமே அப்படின்னு சொல்லி நினைச்ச நாள் உண்டா? என்ன, நீங்க காலத்தாலே இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி தெரியுது. சரி, அப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாது, அதுதான் காவல் கடமை இல்லையா? எல்லாத்துலயும் ரொம்ப உஷாரா இருக்கணும். ஆமா ஆமா, எல்லா இடமும் கண்ணாடி இருக்குன்னு நாம கண்ணா மூடிட்டு இருந்துட கூடாது. சரி சொல்லுங்க, இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: யாழ்ப்பாணம் பரிசு துறையில் இருக்கின்ற சியாமலா, முரக்கட்டான் சென்னை தேவபுரத்தில் இருக்கின்ற தீபா, பாண்டியத்தூர் தேவமணி டீச்சர், கல்முனை சத்தியமாபுரத்தில் இருக்கின்ற ஈகிள் சவுண்ட் உரிமையாளர் லயனல் மற்றும் பெரிய நீலாவணி கிருஷ்ணா, ரவி புட்டுக்கலை, புகாரி அமலன், சவராஜா, முகமது ரவீச்சர், டிஸ்கோட் ஆகியோர் அனைவரையும் இணைத்துக் கொண்டு தாருங்கள்.
0: நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்கு.
1: நன்றி நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு இப்போ வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் நாகராஜன் வந்திருக்கின்றார். அன்பான காலைநேர வணக்கம் கிருபான்னா இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பலாங்குடையிலிருந்து ஜெயந்தி மாலா இணைந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நாங்களும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் மொரீன் வந்திருக்கிறாங்க. ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. வணக்கம் கிருபான்னா எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ரிம்சான் வந்திருக்கின்றார். வேர்வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கண்ணா இணைந்திருக்கின்றார் கடுவலையிலிருந்து. அதே போன்று இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி நிலாவளியிலிருந்து சுரேஷ் செல்வராஜா இணைந்துக்கிறாங்க. அதே போன்று ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்துக்கிறாங்க. செங்கலடியிலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார். ஊர்குடவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தொண்டைமானவர் செல்வச்சின்னதிலிருந்து சுதன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான்னா, நான் மங்கே கரசி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் ரொம்ப சந்தோஷமாக சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஹட்டன்ல இருந்து எஸ் பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கின்றார். அதே போன்று நீலமகம் தேவி வந்துக்கிறாங்க வாரிய புலவிலிருந்து. அதே போன்று அசுருதீன் இணைந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து. நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க, உங்கள் பாடல்களை கேட்ட வண்ணம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரையம்பதியிலிருந்து இதயரத்தினம் வந்திருக்கின்றார். அதே போன்று அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, இன்னே நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். குமார் தங்கதுரை வந்திருக்கின்றார் அவிசாவளையிலிருந்து. நித்தியவாணி மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே நிரன்ஸ் எழுந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான இடைக்கால பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான். யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் எழுந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக நான் மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி லோகநாதன் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று தங்க சுந்தரம் வந்திருக்கின்றார் ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக. ஹரோலினா ஆகாஷ் வந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் அடுத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது. வேளை ஒஸ்போன் விஜயகுமார் இருந்திருக்கின்றார் கொழும்பு 15 மோதரையிலிருந்து. தர்ஷினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். தனி உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல். கலைஞன் திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ் அவரோடு இணைந்து எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: பைக்குனுசியா சாப்பாடு போட்டு கூட்டி கொண்டு போக இது ஏரோப்ளைன் அனுச்சியா? கொடுத்தா காசு இதான் கிடைக்கும், குடுக்கறத சாப்பிடு இல்லைன்னா கடலை குஞ்சு செத்துரு.
1: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலை குனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு மித வாய்ப்பும் இல்லை. இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நிலைகளில் ராகம் சுகமானது கேட்டால். இதமானது நேரம் 10:40. இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சரிஃபா, ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. சொல்லுங்க, இடைக்கால பாடல்கள் சொன்னா ரொம்ப பிடிக்குமா? அப்படியா? சரிப்பா, அதிகமாக நீங்க 10 மணிலிருந்து 12 மணி வரை மிஸ் பண்றது இல்லைன்னு சொல்லாம சொல்றீங்க. சரி, சொல்லுங்க. இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்க.
1: நன்றி சார்.

சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் வணக்கம் கெருபா, எப்படி இருக்கிறீங்க? நான் புசல்லாவையிலிருந்து சசிகலா சுரேஷ் குமார் இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறாங்க. இங்கிருக்க ரவி வந்திருக்கின்றார், பாடல்கள் வேற லெவல் அண்ணா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். அதே போன்று சூப்பரான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் கிருபான்னா என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குசல ராஜா வந்திருக்கின்றார். அதே போன்று அருள்மொழி இணைந்திருக்கிறாங்க, பருத்தித்துறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். திவான் இணைந்திருக்கின்றார், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் வந்துக்கிறாங்க, பாடல்கள் எல்லாம் அருமை சார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள், நான் கொட்டக்கலையிலிருந்து காளிமுத்து இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிற தேவிளை. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமாக. வட்டவளையிலிருந்து லக்ஷிகன் இணைந்திருக்கின்றேன், அபிலாஷினி மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். அதே போன்று அக்கறைப்பற்று பாப் டிரெய்லர் நிசார் வந்திருக்கின்றார், என்னை நிகழ்ச்சியை நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவிளை. இனிமையான பாடல்களோடு பிரசாந்த் இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கேருபா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை ரஞ்சித் இணைந்திருக்கின்றார், அப்புத்தொலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை இனிமையான வணக்கம், அருமையான நிகழ்ச்சி, வாழ்த்துக்கள். நான் சந்திரகுமார் இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும். நான் வழக்காப்புலையிலிருந்து அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். வேறுவலையிலிருந்து நசார் வந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களோடு ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளையும் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும். நான் தேவா இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மாத்தளையிலிருந்து முனியாண்டி நாக ஜோதி வந்துக்கிறாங்க, இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் முகமது அன்வர் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 2.8 வசந்தம் FM வழித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள மாலைத்தீவு ஜனாதிபதி முகமத் முய்சூவை வரவேற்பதற்கான உத்தியோகபூர்வ அரச நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் ஆரம்பமாகியுள்ளது. இந்நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொள்ள உள்ளதுடன் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வை தொடர்ந்து இருநாட்டு தலைவர்களும் இணைந்து கூட்டு ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளனர். மாலைத்தீவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவையும் ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருநாட்டு தலைவர்களின் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் நாட்டிற்கு வருகை தந்த மாலைத்தீவு ஜனாதிபதி எதிர்வரும் 6ஆம் திகதி வரை நாட்டில் தங்கியிருப்பார்.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தற்போதைய நிலவரப்படி நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வகித்து வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி தமிழக வெற்றிக் கழகம் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இதேவேளை அதிமுக கூட்டணி 80 இடங்களிலும் திமுக கூட்டணி 53 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. வாக்கு எண்ணிக்கை முன்னிலை நிலவரங்கள் தொடர்ந்து வெளியாகி வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வீட்டின் முன்பு துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மந்தியால செய்தியை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டில் போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
4: நிமிர்ந்த நடை

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அதிர்ஷ்டம்
0: அடிச்சிருச்சு தானே.
1: நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது. இங்க வந்து பேச கொண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நல்லா பாடுங்க,
2: தயாளன்
0: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சுப்பையா ஆகாஷ் வந்திருக்கின்றார். அதே போன்று நாகராஜன் கிறிஸ்டீனா அணிந்துக்கிறாங்க. வட்டவளையிலிருந்து நிகழ்ச்சி

குறிப்பிடுகிற தேவலை கௌரி வந்திருக்கிறாங்க. சீலன் கௌரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். ஸ்மைல் இணைந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் மனைவி நதீரா, தம்பி இன்சாப் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும். நான் கே கே எஸ் ரோட்டில் இருக்கின்ற விக்னா ஹோட்டலில் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இழந்திருங்க. அதே போன்று இனிமையான வணக்கம் அண்ணன், எப்படி இருக்கிறீங்க? மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கின்றார். வசந்தம் வானொலியின் அபிமான நேயர், ராகம் சுகமானது நிகழ்ச்சி பாடல்கள் அத்தனையும் அருமை, என்னை நிகழ்ச்சியில் நினைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நிருஜன் நினைந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் காரைநகரில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். இதேவளை இனிமையான பாடல்களோடு நாங்களும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொழும்பு அழுத் மாவட்டத்தை வால்ஸ் லேன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக மணி குறிப்பிடுகிறாங்க. அம்மா லக்ஷ்மி மற்றும் ஐயா லக்ஷ்மணன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை கோசலை இணைந்துக்கிறாங்க. மட்டக்களப்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு யாழ்ப்பாணம் உரும்புராயிலிருந்து ராசதுரை மோட்டார் சைக்கிள் ஓட்டோ கராஜிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அருள் வந்திருக்கின்றார். அருள் ராஜபத்தி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதேவேளை இனிமையான வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ஸ்டீஃபன் இணைந்திருக்கின்றார். அர்ஜுனா திருமாலன் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக வாழச்சேனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் மணிவண்ணன் இணைந்திருக்கின்றேன். மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே போன்று பரகடுவ மல்லிகா வந்திருக்கிறாங்க. அதே போன்று ஃபர்ஷாத் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கழுதாவளையிலிருந்து ஜீவப்பிரியா இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று ராஜ் வந்திருக்கின்றார். கந்தசாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிற தேவலை மாலம்பையிலிருந்து நிசா வந்திருக்கின்றார். பாலா கார்த்திகா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

இன்று வசந்தத்தின் அறிவிப்பாளர் அஸ்வின் இன்று பிறந்த தினத்தை வெகு விமர்சையாக எங்களுடைய கலையகத்துக்குள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அஸ்வினை வசந்தம் எஃப்எம் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்கவென வசந்தம் எஃப்எம் ராகம் சுகமானது சார்பாக நானும் வாழ்த்துகிறேன்.

0: வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்களை அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டு கொண்டவர்.
1: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
2: தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: நேரம் 11:35, ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் கட்டமுறையிலிருந்து லோகேந்திரன்.
0: இப்படி சும்மா இருக்கிறீங்களா லோகேந்திரன்?
1: நல்ல சும்மா.
0: இதுக்கு முதல் பேசி இருக்கிறீங்களா? அதாவது மிக நீண்ட இடைவெளிக்கு எப்பறது வந்துக்கிற மாதிரி தெரியுது. அப்படியா? அப்ப ஏன் அழைப்பு ஏற்படுத்தாமலே இருந்தீங்க? எடுத்த உடனே மாத்திரம் கிடைச்சிட்டாலும் அப்படி என்ன மாதிரியும் மனசு சொல்லுது. அப்படியா? சரி, இப்ப லோகேந்திரன் நீங்க வேலை செய்யறீங்களா? மாபெரும் பிசினஸ் உண்டு. அப்படியா? சரி சொல்லுங்க லோகேந்திரன், இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: என்னோட கூட இருக்கிற எனது தம்பி, பால் சேனையில இருக்கிற மனோகரன் தம்பிக்காகவும், மகன் சுரஞ்சன், மருமகள் மகள் நேசினி, வீட்டு மகன் ரஜிவின், அவேந்திரராஜ், அன்பு சாந்தி, அருச்சன் மகன் சுசாந்தன், மற்றும் கோபல் அனைவருக்காகவும்
0: நன்றி.
1: வசனம் கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:42 இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம். எப்படி சும்மா இருக்கிறீங்களா தேவி? சொல்லுங்க. இப்ப யாழ்ப்பாணத்துல கடும் வெயில். ஆனா பாடல்களை கேட்கிற பொழுது ஒரு சந்தோஷம், அப்படியா? சரி, அப்ப இந்த நேரம் நீங்க என்ன பாடல பாடி கேட்ட போறீங்க சவுந்தலா தேவி?
1: ஐயோ, நான் பாடினால் பாட முடியாது நம்மால. ஆனால் அபுலாதன் அழகு கொண்டு பழையபடி வயசம் பிறந்தும் அபுலாதன் அழகுறாரு.
0: அதுதானே, இது நம்ம தியேட்டர்ல ரொம்ப பிரச்சனை உண்டு உருவாக்கி விட்டாராம. அடிக்கடி போய் போய் வர இன்னைக்கு மதிய நேர குதுகலத்துக்கு வந்துருவாரு நான் நினைக்கிறேன் மாதிரி. ஆமா ஆமா ஆமா ஆமா, அவருக்கு நிறைய பேர் தெரியும் தானே, அதனால அந்த அந்த நிகழ்ச்சியில ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்குதான். ஆனா இனிமேல நிகழ்ச்சியில அந்த பிரச்சனை இருக்கான்னு நான்
1: நினைக்கிறேன்.
0: சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: குடும்பத்துக்காகவும் அன்பு தம்பி அபுலாதனுக்காகவும் பாடல.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி நன்றி.

0: நேரம் 11:49 நிகழ்ச்சியின் இறுதி நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: மருதமனையிலிருந்து முனாஸ் கேக்குறேன்.
0: எப்படி சும்மா இருக்கீங்களா முனாஸ்?
1: மருதமனை முனாஸ். ஆமா
0: சார், சொல்லுங்க. ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. எங்க கனநாள காணையில உங்களையும் தொடர்ந்து முயற்சி செய்த ஒரு மாதிரி வந்தாச்சு. சரி சொல்லுங்க, நிகழ்ச்சிகள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நன்றி
0: நன்றி. சரி சொல்லுங்க, நீங்க இப்ப நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதா ஓடி வந்திருக்கீங்க?
1: அன்று மனைவி ரிஃபானா, மகேன் ரிஃபா, தற்பொழுது வசந்தங்கைக்கு மனைவிற்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம்
0: சார். நன்றி நிகழ்ச்சியில் நடந்தமைக்கு.
1: நன்றி சார்.
0: இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற ஒரு விலை நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ரவி வந்திருக்கின்றார். அதே போன்று பாபு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அளவட்டி சர்மிளா வந்திருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களை நிகழ்ச்சி நினைத்து நினைத்த ஒரு பாடல் தாருங்கள். ராசலிங்கம் அதாவது செட்டியார் தெருவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ஸ்ரீ சுரூபி மற்றும் அபுல் ஹசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்க நேர்களே.

0: எல்லாருக்கும் சந்தோஷமான மதிய நேர வணக்கம். மீண்டும் ஒரு திங்கட்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அபிலாசன்.
1: வணக்கம் ஆய்போவான் ரூபகுமார், எப்படி இருக்கீங்க ஜி தேவி?
0: ஆய்போவன் ஆய்போவன் எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். என்ன பார்த்தாலே தெரியலையா இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு
1: சொல்லி. பார்த்தா விளங்காது, பாக்க பாக்கத்தா விளங்கும். நீங்களும் ஜாலியா சந்தோஷமா இருக்கணும்னு இந்த பக்கம் வரணும். ஒரே வீடு, ஒரே கார், ஒரே அக்க, ஒரே பொண்டாடி, இந்த பிரச்சனை எல்லாம் இதெல்லாம் விட்டு ஜாலியா இருக்கணும். இங்க வரணும், இங்க என்ன செய்யணும் சரி பொறுப்பி.
0: இங்க வரணும்னு சொன்னா கால் பண்ண வேண்டிய இலக்கம் 0102-5001 அது மட்டும் இல்லாம 0102-5111 அப்படியே மெல்லனு
1: சொன்னா முகநூல் வழியா வாகனம் போட்டோ ஒண்டிக்கும் போட்டோ நம்ப வானா போட்டோல ஃபுல்லா மேக்கப் டாமிக்கும் அது கீழே போயிட்டு அபிலாசன் நானக்கு பாட்டு, காக்காக்கு பாட்டு, சாச்சக்கு பாட்டு, உம்மம்மா வாப்பம்மா தாத்தா காக்கா பக்கத்தோடு முன்னூடு எதிரி தாருக்கு பாட்டு ஒண்ணு பட பட பட டைப் பண்ணி அபிலாசன் நானா கனுப்பிங்கன்னா டமாண்டு எடுத்து ஒரு பாட்டு மீண்டு போட்டுருவோம்.

0: உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு நிகழ்ச்சிக்குள்ள
1: வாண்டி வாண்டி என்ன கியூட் பொண்டாட்டின் என்ன ஸ்ரீதேவி
0: அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நான் நினைக்கிறேன் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க பாடல. அப்ப நான் என்ன
1: வாண்டி பொண்டாட்டி போடி பொண்ணு கியூட் பொண்டாட்டி சொல்லிட்டாரு
0: கியூட்னா ரொம்ப அழகா
1: ஐயோ
0: உங்கட பாத்திமா மாதிரி
1: யாரு பாத்திமா
2: என்ன
1: சமையல் ஒண்ணும் இல்லையா எப்படி
2: என்ன
1: விளையாட்டு செல்லுங்க தாராளம் கூட உங்களோட சேர்ந்து பாட்டுகள் கேக்கும்
2: என்ன
1: பாட்டு
2: இது
1: வந்து இடைக்கால பாட்டு அதையும் இந்த கிருபனான இப்பதானே போன அவர்கிட்ட கேக்கணும் இது வந்து புதிய பாட்டு டமா டுமா
0: அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு கேட்டு வரலாமா?

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து

0: காட்சிக்கா ஜாலியா விறுவிறுப்பா நீங்க கேட்டுக் கொண்டிருக்கிற வசந்தத்தின் மதிய நீர குதுகலம் அபிலாஷன் நானோட பேசணும்னு சொன்னா என்ன செய்யணும்?
1: அபிலாஷன் நானோட மட்டும் இல்ல என்னோடையும் பேசணும் அப்படின்னு சொன்னாங்களே
0: சிறுபியோட பேசணும் இந்த பக்கம் வாங்கி இருக்கோம் தார் வந்தீக்கா.
1: ஹலோ வணக்கம்.
2: அங்க
0: போயிட்டு வெயில் கூட்டிய சுட்டு தள்ளி ஒளிஞ்சு இன்னைக்கு காலையில தான் சொப்பு பேக் கொண்டு தலையில போட்டு அப்படி இறங்கி வந்து
2: கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித் ரஜித் மகள் மதுசாலினி பரிசுத்தர அருண்மணி முனரக்கலை தன்னச்சினி அன்பான அறிவிப்பாளர் உங்கள் இருவருக்காகவும் உங்கள் அன்புக்கினிய பாடல்களை தருங்க.
0: நன்றி.
1: நன்றி அபிள். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஓட்டு உடைஞ்சு போன அந்த பழைய பாத்திரங்கள் அதுக்கு எல்லாமே வந்து அந்த பேசன் அதெல்லாம் குடுக்கறதா சொல்லிட்டு இருப்பாங்கல்ல?
0: ஆமா, பரண பரண பாட்டி போலோட பேசன் தெனவா பழைய சாமான்களுக்கு கோபத்தாரு அப்படி. ஓ,
1: என்ன கொஞ்ச நேரத்துல அந்த சைட் போயிட்டு வந்துட்டீங்க போல.
0: அப்படியே அந்த சைட் போயிட்டு வாரதா நிறைய பழைய பேசன்.
1: அப்படியா? இப்ப அந்த மாதிரிதான் ஒரு பாடல்.
0: பழைய பேசன் வைக்க போறீங்களா?
1: இல்ல இல்ல, கேளுங்களே. கோரிப்பாளையம் திரைப்படத்திற்காக
3: ஓட்ட உடச்சல் இயம்பி தலைக்கு பெருச்சம்பழாய உசுர புழியும் பொண்ணுக்க

0: நீங்க
1: போட்ட ஆட்டத்தை பாத்துமா சிறு ரூபி
0: நீங்க
1: தாருந்தீங்க.
0: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது?
2: கேரள பீட்ல இருந்து மது பேசுறேன்.
0: மது எப்படி இருக்கீங்க?
1: போனாதான்
2: பேசுங்க. கணவர்
0: ஜெகன்,
1: மற்றும் மக்கள் அனைவருக்கும் போகணும். அங்க போனாதான் அபிலாஷன் கடை அங்க போய் பிட்டி எடுத்து வந்த மாவு பாடுவாங்க.
0: சரி, இப்ப பாடல் கேக்கலாமா?
1: கேக்க தானே ஒண்ணு.

0: அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு இது வாய்ப்பு.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்
2: த்ரிஷா தாத்தா.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: விசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்படும் தன்சல்களை பதிவு செய்யும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்குடர் தெரிவித்துள்ளார். நாடராவிய ரீதியில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக மட்டங்களில் இப்பதிவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தன்சல்களை நடத்துவது தொடர்பான விசேட வழிகாட்டுதல்களை சுகாதார அமைச்சு தற்போது வெளியிட்டுள்ளதாகவும், இதுகுறித்த மேலதிக தகவல்களை பொது சுகாதார பரிசோதகர்களிடம் வினவி பெற்றுக்கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 3 பீடங்களின் மகாநாயக்க தேரர்களின் ஆலோசனைகளுக்கு அமைய மே மாதம் 30ஆம் திகதி வெசாக் பௌர்ணமி தினம் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளின் முன்னிலை நிலவரத்தில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லை என தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. தமிழக வெற்றிக்கழகம் 104 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி 74 தொகுதிகளிலும் மற்றும் திமுக கூட்டணி 57 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆட்சி அமைக்க 118 தொகுதிகள் தேவை என்ற நிலையில் இதுவரை யாருக்கும் பெரும்பான்மை இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தேர்தல் ஆணையகத்தின் அறிவிப்பின்படி தற்போது வரை எண்ணப்பட்ட வாக்குகளில் தமிழக வெற்றிக்கழகம் 35% வீதமும், திமுக 24.23% வீதமும், அதிமுக 23.77% வீதமும் வாக்குகள் பெற்றுள்ளன. எமது அடுத்த மணித்தியால செய்தியை மதியம் 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மணித்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: comme ça.
1: வேலாயுதம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கட்டம் இல்லையா அபுல்?
2: ஆமா, சூழ ஆயுதத்துல தம்பி தானே வேலாயுதம் இல்லையா? என்ன
1: அப்படியா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல.
2: சரி, அப்புறம் சொல்லுங்க, இது என்ன நடக்குது?
1: என்ன நடக்குது? எங்களோட அன்பு சொந்தம் ஒருத்தங்க வந்திருக்காங்க, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம்.
2: யார் மேடம் இது?
3: நிஷா மாவனல்ல.
2: நிஷா மாவனல்ல? என்ன மாவனல்ல நிஷா இருக்கீங்களா, நிஷா மாவனல்ல இருக்கீங்களா?
3: ரெண்டும் ஒன்றுதான் சார்.
2: ரெண்டும் ஒன்றுதான். என்ன ஐ திங்க் கோமத ஜீவித்தேலாம்.
3: சேர்ந்து
2: பாட்டு கேக்கு
3: இந்நேரம் வசந்த மேகம் நேர்கள் அனைவருக்கும், எங்களோட வசந்த மேகம் அறியப்படும் அனைவருக்கும், உங்களுடைய பேருக்கும் ஒரு நல்ல பாட்டு போட்டு நன்றி வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: நன்றி
3: நன்றி சார்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM
2: மக்கள் சூடிய
3: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
4: அனுசரணை 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பிலிருந்து
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான

0: மதிய நேரம் சென்னாலே ஆஷிக் ஆஷிக் என்று சென்னாலே மதிய நேரம் அப்படித்தானே சிறுபுரிப்பு.
1: ஆமா ஆமா ஆமா. சுப்பிரமணிய பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். நீங்களும் கூட தொடர்ந்து மலைப்பு ஏற்படுத்தலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0-3 நிர்ணயிலே 5-0-3 அல்லது
0: 0-1-2-5-1-1-1 தால் வந்திக்கா.
1: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம். சட்டன் போடேஸ்ல இருந்து கோபு பேசுறேன்.
0: கோபு எப்படி இருக்கீங்க? கோபு
2: கோபு கோபு
0: கோபு கோபு எங்க இருக்கீங்க? கோபு
2: சட்டன் போடேஸ்.
0: என்ன பண்றீங்க?
2: வேலை செய்யறோம்.
0: வேலை தான சூப்பர்வைசரா சூப்பரிண்டா இல்லாட்டி அப்படி குவாலிட்டி கண்ட்ரோலரா? தார்
2: இல்ல நல்லா போகுது, நிகழ்ச்சிகள் நல்லா போகுது. நாங்க வசந்த
0: பாட்டெல்லாம் பிடிச்சிக்கா உங்களுக்கு?
2: நல்ல பாடல்கள்.
0: அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்?
2: வாழ்க்கையெல்லாம் சூப்பரா போகுது சார்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி. தாரிக்கா உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க.
2: எங்க தோட்டத்தில் வசிக்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் வசந்த கேட்கும்
0: நன்றி
1: நன்றி
2: நன்றி.
3: பாரு

0: மாய் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கட்டும் இல்லையா அபுல்?
1: ஆமா, அது மாய் என்ன மாற மாய்.
0: எப்படி ஒரு பாடல் நீங்க
1: பாருங்க. அப்படி
0: சரி, ஓகே, பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், கல்மலை நம்பிக்கை கிராமம், ஹெரல் சந்திரா.
1: பெரல் சந்திரா, எப்படி இருக்கிறீங்க ஸ்ரீதேவி? எனக்கு வேணுங்க குட்டிச்சில பாட்டு உங்களுக்கு படிக்க தெரியா?
2: என்னம்மா
1: பாட்டு தெரியுமா உங்களுக்கு படிக்க?
2: பழைய பாட்டு மாறி படிக்கலாம்.
1: ஒரு மாய் படிங்க பாப்போம், ஒரு பழைய பாட்டு.
2: நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
1: இப்படி பாட்டு இப்ப எங்க படிப்பா? ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, என்ன என்ன பாட்டு கேட்டுக்கொள்ளுங்க. நல்ல பேரு எங்க பேரை வாங்க. சரியா பெரல், நீங்க என்ன செய்றீங்க இப்ப? வீட்லயா வெளியவா?
2: காவல் பகல்
1: நேர காவல்
2: கிழமையோடு
1: விளங்குது. அப்ப செல்லுங்க ஜீதி, தாராளமீக்கா பாட்டு கேட்க.
2: சம்மாந்துரை சேர்ந்த கமலினி, அதே இடத்தை சேர்ந்த நியோமி, மற்றும் எங்கள் ஈகிள் சவுண்ட் உரிமையாளர் கல்முனை சதிமாபுரத்தில் இருக்கின்ற லயனல் ஐயா அவர்கள், மற்றும் கோபாலசாமி, ஜிவி குணம், மற்றும் புட்டுக்கடை புகாரி.
1: சின்னத்திலே கடைசி பேர் தான் நல்லா இருந்துச்சு, புட்டுக்கடை புகாரி.
0: உங்களுக்கு பிடிச்சவரு தானே
1: புகாரி? நானும் கேட்டேன்னு சொல்லுங்க.
2: நன்றி.

பூஜ்ஜியம் 1 2 864 0 12.

0: உலகின் அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
1: வசந்தத்தின் இந்திய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்
2: திரிஷா. ஹேப்பி பர்த்டே டாட்டா.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 899 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 8 பேரும் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளுக்கமைய 22 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை 928 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் ஒருவர் புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். குறித்த போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களையும் இதன்போது போலீசார் கைப்பற்றியுள்ளனர்.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: கடந்த ஏப்ரல் மாதத்தில் வெனிசுலாவின் எண்ணெய் ஏற்றுமதி 1.23 மில்லியன் பீப்பாய்களாக அதிகரித்துள்ளது. இது 2018 ஆண்டிற்கு பிறகு பதிவான அதிகபட்ச உயர்வு என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஐரோப்பாவிற்கான ஏற்றுமதி விரிவுபடுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஏப்ரல் மாதத்தில் எரிபொருள் ஏற்றுமதி 14% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மார்ச் மாதம் 61 கப்பல்கள் எரிபொருளுடன் வெளியேறிய நிலையில் ஏப்ரல் மாதத்தில் அந்த எண்ணிக்கை 66 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியை மதியம் 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
4: நிமிர்ந்த நடை

0: ராமசாமியா
1: அருண்மொழி
0: எப்படி இருக்கீங்க? எங்கடைய ஹீரோலி வரக்குள்ளீங்க வெளியே வந்து நின்றுறாதீங்க. சரி சரி, சமையல் எல்லாம் செஞ்சீங்களா? மலையோட மலையா என்ன, என்னத்துக்கு சமைப்பான்? என்ன
1: உங்களோட
0: சேர்ந்து பாட்டுகள் கேக்கீங்க?
1: நன்றி.
0: மாற பாட்டியா?
2: ஆமா ஆமா.

0: சரவெடி நீங்க நடந்த இருக்கிற செவரெல்லாம் ஒட்டே மீன ரோடு இல்ல
1: அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியும் என்ன பவர்
2: நீர்கொழும்புல இருந்து
0: வெள்ளக்காரன் வந்தா நீங்க தமிழ்ல பேசுவீங்க சிங்களத்துலயா நாங்க ஜெர்மன் பேசுவோம்
2: இங்கிலீஷ் பேசுவோம் குட் மார்னிங் அண்ட் குட் மார்னிங் என்று அர்த்தம். எப்படி நீங்க வெள்ளக்காரிக்கிட்ட படிச்சீங்களா இல்ல நீங்களே எழுதி படிச்சீங்களா?
0: எல்லா மோகனும் சேர்ந்து ஒரு பாட்டு வந்து குட்டா மோகன்
2: உங்களுக்கும் எங்கள ரூபி அக்காக்கும் ஆனந்தி அக்காக்கும் ஜிஹார் அக்காக்கும் எல்லாருக்கும் சேர்த்து பாடல்
0: கேட்போம்.
2: வீடசீன் மறுவா சந்திப்போம்.
0: என்ன மறுபடியும் சொல்லுங்க?
2: வீடசீன் குடமோகன் அது வேலைக்கு
1: மறந்துட்டீங்க நீங்க
0: மறந்துட்டேன் என்னன்னு சொன்னா இன்னைக்கு வந்து தாரோ பொறந்தீங்க

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இந்த கதையெல்லாம் ஏற்ற சொல்ல வேணும். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு இழுத்துடுவேன்.
2: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தலித்தோம்.

0: மதியநேர குதூகலத்துல நிறைய பேர் பேசினாங்கன்னா சிறு ரூபி, இருந்தாலும் முகநூல் வழியில வந்து தார் தார்னு செல்லத்தானே ஓணும்,
1: கண்டிப்பா சொல்லியே ஆகணும்.
0: தார் வந்தீயா?
1: ஹாய் அன்பான வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் பாடல்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரன் மங்கையர்கரசி நிகழ்ச்சி வந்திருக்காங்க.
0: வணக்கம்னு சொல்லி கோபாலபுரத்தன் சுரேஷ் செல்வராஜா மானி சிது லிது திரு லக்ஷனாக்காக ஒரு ஆசிக்கான பாட்டு தாங்க நானா சொல்லிக்காங்க.
1: ஹாய் அன்பான வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி மற்றும் அபுல் ஹாசன், நாங்களும் நிகழ்ச்சியோடு சொல்லி குறிஞ்சாங்கில இருந்து அசுர்தீன் நிகழ்ச்சி வந்திருக்காங்க.
0: சாமி மலையிலிருந்து சிங்காரவத்தை சேர்ந்த மோகன் வந்திரியா அருமையான பாட்டுன்னு தாங்க நானா சொல்லி விடக்குமே அப்படின்னு சொல்லிக்காங்க.
1: ஹாய் அன்பான வணக்கம், நானும் வளமை போன்ற நிகழ்ச்சியோடு சொல்லி பரமானந்தன் கிளவன்டன் பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி வந்திருக்காங்க.
0: இங்கிரியில் இருந்து ரவி நானா வந்தீங்க சூப்பர் நானா ஒரு ஆசி பாடுதாங்க அப்படி சொல்லிக்காரு.
1: ஹாய் அன்பான வணக்கம் சொல்லி ஊர்கோடவத்த தமிழ்நாடு தோட்டத்தில இருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி ரொம்ப சுத்தமா கேட்டுட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. மற்றும் அன்பான மதியநீர் வணக்கம் சொல்லி
0: வணக்கம் உங்களுக்கும் நிகழ்ச்சி அருமை அருமை வாழ்த்துக்கள் கந்தலாயில் இருந்து ரிஸ்மிலா அப்படி ஈஸியாரு.
1: இனிய மதிய வணக்கம் சொல்லி பண்ணையபுரத்துல இருந்து மணிகண்டன் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. மற்றும் அன்பு வணக்கங்களோட தூத்துக்குடியில இருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியமும் இணைந்திருக்காங்க.
0: கட்டுவாளிலிருந்து சகுந்தலா தேவி நிர்மலா தேவி சகோதரிகள் வந்து கே கே ஸ்லீக கண்ணனானாக்காகவும் உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு பாட்டு தாங்க நானான்னு சொல்லிக்காங்க.
1: இனிய மதியினர் வணக்கம் மாஸ்ரீ ஸ்ரூபி மற்றும் அபுல் ஹாசன், எப்படி நலமா இருக்கிறீங்களா? நிகழ்ச்சி அருமை சிறப்பாக உள்ளது, வாழ்த்துக்கள் மா சொல்லி அட்டன் கேம்பிரிட்ஜ் வழியில இருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சி வந்திருக்காங்க.
0: இனிய அன்பான மாலை நேர வணக்கம் உங்கள் சேலம் சிவா வந்தி.
1: அன்பான மதிய வணக்கம் உங்களுக்கும் நிகழ்ச்சி அருமை அருமை வாழ்த்துக்கள் சொல்லி கந்தலாயில இருந்து ஜெய்சர் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க.
0: அன்பான மதிய நேர வணக்கம் ஸ்ரீ ரூபி அபுல் ஹாசன் அப்படி சொல்லி பாடல்கள் சுப்பர் வாழ்த்துக்கள் கொழும்பு பதினாலு முன்தாஜ் வந்தீங்க.
1: இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்கள்.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் அனுசரணை. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்
2: நடிகை த்ரிஷா.

0: அனுசரணை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வணக்கம்
3: சகோதரா தாரு,
2: ராஜேந்திரன்
3: எங்க வீட்லயா நாடகமா என்ன செய்தியா?
2: இல்ல வீட்டுலதான் ஒரு விசேஷம் மழை இருக்குது, அதனால கடைக்கு வரல.
3: என்ன விசேஷம் இன்னைக்கு? நீங்க பிறந்த நாளா?
2: இவரை மனைவி தோசா, மகன் மரண்மன் மற்றும் பெரியப்பா சித்தப்பா, மாமா ராஜேந்திரன், அத்தை யோகம்மா, சாந்தி மற்றும் அனைவரும்
3: நாங்களும் வசந்தத்தின் சார்பில் இனிமையான பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எப்பி பேட்டி. அப்புறம் ராஜேந்திரன் செல்லிங் உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க தாரெல்லாம் மீக்கா ஸ்ரீதேவி.
2: நீங்க பாட்டு கொடுக்காட்டி சீர்ப்பே எங்களுக்கு போதும்.
3: அப்புறம் செல்லுங்க. ஒரு கவலை இல்ல, பாட்டுல ஜாலியா. ராஜேந்திரன் தாருல மீக்கா
2: மற்றும் சேம்குமார், மற்றும் மாத்தவையில கல்லவடையில பொன்னசாமி குடும்பத்தினர் அளவுக்காக கேட்போம்.
3: சரிங்க, ரொம்ப நன்றி.
4: நன்றி
2: நன்றி நன்றி.

0: ஆரம்பிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். தொடர்ந்தும் கலையகத்தில் போட்டு தாக்கு நிகழ்ச்சியை வழங்குவதற்காக உங்களுடன் ருஃபினா மற்றும் அஸ்வின். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி.
1: நான் உங்களோட ஆள் விழுங்கி அபுல் ஹாசன்.
0: வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ சுரபி, நன்றி கமல்ஹாசன். சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான உற்சாகமான வணக்கம். தொடர்ந்து வசனத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது மாலை 3 மணி.

0: சமயத்தில் வசந்தம் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் இருந்து கடற்றொழிலுக்கு சென்று நேற்று முன்தினம் படகு ஒன்றில் காணாமல் போன 2 மீனவர்கள் பாதுகாப்பாக இன்று மீட்கப்பட்டுள்ளனர். எனினும் நேற்று வரை அவர்கள் கரைக்கு திரும்பாத நிலையில் அந்த பகுதி மீனவர்கள் தேடுதல் பணியை முன்னெடுத்தனர். குறித்த 2 மீனவர்களும் சென்ற படகு நடுக்கடலில் இயந்திர கோளாறு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த இருவரையும் தேடி சென்ற மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர்.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: ஓர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்காக அமெரிக்கா ப்ரொஜெக்ட் ட்ரீ என்ற பெயரில் ஒரு கடற்படை நடவடிக்கை திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த நடவடிக்கையை அடுத்த சில மணி நேரங்களில் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஓர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் எந்த ஒரு தலையீட்டையும் போர் நிறுத்த மீறலாக கருதுவதாக ஈரானின் உயர்மட்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் 14 அம்சங்கள் கொண்ட புதிய திட்டத்தை முன்வைத்துள்ளது. மேலும் அமெரிக்காவின் பதிலை மதிப்பீடு செய்து வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மனித்தியால செய்தியை மாலை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.

0: சொக்கதங்கம் திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு அருமையான பாடலோடு நாங்கள் புஸ்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சி சந்தோஷமாக ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றைய மே மாதம் 4 திகதி டபுள் சந்தோஷம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, சரி ஓகே, வணக்கம் அஸ்வின்.
1: வணக்கம் ருபினா, நேயர் சொந்தங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமான வணக்கம். அது என்ன டபுள் சந்தோஷம்?
0: சரி, உங்களுக்குரிய ஒரு சிறப்பான நாள் என்று அஸ்வின். சரி, நேயர் சொந்தங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இன்றைய தினம் வந்து வசந்தம் வானொலியே போட்டு தாக்கு நிகழ்ச்சி புகழ், அதோட நம்ம இனிக்கும் இசை நிகழ்ச்சி புகழ். அஸ்வின் அவர்கள் வசந்தத்தின் கதாநாயகன் அப்படின்னு சொல்லலாம். இந்த தினம் வந்து
1: இதை மட்டும் வேணாமே, இதை மட்டும் அவை பண்ணிக்கலாம்.
0: அஸ்வின் வந்து இன்றைய தினம் வந்து பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறாரு. சோ அவருக்கு சந்தோஷமான இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே அஸ்வின்.
1: மனம் நிறைந்த நன்றிகள். நேயர்களும் வந்து நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தாங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
0: நன்றி. சரி, கேக் கூட வந்திருந்தாரு. சரி,
1: நல்லா இருந்தது,
0: சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நீங்களும் கொடுத்த கிஃப்ட்டுக்கு ரொம்ப நன்றி ருபினா. நான் எதிர்பார்க்கல, இப்படி இப்படி எல்லாம் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல.
0: ஓகே, சர்ப்ரைஸ் கண்டிப்பா நாங்க பண்ணுவோம் மலுகுரத்துல. சரி, எல்லாருமே அப்படிதான். ஆமா,
1: எல்லாருக்குமே இப்படித்தான்,
0: எல்லோருக்குமே அப்படிதான். அது பப்ளிக்கா சொல்லிட்டு
1: அதுதான்.
0: சரி ஓகே, இது ஒரு சிறப்பு. இன்றைய தினம் பதையன்னு சொன்னா இந்திய தமிழ்நாட்டு தேர்தல்
1: நிறைய பேர் ஆர்வம்
0: குறித்திருக்கு அப்படின்னு சொல்லணும்.
1: ஆர்வமா எதிர்பார்த்து நீங்க கூட அடிக்கடி பேசிட்டு யாரா இருக்கும் எவரா இருக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. திக் திக் அப்படின்னு போயிட்டு இருந்த அந்த நொடி வந்து இப்ப கலந்து
0: அழிவு தெளிவாக இருக்கு.
1: என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பாக்கணும்.
0: வெயிட் பண்ணி பாக்கலாம். சரி ஓகே, இதே போல சொந்தங்களை பாத்தீங்கன்னு சொன்னா நாடலாவிய ரீதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான பல விடயங்கள் வலிமை போலவே இன்றைய தினமும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக போட்டு தாக்க நாங்களும் தயாரா இருக்கிறோம். அதே போல குட்டி ஸ்டோரி,
1: குட்டி ஸ்டோரி
0: அதுவும்
1: தயாரா இருக்கு, உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன்.
0: எனவே சந்தோஷமாக தெரிச்சியாக மாலை 5 வரை இணைந்திருக்கலாம்.
1: 5 கடந்து அப்படி 6 வரைக்கும் நான்
0: இணைந்திருப்பேன்.
1: சும்மா அப்படிதான்,
0: சும்மா 6 அப்படி இருங்களேன்.
1: தொடர்ச்சியாக
0: சந்தோஷமாக இணைந்திருப்போம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. ஒழிக்க வருகின்றது பாடல் இது போவே உனக்காக திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல்.

0: ஷேரே ஒரு சூப்பரான பாடல் நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்கிறோம் பிரஸ்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியின் வாயிலாக. அதே போல அஸ்வின், அடுத்து நாங்க போட்டு தாக்க போறது ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, எமது ஆரோக்கியத்துக்கு வந்து இந்த துரித உணவுகள் வந்து பெரும் வந்து கெடுதலா இருக்கு. அது வந்து தடை செய்தால் ஆரோக்கியத்துக்கு வந்து தீங்கான துரித உணவுகளை வந்து முழுமையாக தடை செய்வது அப்படி இல்லைன்னு சொன்னா, அதை வந்து முறைப்படுத்துவது தொடர்பான வந்து சாத்திய கூறுகளை ஆராய்வதற்கான கலந்துரையாடல்கள் வந்து நடைபெற்று உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இலங்கையில வந்து வானிலை மற்றும் பாரம்பரிய விவசாய முறைகள் காரணமா வந்து இயற்கையான சத்துமிக்க உணவுகள் இருக்கு இல்லையா, இந்த உணவுகள் வந்து கிடைக்க பெற்றாலும் கூட அஸ்வின் பாத்தீங்கன்னு சொன்னா ஆரோக்கியமற்ற அப்படி இல்லைன்னு சொன்னா குறைந்த சத்துடைய உணவு உணவுகளின் நுகர்வு குறிப்பிடத்தக்க அளவுல வந்து அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லி பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன வந்து சொல்லியிருக்கிறாரு. சிறுவர்கள் வந்து துரித உணவுகளுக்கு வந்து ரொம்ப அடிமையாயிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான், சிறுவர்கள் இல்ல பெரியவர்களும் கூட என தீங்கு விளைவிக்கும் தெரிஞ்சிருந்தாலும் கூட வந்து உடனடியா வந்து அதை வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நாங்களும் தள்ளப்பட்டிருக்கிறோம் என
1: அந்த மாதிரியான ஒரு விடயம் தான் இந்த காலத்துல இருக்குது. அந்த இந்த தடை வந்து அவசியமானதாக இருந்தாலும் கூட அதன நடைமுறைப்படுத்துறதுல வந்து ஒரு சில சிக்கல்கள் காணப்படுகிறது. என்னென்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து எளிதாக அரசியல் மயப்படுத்தப்படலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இருப்பினும் கூட அந்த உணவுகளை தடை செய்வது இல்லைன்னு சொன்னால் முறைப்படுத்துவது குறித்து அமைச்சு இப்பதான் ஆராய்ந்து வருது. உடனடியாக தடைப்படுத்த போவதில்லைன்னு சொன்னால் இப்ப நிறைய சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் இல்லையா. அந்த விடயத்தினால வந்து இப்பதான் அதை பற்றி ஆராய்ச்சிகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. வயம்பு பல்கலைக்கழகத்தின் ஊட்டச்சத்து பீடத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் ரேணுகா செல்வாவினுடைய ஆய்வின் அடிப்படையில் இந்த விடயம் கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்காம். COVID-19 பெருந்தொற்று பொருளாதார நெருக்கடி மற்றும் நிட்வா சூறாவளி போன்ற காரணங்களால் ஏற்படக்கூடிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வு பலரையும் மலிவான ஊட்டச்சத்து குறைந்த உணவு விருப்பங்களை நோக்கி தள்ளி இருக்கிறதாகவும் அந்த ஆய்வுல கண்டறியப்பட்டிருக்கு.
0: சரி, ஓகே, நாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். தடை செய்யப்படுமா இல்லையா?
1: தடை செய்யப்படுமா? வாய்ப்பு வந்து மிக மிக குறைவா இருக்கு,
0: ரொம்ப குறைவா தான் இருக்கு.
1: ஏன் அப்படின்னு ஒரு சில விடயங்களை கட்டுப்படுத்தலாம், ஆனா
0: முழுமையாக தடை செய்வது வந்து ரொம்ப கடினமான ஒரு விடயம். அதை நாங்களாம் நினைச்சு வந்து
1: நாங்க இப்ப எங்கட சுய ஆரோக்கியத்தை நாங்க கவனத்துல கொண்டோம் அப்படின்னு சொன்னா நாங்களாகவே அதை தவிர்த்து கொள்றது நல்லது.
0: கண்டிப்பா, எனவே வந்து எல்லாமே வந்து எங்க கையில தான் இருக்கு.
1: நிச்சயம்,
0: ஓகே. நிகழ்ச்சியில அடுத்து ஒரு அருமையான பாடல் கேட்டு பாக்கலாம்.

0: அமைவது அழகு. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.
1: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
2: கேள்விப்பட்டிருக்கா? அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா?

0: சத்யமா. நூற்றி இரண்டு தசம் ஆறு மற்றும் நூற்றி இரண்டு தசம் எட்டு அலைவரிசைகளில் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு அப்படி போட்டு தாக்கி கொண்டிருக்கிறோம். மாலை 5 மணி வரைக்கும் அப்படி போட்டு தாக்க போறோம் இல்லையா?
1: கண்டிப்பா அஸ்வின். சரி, அடுத்தடுத்து இன்னும் பல முக்கியமான விடயங்களோடு நாங்க இப்ப இணைந்திருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, விசாக் மற்றும் போசன் பண்டிகையை முன்னிட்டு அஸ்வின், நாடு முழுவதும் பாத்தீங்கன்னு சொன்னா தான சாலைகள் தன்சல் அப்படின்னு சொல்லுவோம், சாப்பிட்டிருக்கீங்களா போய்? பதிவு செய்யும் பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வந்து சொல்லி இருக்கிறாங்க. பொதுமக்களிடம் பாத்தீங்கன்னு சொன்னா சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை வந்து உறுதி செய்வதற்காக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு 9 வழிகாட்டுதல்களை வந்து வெளியிட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, தானசாலை ஏற்பாட்டாளர்கள் வந்து அந்தந்த பகுதி பொது சுகாதார பரிசோதகரிடம் வந்து தமது விவரங்களை வந்து நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்றது வந்து கட்டாயமாகும். அதே போல வந்து உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிலைமைகளை வந்து உறுதிப்படுத்த அதிகாரிகள் வந்து இடத்தை வந்து ஆய்வு செய்வாங்க. அதே போல வந்து தயாரிக்கப்பட்ட உணவுகளை வந்து 4 மணி நேரத்துக்குள் வந்து பரிமாறணும். அதே போல கைகளை வந்து கழுவும் வசதிகளை ஏற்படுத்தி தருவதோடு உணவை கையாளும் போது கையுறைகள் அல்லது முறையான உபகரணங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றது மிக மிக கட்டாயம். அதே போல அச்சு ஊடகங்களை வந்து, அதாவது வந்து செய்தித்தாள்கள் இருக்கு இல்லையா, இவற்றை பயன்படுத்தி உணவு பொதியிட பயன்படுத்துவது சுகாதார ஆபத்துகள் காரணமாக வந்து அது வந்து முற்றுமுழுதாக வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பாதுகாப்பான குடிநீர் பயன்படுத்தப்பட வேண்டும். அதோடு வந்து முறையான கழிவு முகாமைத்துவமும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த வழிகாட்டுதல்களை வந்து பின்பற்ற தவறும் நபர்களுக்கு எதிராக பாத்தீங்கன்னு சொன்னா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூட தெரிவிக்கப்படுது.
0: சரி, இந்த மாதிரியான விஷயம் நிச்சயமா நிச்சயமா நல்ல ஒரு விடயம். என்ன அப்படின்னு சொன்னா, இப்படியான சட்ட நடவடிக்கைகள் இருந்தாலும் கூட நிறைய பேர் வந்து அதை பின்பற்ற தயங்குவாங்க. இல்லைன்னு சொன்னா பின்பற்றது இல்ல இல்லையா,
1: பின்பற்றத்தான் வேண்டும்,
0: பின்பற்றத்தான் வேண்டும். ஆனா அதை வாங்கி சாப்பிடக்கூடிய பொதுமக்கள் என்ன செய்யணும், உங்களை மாதிரி ஆக்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த சுகாதார விதிமுறைகள் படி அது இல்ல, கை கழுவுறதுக்கு ஒரு இடம் இல்ல, இல்லைன்னு சொன்னா அவங்க கையால் எடுத்து கொடுக்குறாங்க, கைகுறையெல்லாம் அணியல் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதை முறைப்பாடு செய்யக்கூடிய வசதிகளும் இருக்கிறது. அதை வந்து நாங்க தவிர்க்கிறது நல்லம் இல்லையா?
1: கண்டிப்பா, யாரு தவிர்க்க போறா?
0: நம்ம சோத்தை பார்த்தா இங்க நிலம் வாங்கிறது.
1: கண்டிப்பா அவரான இடங்களை நீங்க பார்த்த வந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து அது சம்பந்தமாக நீங்க வந்து அதிகாரிகளிடம் வந்து
0: முறைப்பாடு செய்யறது வந்து உங்களுக்கும் உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வந்து நல்லது.
1: நல்லது. சரி
0: சரி, அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவிலே தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. பிற்பகல் 2:30 அளவில் ஆன நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை வந்து பிடிச்சிருக்கிறார்கள், தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். திமுக 66, அதிமுக 60 தொகுதிகளில் முன்னிலையாக இருந்து வருகிறது. ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து 117 தொகுதிகள் பெரும்பான்மை தேவை அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள்.
1: சரி, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நாங்களும் வெயிட் பண்ணி பாப்போம் இறுதி முடிவு என்ன அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரே பரபரப்பா தான் இருக்கு எல்லாரும்.
0: இந்திய மக்களோட சேர்ந்து இலங்கை மக்களுமே இந்தியால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி
1: இப்ப உலகமே அப்படின்னு
0: உலகமே எதிர்பார்த்து
1: மக்கள் இருக்காங்க, எல்லோருமே எதிர்பார்ப்போட காத்திருக்கிறாங்க. சரி ஓகே, பொறுத்திருந்து பாப்போம், வெயிட் அண்ட் சீ. சரி ஓகே, நிகழ்ச்சியில் சந்தோஷமாக நாங்களும் வசனத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 3:33 ஆகின்றது. ஒலிக்க வருகின்றது பாடல், இது இசைப்புயலின் இசையில் பவித்ரா திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு அருமையான காதல் பாடல்.
0: அருமையான காதல் பாடல்.
1: ஆமா,
0: அப்ப நான் நிச்சயமா கேட்பேன்.
1: ஓகே.

தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்

0: திரை உலகின் அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
1: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை
2: த்ரிஷா.

0: அனுசரணை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வாய்ப்பு.
2: போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். நேரமிப்பது 3:49 நிமிடமாக இந்த நேரம் அஸ்வின். அடுத்தும் இரண்டு முக்கியமான விடயங்களோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, நாட்டில் எதிர்வரும் நாட்களில் வந்து அதிக வெப்பநிலை மற்றும் பிற்பகல் வேலைகளை வந்து மழை ஆகிய இரண்டு வகையான மாறுபட்ட வானிலை நிலவும் அப்படின்னு சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து எதிர்ப்பு கூறியிருக்கு. வடக்கு அதே போல வடமத்திய கிழக்கு சப்ரகம்போ மற்றும் வடமேல் மாகாணங்களிலேயும் அதே நேரத்தில் வந்து கொழும்பு, கம்பக, அம்பாந்தோட்டை மற்றும் மொடராகலி ஆகிய மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா பகல் நேரங்களில் வந்து வெப்பக்குறியீடு அவதான நிலை வரை வந்து உயரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால வந்து பொதுமக்கள் வெப்பம் தொடர்பான அசௌகரியங்களை வந்து தவிர்த்துக் கொள்றதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேற்கு சப்ரகம்போ, மத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்கள்ல வந்து அதே போல புலனறுவை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிற்பகல் 2 மணிக்கு மேல் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாறுபட்ட வானிலை காரணமாக வந்து பொதுமக்கள் வந்து எப்பவுமே வந்து விழிப்போடு இருக்குமாறும் தேவைக்கேற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது. இடிமின்னல் தாக்கங்கள் இருந்து பாதுகாத்துக் கொள்ள நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கட்டாயமா வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளணும். பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் கூட நாங்க பாத்திருந்தோம், அதாவது வந்து சமூக வலைதளங்கள், அதாவது வந்து இடிமின்னல் நேரங்கள்ல ஒரு யுவதி வந்து என்ன அப்படின்னு
3: சொன்னா, ஒருவர் அதுல பாதிக்கப்பட்டிருந்தாங்க,
2: தவிர்த்துக் கொள்றதுக்காக வந்து நீங்களும் வந்து ரொம்ப ரொம்ப அவதானமாக மழை நேரங்களிலும் கூட ரொம்ப அவதானமாக இருக்கணும். அதுவும் இடிமின்னல் தாக்கங்கள்,
3: இடிமின்னல் தாக்கம் இடிமின்னல் இருக்குதோ இல்லையோ நீங்க மழை நேரங்களில் இந்த தொலைபேசி வெளியில போறதை மட்டும் இல்லாம மின்னு இலங்கையில இன்றைய தினம் மே மாதம் 4ஆம் தேதி விலை நிலவரப்படி 22 கரட் தங்கம், அதாவது ஒரு ஆபரண தங்கம் செய்யப்பட்ட ஒரு நகை அப்படி என்று சொன்னால் அதனுடைய விலை 22 கரட் தங்கம் சுமார் 354,500 ரூபாய் தொடக்கம், 360,600 வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறதாம். அது மட்டுமல்லாமல் 22 கரட் தங்கம் 1 கிராம் விலை தோராயமாக ரூபாய் 44,320 தொடக்கம், 45,425 வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கரட் தங்கம் 1 பவுன் 24 கரட் ரூபாய் 385,280 ரூபாய் தொடக்கம், 3,92,000 வரைக்கும் விற்கப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் படிப்படியாக ஆரம்பத்தில் வந்து அதிகரித்து சென்ற விலை படிப்படியாக இப்போது குறைந்து வருவதையும் நாங்கள் அவதான் நீங்க இருக்கிறோம் இல்லையா?
2: கண்டிப்பாக இப்படியே குறைந்தால் மிக்க மகிழ்ச்சி,
3: மிக்க மகிழ்ச்சி.
2: சரி, நீங்களும் யாருக்காவது கோல்ட் எல்லாம் ரிங் எல்லாம் வாங்கி கொடுக்கற ஐடியா இருக்கா?
3: ஆசைதான்,
2: ஆனாலும் வாங்கி கொடுங்க.
3: இல்ல, நான் வாங்கி கொடுக்க ரெடி, அவங்க வாங்கி போட்டுக்க ரெடி அப்படின்னு சொன்னா நான் வாங்கி கொடுக்க ரெடி.
2: யோசிக்க தான்,
3: யோசிக்க வேண்டிய விடையம் தான், யோசிச்சு ஆறுதல வாங்கி கொடுப்போம்.
2: ஓகே ஓகே.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: வரிக்கொள்கையை எளிமைப்படுத்தும் நோக்கில் இதுவரை காலமும் அறவிடப்பட்ட பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஆகிய இரண்டையும் ஒன்றிணைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் நிசாங்க ஜெயவீரா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதுவரை காலமும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து அறவிடப்பட்ட 18% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மற்றும் 2.5% சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஆகியன பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியுடன் இணைக்கப்பட்டு 20.5% அறவிடப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இதேவேளை ஜூலை மாதத்தில் இருந்து சமூக பாதுகாப்பு வரி அறவிடப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
2: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
3: அமெரிக்காவின் ஒக்லஹோமாவில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்காவின் ஒக்லஹோமா நகரத்தில் உள்ள ஆர்கேடியா ஏரிக்கு அருகில் நடந்த ஒரு விருந்தில் இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளது. இரவு சுமார் 9 மணியளவில் இந்த துப்பாக்கி சூடு நடந்ததாகவும் இதுவரை எந்த சந்தேக நபரும் கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடித்தல், முகாம் அமைத்தல் மற்றும் சிற்றுண்டி உண்ணுதல் போன்ற பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு இந்த ஏரி மிகவும் பிரபலமான இடமாகும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்தியை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு

0: பில்லா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியை நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். நேரம் இப்போது
1: சரியாக 4:08.
2: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
0: ஆக மொத்தத்துல யாரு போய் பேச போறாங்க? எல்லாருமே உண்மைதான் நாங்க பேச போறோம். சரி, இன்னைக்கு
1: நாங்களே நம்பிட்டு இருக்கோம்.
0: என்ன இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி நாங்க சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு குயில், அந்த அழகான குயில் கிட்ட போய்,
1: அழகான
0: குயில், சரி கூவுற குயில்
1: அழகானது,
0: சரி குயிலிடம் போயிட்டு ஒருத்தர் சொல்றாரு, நீ மட்டும் கருப்பா இல்லனா எவ்வளவு அழகா இருந்திருப்ப தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அதே ஒருத்தர் போறாரு கடல், கடற்கரைக்கு போய் கடலுக்கு சொல்றாரு, நீ மட்டும் உப்பா இல்லனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே ஒரு தோட்டத்துக்கு வராரு, ரோஜா பூந்தோட்டத்துக்கு வந்து, அந்த ரோஜா பூந்தோட்டத்துக்கு வந்து அவர் சொல்றாரு, அதே பர்சன் தான் குயிலுக்கு அப்படி சொல்லிட்டு, கடலுக்கு போய் அப்படி சொல்லிட்டு, இப்ப ரோஜா பூந்தோட்டத்துக்கு வந்து ரோஜா பார்த்து சொல்றாரு, ரோஜா உன்னிடம் வந்து முட்கள் இல்லனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்,
1: எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்
0: சொல்லி சொல்லிட்டு வராரு. குயிலுக்கு சொல்றாரு, நீ கருப்பா இல்லனா நல்லா இருந்திருக்கும்
1: சொல்றாரு,
0: நீ உப்பா இல்லனா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரோஜாவை பார்த்து, நீ முட்கள் இல்லாட்டி நல்லா இருந்திருக்கும் சொல்றாரு. ஆக மொத்தத்துல
1: இப்ப மூணு பேரும் சொல்லி சேர்ந்து வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னாலாம், ஏ மானிடா உன்னிட்ட மட்டும் இந்த பிறட்டு குறை கண்டுபிடிக்கிற பழக்கம் இல்லைன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து மூணு பேருமே சேர்ந்து வந்து சொன்னாங்களா.
0: இதுல வந்து ஒரே விஷயம் மட்டும் புரியுது அஸ்வின்,
1: அடுத்தவங்களை குறை சொல்லாம அடுத்தவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்பவுமே நம்மளும் நல்லா இருக்கலாம், அடுத்தவங்களும் நல்லா இருக்கலாம்
0: இல்லையா.
1: அந்த குயிலோட குரல் எவ்வளவு அழகான குரல் இருக்கு அதுகிட்ட, அதை பாராட்டலாம். கடல்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அதை பாராட்டலாம். ரோஜா எவ்வளவு அழகா இருக்கு அதை பாராட்டலாம்.
0: கண்டிப்பா குறை கூறுவதை வந்து நாங்கள்
1: தவிர்த்துக் கொள்ளுங்கள், பாராட்ட கட்டுக்கொள்ளுங்க.
0: இதுதான் குட்டி ஸ்டோரி.
2: என்னென்ன சொல்றா பாருங்க.

0: பித்தன் திரைப்படத்துக்காக இடம்பெற்றது பாடல். புதுமை பித்தன் சொன்னதுமே உடனே திரும்பி பாக்குறீங்க. சரி சரி,
1: இல்ல என்ன சொல்றீங்களோ அப்படின்னு நினைச்சிட்டேன். தெரியும் வளம் வழக்கம் அதுதானே நம்மட.
0: அப்படியா, திரும்பி பாக்குறது?
1: திரும்பி பாக்குறது இல்ல, நீங்க யாராவது ஏதாவது சொன்னா அது நமக்கு நெடுதுகிறது. சரி, 102 தசம்
0: சொல்லுங்க.
1: 102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகள்ல வசந்த வெப்பம் கேட்டு இருக்கிறீங்க. அதுல போட்டு தாக்கு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ரொம்ப பரபரப்பான இன்றைய நாள் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழக தேர்தல். சரி, இனிமே சொற்ப நேரத்துல, சொற்ப நேரம்னு சொல்ல முடியாது, ஒரு சில மணித்தியாலங்களை வந்து முழுமையான
1: இந்தியால இருக்கிறவங்க அவ்வளவு படபடப்பா இருப்பாங்களோ இல்லையோ தெரியல.
0: இருப்பாங்க,
1: அவங்களோ விட நம்ம ரொம்ப பரபரப்பா இருக்கோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது. சரி, அத பத்தி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பேசலாம்.
0: கண்டிப்பா. சரி, பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த ஒரு முக்கியமான விடயம், புகையது திணைக்கள ஊழியர்கள் மற்றும் தொண்டர்களின் பெரும் முயற்சியினால வந்து பாரிய நிலச்சரிவுக்கு மத்தியிலும் வந்து ரபுக்கணை முதல் கடிகமுவ வரையான புகையிருத பாதை வந்து முதற்கட்டமாக வந்து சீரமைக்கப்பட்டிருக்கு. 5 இடங்கள்ல வந்து அஸ்வின் பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்பட்ட பாரிய நிலச்சரிவுகள் சீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்றைய தினம் வந்து ரம்புக்கணை முதல் கடிகமுவ வரை வந்து முதலாவது சேவை ரயில் வந்து இயக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயம் வந்து வெளியாகி இருக்கு என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த பாதையில வந்து மொத்தம் 97 இடங்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது 92 இடங்கள்ல சீரமைப்பு பணிகள் வந்து நிறைவடைந்திருக்கு. கடுகண்ணாவு வரையான பாதையில இன்னும் 5 பிரதான இடங்கள்ல சீரமைப்பு பணிகள் வந்து எஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.
1: சரி, அது மட்டும் இல்லாம இன்னொரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், உலகளாவிய கிரிப்டோ சந்தையில் மீண்டும் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. பிட்காயின் 3 மாதங்களுக்கு பிறகு $80,000 கடந்திருக்கிறது. மே மாதம் 4 2026 இன்றைய தினம் பிட்காயின் $80,147 வரை உயர்ந்திருக்கிறது. இதனால் 2.77% அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எத்திரியம் 3.5% உயர்ந்திருக்கிறது. $2,383 வரைக்கும் உயர்ந்து காணப்படுகிறது. இந்த உயர்வுக்கு முக்கிய காரணமாக நிறுவன முதலீட்டு புதிய நிதி வருகை மற்றும் அமெரிக்காவில் சட்ட ரீதியான தெளிவுகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மிகவும் சவாலான இந்த பொருளாதார சூழ்நிலையில் கூட பிட்காயின் மீது தேவை தொடர்ந்து இருப்பதாக சந்தை நிபுணர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள்
0: என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இதே போல இன்னும் பல முக்கியமான தகவல்களோடு தொடர்ந்து போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு மலையை 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். வாங்க.

0: நாளாய் கடப்பதை விட ஒரு நாள் சிறப்பென அமைவது அழகு. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.
1: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

ஆசிரியர்கள். ஹோர்முஸ் நீர்நிலையில் சிக்கக்கூடிய கப்பல்களை விடுவிக்க 15,000 பேர்களையும் 100 விமானங்களையும் அனுப்பக்கூடிய திட்டத்தை டொனால்டு ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து அமெரிக்க படைகள் மீது தாக்குதல் நடத்த ஈரான் சூளுரைத்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களை வெளியேற்றக்கூடிய தனது திட்டத்தை சீர்குலைக்க வேண்டும் என்றால் அவர்கள் கடுமையாக கையாளப்படுவார்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஈரானை எச்சரித்திருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த சில வாரங்களாக ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்காவும் முற்றுகையை தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் ட்ரம்ப் தனது சமூக ஊடகத்தில் ஈரான் மத்திய கிழக்கு மற்றும் அமெரிக்காவின் நலன் கருதி ஹோர்முஸ் நீரிணை ஊடாக கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவோம் என்று தொடர்புடைய நாடுகளிடம் தெரிவித்தோம் என குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு நேரம் திங்களன்று இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். முற்றிலும் எவ்வித தவறு உழைக்காத மக்களை விடுவிக்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் மனிதாபிமான செயல் என்று அமெரிக்க ஜனாதிபதி தனது நடவடிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார். மட்டுமன்றி பல கப்பல்களில் உணவு பற்றாக்குறை நிலை வருவதாகவும் அவர்கள் அந்த சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டவர்கள் எனவும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஆனால் இந்த திட்டம் எவ்வாறு செயல்படும் என்பது குறித்து விவரங்கள் எதையும் ட்ரம்ப் குறிப்பிடவில்லை. இதனிடையே சிறிது நேரத்தில் அமெரிக்க மத்திய கட்டளைப்படும் அந்த நடவடிக்கை குறித்த சில விடயங்களை வழங்கியிருக்கிறது. அதாவது ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம்கான அமெரிக்க ராணுவ ஆதரவானது வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அழிப்பு கப்பல்கள், 100 மேற்பட்ட தரை மற்றும் கடல் சார்ந்த விமானங்கள், பல களங்களில் இயங்கும் ஆளில்லா தளங்கள் மற்றும் 15,000 படைவீரர்களை உள்ளடக்கியிருக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கு பதிலடியாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களை கொண்டு செல்ல முயலும் எந்த ஒரு அமெரிக்க படையும் தாக்குவதாக ஈரான் சூளுரைத்திருக்கிறது. மேலும் நீரிணையை நெருங்கவோ அல்லது உள்ளே நுழையவோ முயலும் எந்த ஒரு வெளிநாட்டு ஆயுத படைகளையும் தங்களது படைகள் தாக்கும் என்று மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயமும் இன்றைய நாளிலே பேசுபொருளாக மாறியிருக்கிறது.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசந்தத்தின் இன்றைய ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை த்ரிஷா.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் சரியாக 4:50 ஆகிக்கொண்டிருக்கிறது. விளையாட்டினை பொறுத்தவரையில் IPL 2026 T20 கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக விளையாடி வருபவர் சுனில் நாராயண். வெஸ்ட் இண்டீஸ் வீரரான இவர் IPL தொடரில் இதுவரை எந்த சர்வதேச வீரரும் எட்டாத சாதனையை படைத்து அசதியிருக்கிறார். நடப்பு IPL தொடரில் நேற்று மதியம் நடந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியின் போது சுனில் நாராயண் இந்த சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அதன்படி IPL தொடரில் 200 விக்கெட்டுகளை கைப்பற்றிய முதல் வெளிநாட்டு வீரர் என்ற சாதனையை சுனில் நாராயண் படைத்திருக்கிறார். இதுவரை இல்லாத அளவுக்கு முதல் சர்வதேச வீரராக சாதனை படைத்த சுனில் நாராயணுக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் உரிமையாளரும் பிரபல நடிகருமான ஷாருக்கான் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில், சுனில் என் நண்பா, 15 சீசன்கள், 200 மேற்பட்ட விக்கெட்டுகள், 3 கோப்பைகள் மற்றும் உலகம் முழுவதும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடன் இன்னும் பல சாதனைகள் படைத்த உனக்கு என் வாழ்த்துக்கள். நீ ஒரு மந்திரவாதி. எங்கள் சொந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை போலவே நாங்கள் உன்னை நேசிக்கிறோம். என்றும் உனக்கு என் அன்பு ஆரோக்கியம் இருக போதும் புன்னகை செய்யன அவர் குறிப்பிடக்கூடியவரையும் இன்றைய நாளிலே பிரபலமாக பேசக்கூடிய ஒரு விளையாட்டு துறை சார்ந்த ஒரு செய்தியாக காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் அப்படியே முகநூல் பக்கமாக வந்தீங்கன்னு சொன்னால் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சிக்கான பதிவு ஒன்று முகநூல் தளத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழாக உங்களுடைய கருத்துக்கள், நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள உங்களையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க காத்திருக்கிறேன். முகநூல் பக்கமாக பார்த்திவன் வந்திருக்கிறார். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். பாடல்கள் அருமை அப்படி என்று சொல்லி பாரதிவன் இணைந்து கொண்டிருக்கிறார். பாலகார்த்திகா மாலை வணக்கத்தோடு வந்திருக்கிறார். பாமதேவராஜா வந்திருக்கிறார் வணக்கத்தோடு. அது மட்டுமல்லாமல் பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். மனம் நிறைந்த நன்றிகள். அதோடு அருள்மொழி வந்திருக்கிறார். வணக்கம், இனிய மாலை நேர வணக்கம் உங்களுக்கு சொல்கிறேன். அஸ்வின் ருபீனா நலமாக இருக்கிறீர்களா? பாடல்கள் அனைத்தும் இனிமையாக இருக்கிறது. நான் பருத்துறையிலிருந்து. அருள்மொழி, ருபீனா ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள். அஸ்வினுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்றும் நலமாக வாழ வாழ்த்துகிறேன். பாபாவின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அன்பான நேயர் அருள்மொழி அப்படி என்று சொல்லியிருக்கிறார். மனம் நிறைந்த நன்றிகளோடு ரூபன் கிங் வந்திருக்கிறார். ரூபன் கிரான் சின்ன வெம்பு இருந்து இப்ப வாழைச்சேனை ஹாஸ்பிட்டல் நிற்கும். எங்க மாமா பார்த்துட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். எங்க எல்லாருக்கும் சூப்பர் பாடல் தாங்க. எங்க மாமா கந்தசாமி ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கும் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். உங்கள் எல்லாருக்காகவுமே வர இருக்கிறது அடுத்து வரக்கூடிய பாடல். அது மட்டுமல்லாமல் கிருஷ்ணப்பள்ளி கிருஷ்ணா வந்திருக்கிறார். அன்பான இனிய மாலை வணக்கம், பெரிய நீலாவணி கிருஷ்ணா அப்படி என்று சொல்லி இணைந்திருக்கிறார். இனிய வணக்கம், நான் கட்டணில் இருந்து கலைமதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படி என்று சொல்லி இணைந்திருக்கிறார். இனிய மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் செங்கலடியில் இருந்து சகிலா சந்திரசேகரம் அப்படி என்று சொல்லி இணைந்திருக்கிறார். நசூர் ஏ கே நசூர் வந்திருக்கிறார். அன்பான மாலை நேர வணக்கம், கிண்ணியா மக்ரோப் நகரிலிருந்து நசூர் அப்படி என்று சொல்லி இணைந்திருக்கிறார். ரிம்சான் வந்திருக்கிறார். அதோடு மாலை நேர வணக்கத்தோடு இதே ரத்னம் வந்திருக்கிறார். கந்தலாய் ஜெய்சர் வந்திருக்கிறார். அன்பான மாலை நேர வணக்கத்தோடு. அதோடு ஆகாஷ் வந்திருக்கிறார். மாலை நேர வணக்கம் கரோலின் ஆகாஷ் அப்படி என்று சொல்லி இணைந்திருக்கிறார். பிரசாந்த் வந்திருக்கிறார். அன்பான மாலை நேர வணக்கம், மீபடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படி என்று சொல்லி இன்றைய நாளில் நிறைய சொந்தங்கள் இணைந்து கொண்டிருந்தார்கள். இன்றைய நாளில் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களை எல்லாம் கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்கிறேன். என்றும் உங்கள் அன்பின் ஆர்ய அஸ்வின். அத்தோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வருகிறார்கள் ஆர்ய சிவா மற்றும் ஆனந்தி.

0: listening to Vasantham Express. Express. On Vasantham FM. With Shiva and Ananthi.
1: நன்றி ருஃபினா மற்றும் அஸ்வின். நேரம் 5 மணி.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய இலத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நல்லவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவையில்லாதவர்களை கும்பிடும் நிலைமை மாற வேண்டும். நல்லவர்களை போற்றும் ஒரு சமூகம் உருவாகும் பட்சத்திலேயே எம் வாழ்க்கையிலும் பிறர் வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்படும் என சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்துள்ளார். மலையக பகுதிகளில் வாழும் பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் கடந்த 5 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் ஸ்ரீ சிகரம் பவுண்டேஷன் நிறுவனம் இலவச தையல் பயிற்சி மற்றும் தையல் இயந்திரங்கள் வழங்கும் சமூக சேவையை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. குறித்த நிறுவனம் ஹட்டன், பொகவந்தலாவ, நோர்போட்டு, மஸ்கலியா உள்ளிட்ட தோட்டப்புற பகுதிகளில் வசிக்கும் பெண்களுக்கு இந்த நிறுவனம் இதுவரை 500க்கும் மேற்பட்டோருக்கு தையல் பயிற்சிகளை வழங்கியுள்ளது. தையல் பயிற்சி பெற்ற மாணவர்களின் படைப்புகளை வெளிப்படுத்தும் தையல் கண்காட்சி மற்றும் புதிய மாணவர்களை இணைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: அட்லாண்டிக் பெருங்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு சொகுசு கப்பலில் வைரஸ் பரவியதைத் தொடர்ந்து 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அர்ஜென்டினாவிலிருந்து கேப் வேர்டேவுக்கு சென்று கொண்டிருந்த ஒரு சொகுசு கப்பலில் ஹண்டா வைரஸ் பரவியதைத் தொடர்ந்து 3 பேர் உயிரிழந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. எம் வி ஹோண்டியஸ் கப்பலில் பயணித்த 70 வயது ஆண் பயணி ஒருவர் செயின்ட் ஹெலினா தீவை வந்தடைந்ததும் முதலில் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தார். அதன் பின்னர் மேலும் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். அறிகுறிகளுடன் இருந்த மற்ற 2 பேர் தற்போது குணமடைந்து வருகின்றனர். ஹண்டா வைரஸ் என்பது எலிகளால் பரவும் ஒரு வகை வைரஸ் ஆகும். எலியின் கழிவுகளுடன் காற்றில் வெளியிடப்படும் துகள்களை உள்ளிழுப்பதன் மூலம் இது மனிதர்களுக்கு பரவுகிறது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய இலத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
4: நிமிர்ந்த நடை

0: energetic evening drive. Wasantham Express. On Wasantham FM with R.J. Shiva and R.J. Ananthi.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை. இப்பொழுது வணக்கம் வணக்கம் ஆனந்தி.
2: வணக்கம் வணக்கம் சிவா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றைக்கு 9 மணி வரைக்கும் அணிந்திருக்க போறீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.
1: எஸ், எங்களுடைய ஆரம்ப பாடலே வரட்டா வரட்டா அப்படின்னு சொல்லி எதற்காக போட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதாவது இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டாக் ஆஃப் த டவுன் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனா டாக் ஆஃப் த வேர்ல்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லோருக்கும் பிடித்த எங்களுடைய தளபதி அவர்கள் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தான் வரப்போகிறார், வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆரவாரம் எல்லாரிடமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் ஆனந்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மஞ்சள் கலர்ல வந்திருக்கீங்க, என்ன கலர்?
2: எனக்கு
1: So, எல்லாரும் கேளுங்க, நீங்களும் கேளுங்க.
2: கண்டிப்பா கேக்கலாம்.
1: ஓகே.

0: மதுரை திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நேரம் தற்போது 5:20.
2: காதலாலும் கவிகளாலும் காதல் நெஞ்சங்களை வென்ற வசந்தம் FM. மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறோம். வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கீங்க.
1: 102.6 அலைவரிசையில்
0: ரைட். இப்ப எங்களோட பேசுறதுக்காக ஒரு சந்தம் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். யாரது?
0: பாலகிருஷ்ணன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும். நீங்க?
1: நாங்க ரொம்ப அட்டகாசமா இருக்கோம்.
0: என்ன பிசினஸ்
1: செஞ்சிட்டு
0: நன்றி, ரொம்ப நன்றி. நல்ல ஒரு பாடல் வரும் கேளுங்க, சரியா? அதே மாதிரி ஒரு பாடல் தான் வருது. இவன் இதே பாட்ட போட்டுக்கிட்டு
1: இருக்கான் அப்படின்னு
0: சொல்லி இந்த பாட்டை நீங்க
1: சொன்னீங்க. வாய்ப்பு இல்லையே,
0: நீங்களே தான்
1: சொல்லி இருப்பேன்.

0: வசந்தம் எஃப்எம் கேட்டுட்டு
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:32.
2: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
3: பாய் குருஜா சாப்பாடு போட்டு கூட்டி கொண்டு போக இது ஏரோப்ளேன் அனுச்சியா? கொடுத்த காசு இத்தான் கிடைக்கும். குடுக்கிறத சாப்பிடு இல்லைன்னா கடலை குஞ்சு செத்துரு.
4: ஆட்கடத்தல் காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு மித வாய்ப்பும் இல்லை. 1000 விண்

நேயர்களின் தெருவில்

0: 102.6 FM 102.8 You are listening to Vasantham Express. The Express on Vasantham FM with Shiva and Ananthi. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
0: இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்.
2: இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகை த்ரிஷா.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. 102.6 102.8

0: stress. Turn on the energy you're riding on Vasantam Express with Shiva and Anandi.
1: சூப்பரான ஒரு ஸ்டார் ஆஃப் தி டே கான சாங் ஒன்று கேட்டுட்டு வந்தோம். வேற லெவலான பாடல். ஆனந்தி,
2: உங்களுக்கு
1: அண்ணா யாராவது இருக்காங்களா?
2: இல்லையே. ஏன் இப்படி ஒரு திடீர்னு இப்படி ஒரு கேள்வி?
1: கேட்டேன், உண்ட விட்ட அண்ணாவும் இல்லையா?
2: இல்லையே.
1: சரி, இப்ப அண்ணா இருந்தா அண்ணாவோட மனைவியை என்னன்னு கூப்பிடுவீங்க?
2: இது வேற எங்கேயும் இல்ல. தேவன்
1: உசாருமா? உசாரு ஓரஞ்சாரம் உசாரு. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம் நிஷாவா? அப்படி கண்டுபிடிச்சீங்களா? அதான்
2: அப்புறம் சொல்லுங்க நிஷா, எப்படி இருக்கீங்க?
3: சந்தோஷமா எங்கட
1: அறிவிப்பாளர்
2: சொன்னீங்க. வேற யாராவது இருக்காங்களா?
1: இல்ல இல்ல, கேட்ட அறிவிப்பாளர் நான் உங்கள மறந்துட்டேன்.
3: என்ன
1: இல்ல இல்ல, இங்க இங்க இங்க ஒரு காமெடியா உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு?
3: எனக்கு அப்படி இல்ல, எல்லா நடிகரே படம்
2: பாப்பேன். விஜய் ரொம்ப பிடிக்குமா?
1: அதெல்லாம் முதல்ல சொல்லணும்.
3: கொஞ்சம் பிடிக்கும்.
1: கொஞ்சம் பிடிக்குமா?
2: கொஞ்சம் பிடிக்குமா?
1: தமிழ்நாடே கொந்தளிக்கும்
3: இப்ப.
1: சரி, ஓகே, யாருக்காக நான் பாடல் கேட்க போறீங்க? நடுக்கம் கூடமா இருக்கு. இங்கால ஒரு வேலை, அங்கால ஒரு வேலை இருக்கு, ரிசல்ட்ஸ் பார்க்க வேண்டிய வேலை இருக்கு. எத்தனை வேலை பழுவின் மத்தியில நான் ஷோ செஞ்சு கொண்டிருக்கேன் தெரியுமா? அதுக்குள்ள பாட்டு வேற அடிக்கணும். இப்ப பரங்கொதி பாட்டு உங்களுக்கு நீங்களே போட்டிருக்கீங்க?
2: இல்ல, எனக்கு போடல. இது
1: என் மூக்கை பார்த்து அண்டங்காக்கேன்னு சொன்னது.

0: தல தீபாவளி, தளபதி தீபாவளி எல்லாமே இன்றைய தினம் தான். வசந்தம் எஃப்எம்ல வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு இருக்கீங்க, அது எனக்கு ஒரு ரோல் ஆகிட்டே இருக்கு.
1: ஏன் அப்படி
0: தெரியல.
1: சரி, நேரத்தை பார்க்கலாம். நேரம் மாலை 6 மணி.

வசந்தம் FM with RJ Shiva and RJ Ananthi.

0: தளபதி வந்தா இப்படி இருந்தா, தளபதி வந்தா இப்படி இருக்கும்,
1: வேற மாதிரி இருக்கும்ல.
0: எஸ் எஸ் எஸ் வந்துட்டாரு வந்துட்டாரு வந்துட்டாரு.
1: எங்க வந்துட்டாரு?
0: இங்க இல்ல, அங்க வந்துட்டாரு. ஒன்று
2: என்ன
0: டீ குடிச்சிட்டீங்களா? என்ன கதை?
1: பாடல் கேக்குறதா இருக்கீங்க?

0: என்னுடைய ஒரு நண்பர் ஒரு ஆளும் வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறதாக சொல்லி இருந்தாங்க. வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு பேரை வச்சு ஷாயினி வாசினின்னு வச்சிருக்காங்க பேரு. ஷாயினி வாசினி,
1: ஷாயினி வாசினி,
0: ஆமா சொல்லிருக்காங்க. பாட்டெல்லாம் நல்லா இருக்காம் அவங்க ரிசல்ட்ஸ் பாத்துக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே ஷோ கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கிறது ரெண்டு கை செய்யறது மூணு நாலு வேலை. சரி ஓகே பரவாயில்ல. வடதா விரலான ஒரு பாடல் வருது, வாடா வாடா வாடா வாடா தோலா அப்படின்னு சொல்லி நாங்களும் வரவேற்போம். என்ன செய்யறது சொல்றீங்களா?
1: இல்ல.

தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். ஆயிரம் விண்மீன்

0: நீ அப்படி வரியா? ரைட், ஓகே. வசந்தம் எஃப்எம்-இன் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நேரமும் இப்ப 6:25 ஆகி கொண்டிருக்கிறது. எக்கச்சக்கமான பேர் பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தி
1: பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அவர்கள் இப்போது நிகழ்ச்சியின் ஊடாக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் என்று சொல்லி கொழும்பு மும்தாஜ் பீகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் கொழும்பு 15 மோதிரை தரிசினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
0: அன்பான வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ப்ரோக்ராம் சூப்பர், நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். எங்களையும் முடித்துக் கொடுங்க, சூப்பரான சோங்க தாங்க அப்படின்னு சொல்லி பதுலையில இருந்து அபிக்குட்டி வந்திருக்கிறாங்க.
1: அபிக்குட்டி,
0: ஆமா அப்படிதான் பெயர் போட்டிருக்காங்க. அபிக்குட்டி ஹார்ட், தங்கள ஹார்ட் சிம்பிள், கிசிங் சிம்பிள் எல்லாம் வந்திருக்கு. கிசிங் சிம்பிள் நீங்க எடுத்துருங்க, மிச்சத்தை நான் வருகிறேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதமான இனிதமான இனிப்பான இனிய மாலை வணக்கம் ஆனந்தியன் சிவா, எங்களை பவன் தான் வந்திருக்காரு. சொக்கத்தங்கமாய் சொக்க வைக்கும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு அம்மா குழந்தாய், அப்பா செல்லத்துறை, மாமி தெய்வானை, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ், மகள் துஷ்யந்தினி, லிதுர்ஷன் அனைவரும் இணைந்திருக்கிறதாக வட்டுக்கோட விமலேந்திரன் இந்த மெசேஜ் எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. வாட்ஸ்அப் ஊடாக இல்ல, பேஸ்புக் ஊடாக.
1: அதே நேரம் பாத்தீங்கன்னா அன்பான வணக்கம் இருவருக்கும், நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி செல்வ சநிதி சுதன் தொண்டிமணால இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பெரிய நீலா வலையில இருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லிருக்காங்க. அன்பான மாலை பொழுது வணக்கங்கள், வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி சென்னையில் இருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மீபிடி கந்தையில இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
0: ஓகே, அதே மாதிரி இரவு நேர வணக்கமா இப்பவே சொல்லி தர்றாங்க, இருட்டிட்டு போல இருக்கு. கொழும்பு 5 ஸ்டீபன் டெய்லர்ஸ்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறதாக சொல்லி இருக்கிறாரு. சரி, ஓகே, எல்லாரையும் மனித கொண்டு அடுத்ததாக இன்னொரு சூப்பரான ஒரு பாடல் வருது. அரை அரை அப்படின்னா இங்க பஸ் எடுத்துருவாங்க.

0: Express, Vasantham FM, with Shiva and Ananthi.
1: சூப்பராக வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நேரம் 6:38,
2: 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. அட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இப்போது நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சொந்த மேலோ வணக்கம்.
3: வணக்கம்
2: மா சந்திரன்.
1: எப்படி இருக்கிறீங்க மா சந்திரன்?
2: ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்கும், பார்க்கும் போதே தெரியுமா இருக்கும்.
1: சரி விளங்கல
3: அப்புறம்
2: சொல்லுங்க உமா சந்திரன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப நன்றி உமா சந்திரன்.
1: என்னது என்னது
3: இருக்கீங்க
2: என்ன பண்ணணும்? தொடர்ந்து கால் பண்ணணும்.
1: அதுதான் கால் பண்ணுங்க 0112-72-1775 அப்படி இல்லாட்டி 0112-72-1175 கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எங்களோட சந்தோஷமாக பேச முடியும். இன்றைய தினம் எங்களுடைய ஸ்டார் ஆஃப் தி டே த்ரிஷா அக்கா, ஏன் அப்படின்னு சொன்னா நடிகை த்ரிஷா அவங்களுக்கு இனிமையான பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். அது மட்டும் இல்லாம த்ரிஷா ஆம்பள வருஷன் ஒரு எங்கடையில் இருக்காரு, அவரும் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்காரு. அஸ்வின்,
2: உண்மையாகவே அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோமே.
1: ஓகே சூப்பர். அடுத்ததாக நல்லதொரு பாடல், ஸ்டார் ஆஃப் த டேக்கான பாடல் தான் அடுத்தது வரப்போகுது. ஸோ தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. நேரம் 6:40 ஆகிறது.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குதல். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விதவாய்ப்பு

0: திரை உலகின் நட்சத்திர நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112 864 0012.

0: 2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் இரவு 7 மணி.
1: பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இடையில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள ஜனாதிபதிகள் பொது இணக்கப்பாடு. நாட்டின் சுகாதார சேவையை மேம்படுத்த ரஷ்யா முழுமையான ஆதரவு. தேசிய ஒற்றுமைக்காக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஒருபோதும் பின்வாங்கப்பட மாட்டாது, ஜனாதிபதி உறுதி. தமிழ்நாடு தேர்தலில் தளபதி விஜயின் தாவேக்கா முன்னிலையில்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சுவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. மாலத்தீவு ஜனாதிபதியையும் அவரது பாரியாரையும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரவேற்றார். மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று இலங்கைக்கு வருகை தந்தார். மாலத்தீவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பன்முக கூட்டாண்மையை வலுப்படுத்தும் நோக்கில் மாலத்தீவு ஜனாதிபதி இவ்விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு மற்றும் அவரது பாரியார் சஜிதா முகமது ஆகியோரை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. அவர்கள் குதிரைப்படை வீரர்கள் சகிதம் ஜனாதிபதி செயலகத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். ஜனாதிபதி செயலகத்துக்கு வருகை தந்த மாலத்தீவு ஜனாதிபதிக்கு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உற்சாக வரவேற்பளித்தார். இரு நாடுகளின் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு ஆரம்பமானது. பூரண அரச மரியாதையுடன் மாலத்தீவு ஜனாதிபதி வரவேற்கப்பட்டதுடன் மரியாதை வேட்டுக்களும் தீர்க்கப்பட்டன. இரு நாடுகளின் தலைவர்களும் மாலத்தீவு மற்றும் இலங்கை பிரதிநிதிகளை அறிமுகம் செய்தனர். மாலத்தீவு ஜனாதிபதியின் இலங்கை பயணத்தை நினைவுகூறும் வகையில் முகமது மொய்சு அரச தலைவர்களின் நினைவு ஏட்டில் சிறப்பு குறிப்பையும் விட்டார். மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு தனது 3 நாள் அரச உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து எதிர்வரும் 6 தேதி நாடு திரும்பவுள்ளார். பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான இலங்கை மற்றும் மாலத்தீவின் அர்ப்பணிப்பு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இலங்கையில் மாலத்தீவு உருஸ்தானிகள் ஆலயம் நிறுவப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கை மற்றும் மாலத்தீவு ஜனாதிபதிகள் கலந்து கொண்ட கூட்டு ஊடக சந்திப்பில் ஜனாதிபதி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட மாலத்தீவு ஜனாதிபதி, மாலத்தீவிலிருந்து உயர்தர கடத்தொழில் உற்பத்திகளை இலங்கை சந்தையில் அறிமுகப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதே நேரம் மாலத்தீவு மற்றும் இலங்கைக்கிடையிலான உறவில் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும் பொருட்டு சுகாதாரம், சுற்றுலா, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டன. மாலத்தீவுக்கும் இலங்கைக்கும் இடையே பல்வேறு துறைகளில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு ஆகியோரின் பங்கேற்புடன் நடைபெற்றது. இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இடையேயான சுற்றுலா ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மாலத்தீவின் வெளியுறவு அமைச்சர் இர்திஷாம் ஆதம் மற்றும் அமைச்சர் விஜிதஹேரத் ஆகியோர் கைச்சாத்திட்டனர். இலங்கை மற்றும் மாலத்தீவின் ஆவண காப்பக திணைக்களத்துக்கு இடையேயும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இரு நாடுகளின் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை தலைவர்களின் பயிற்சி மற்றும் தொழில்முறை மேம்பாடு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கைச்சாத்திட்டனர். விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாடு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மாலத்தீவின் வெளியுறவு அமைச்சர் மற்றும் அமைச்சர் சுனில்குமார் கமேக் ஆகியோர் கைச்சாத்திட்டனர். பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏயா வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்தா மற்றும் மாலத்தீவு உயர்ஸ்தானிகர் மசூத் இமாத் ஆகியோர் கையெழுத்திட்டனர். மாலத்தீவின் பாதுகாப்பு மற்றும் தேசிய சேவைகள் அமைச்சுக்கும் இலங்கையின் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தானது. கல்விசார் ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இலங்கைக்கான மாலத்தீவின் உயர்ஸ்தானிகரும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரான பேராசிரியர் இந்திகா மகேஷ் கருணாதிலக்கவும் கையெழுத்திட்டனர். இரு நாடுகளின் ஜனாதிபதிகளும் கூட்டு ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டனர். இலங்கையில் மாலத்தீவின் உயர்ஸ்தானிகர் ஆலயம் நிறுவப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது தெரிவித்தார். இலங்கை மற்றும் மாலத்தீவின் ஜனாதிபதிகளுக்கிடையே இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் எதிர்காலத்தில் புதிய திருப்புமுனை ஏற்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கிடையேயும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வுக்கு பின்னர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின. தனது அழைப்பை ஏற்று இலங்கைக்கு வருகை தந்தமைக்காக மாலத்தீவின் ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது நன்றியை தெரிவித்தார். இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இடையில் தூதரக உறவுகள் ஆரம்பமாகி 61 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு மாலத்தீவின் ஜனாதிபதி இலங்கைக்கு மேற்கொள்ளும் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை, நம்பிக்கை மற்றும் நட்புறவை பிரதிபலிக்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் ஒரு புதிய திருப்புமுனை ஏற்படும் என்று இலங்கை ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்தார். இருநாட்டு மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் சமூக உறவுகள் உள்ளிட்ட பன்முக கூட்டாண்மைகளை மேலும் மேம்படுத்துவது குறித்து இரு நாடுகளின் தலைவர்களும் நீண்ட கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர். சுற்றுலா, கல்வி, இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை, இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் மீன்பிடித் தொழில் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இருநாட்டு தலைவர்களும் விசேட அவதானம் செலுத்தினர். நாட்டில் சுகாதார சேவையை மேம்படுத்துவதற்கு ரஷ்யா முழு ஆதரவையும் வழங்கும் என ரஷ்ய சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிஸ்ஸவை சந்தித்த போது ரஷ்ய சுகாதார அமைச்சர் இதனை தெரிவித்தார். ரஷ்ய சுகாதார அமைச்சர் மிக்கேல் மொராஸ்கோ உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ்ஸவை சுகாதார அமைச்சர் சந்தித்தது. பிரதி அமைச்சர் ஹன்சக்க விஜயமுனி மற்றும் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் உள்ளிட்ட குழுவினரும் இதில் இணைந்திருந்தனர். சுகாதார சேவையின் மேம்பாட்டுக்காக செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நாட்டில் உள்ள மருத்துவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் உயர் மருத்துவ கல்வியையும் வழங்க ரஷ்யா இணக்கம் தெரிவித்தது. 42 நோய்களை கண்டறிந்து நோய் அறிவதற்கான செயற்கை நுண்ணறிவு நவீன தொழில்நுட்ப உபகரண அமைப்பு குறித்தும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. ரஷ்யாவுக்கு வருகை தருமாறும் தூதுக்குழுவினர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ்ஸவுக்கு அழைப்பு விடுத்தனர். இக்கலந்துரையாடலை தொடர்ந்து சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் முக்கிய நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் கலந்துரையாடல்களை மேற்கொண்டனர். தேசிய ஒற்றுமைக்காக எடுக்கப்பட்ட வலுவான நடவடிக்கைகள் ஒருபோதும் பின்வாங்கப்படாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். மனித நேயத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குவதில் இலக்கியத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் பெரும் பொறுப்பு உள்ளது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மண்டபத்தில் நடைபெற்ற கம்பன் விழாவில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். கம்பன் விழாவில் பங்கேற்ற ஜனாதிபதி பாரம்பரிய இந்து சமய சம்பிரதாயங்களின்படி வரவேற்கப்பட்டார். மூத்த தமிழ் கவிஞர் கம்பனின் பேரில் 1980 ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் அகில இலங்கை கம்பன் கழகம் நிறுவப்பட்டது. இளைய தலைமுறையினரை கலாச்சாரம் மற்றும் தேச பக்தியுடன் கூடிய ஒரு நேர்மையான பாதையில் வழிநடத்துவதே இதன் நோக்கமாகும். இதற்கமைய கம்பன் கழகம் வருடாந்தம் கம்பன் விழாவை ஏற்பாடு செய்கிறது. நாட்டு மக்கள் சமத்துவத்துடன் வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்காக ஜனாதிபதி மேற்கொள்ளும் பணிகளை பாராட்டி ஜனாதிபதிக்கு கம்பன் விருது வழங்கப்பட்டது. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், மலேசியாவின் முன்னாள் அமைச்சர் எம் எஸ் அரவநாத், இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் கே அண்ணாமலை மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர். பின்னர் கம்பன் விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதி, ஒவ்வொரு கலாச்சாரமும் மதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு சமூகம் தேவை எனவும் மேலும் குறிப்பிட்டார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: இரண்டாயிரத்தி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனது முதல் தேர்தலிலேயே மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்து வருகிறது. மாலை 6 மணி நிலவரப்படி இக்கட்சி சுமார் 108 தொகுதிகளில் முன்னிலை வகித்து திராவிட கட்சிகளுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. மாலை 6 மணி நிலவரப்படி வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரம் தமிழக வெற்றிக் கழகம் 108 முன்னிலையில் அதில் 49 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 73 இடங்களில் முன்னிலையில் அதில் 35 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 53 முன்னிலையில் அதில் 20 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. நாம் தமிழர் இதுவரையில் எந்த ஒரு தொகுதியிலும் முன்னணி பெறவில்லை. இந்நிலையில் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் முதல்வர் வேட்பாளரான சீமான் தோல்வியடைந்துள்ளார். ஹோமஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு வசதிகளை வழங்கும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் முடிவு போர் நிறுத்தத்தை மீறுவதாகும் என்று ஈரான் கூறுகிறது. ஹோமஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு வசதிகளையும் பாதுகாப்பையும் வழங்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இதற்காக ஃபிராக் ஜெட் ஃப்ரீடம் என்ற பெயரில் ஒரு கடற்படை நடவடிக்கையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை அடுத்த சில மணி நேரங்களில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஹோமஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவின் எந்தவொரு தலையீட்டையும் போர் நிறுத்தத்தை மீறுவதாக கருதுவதாக ஈரானின் உயர்மட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் அசிஸ் கூறுகிறார். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் 14 அம்சங்களை கொண்ட புதிய திட்டத்தை சமர்ப்பித்துள்ளது மற்றும் அமெரிக்காவின் பதிலை மதிப்பீடு செய்து வருகிறது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஜனாதிபதி டிரம்பின் ஈரானின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருந்தார்.
0: தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இடையில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள ஜனாதிபதிகள் பொது இணக்கப்பாடு. நாட்டின் சுகாதார சேவையை மேம்படுத்த ரஷ்யா முழுமையான ஆதரவு. தேசிய ஒற்றுமைக்காக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஒருபோதும் பின்வாங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி உறுதி. தமிழ்நாடு தேர்தலில் தளபதி விஜயின் தாவேக்கா முன்னிலையில். இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert.
2: பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
4: நிமிர்ந்த நடை.

0: ஞாபகப்படுத்தி இன்றைய நாள். இன்றைய நாள்
1: 1983 ஆண்டு மே மாதம் 4 தேதி பிறந்த திருசா தனது வாழ்க்கையை ஒரு மாடலாக தொடங்கினார். 1999 ஆண்டு மிஸ் சென்னை பட்டம் பெற்றது அவரது வாழ்க்கையின் முதல் பெரிய வெற்றியாகும். அதன் பின்னர் விளம்பர உலகிலிருந்து திரையுலகிற்கு எடுத்துச் சென்றது அவரது தன்னம்பிக்கை. தமிழ் சினிமாவில் மௌனம் பேசியதே படத்தின் மூலம் அவரது பயணம் ஆரம்பமானது. அதன் பின்னர் சாமி, கில்லி போன்ற வெற்றி படங்கள் அவரை தென்னிந்தியாவின் முன்னணி நடிகையாக்கின. இசை, காதல் உணர்வு, எந்த வகை கதையிலும் அவரது நடிப்பு தனித்துவமானது. விண்ணை தாண்டி வருவாயா என்ற படத்தில் ஜெஸ்ஸி என்ற கதாபாத்திரம் இன்றும் ரசிகர்களின் நினைவில் வாழ்கிறது. அதேபோல 96 படத்தில் அவரது ஜானு கதாபாத்திரம் உணர்வுகளை நெகிழச் செய்தது. நடிப்பு என்பது ஒரு கலை என்றால் அதை உயிரோடு காட்டியவர் திருசா. பல ஆண்டுகள் கடந்தும் அவரது மெருகு குறையவில்லை. பொன்னியின் செல்வன் 1 மற்றும் பொன்னியின் செல்வன் 2 படங்களில் குந்தவையினும் அரசி கதாபாத்திரம் அவரை மீண்டும் உச்சிக்கு கொண்டு சென்றது. அழகு மட்டுமல்ல, ஆளுமை, தன்னம்பிக்கை இவை அனைத்தும் சேர்ந்ததே திருசா. இன்று மே மாதம் 4 தேதி அவரது பிறந்த நாளை முன்னிட்டு நாம் அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். திரையுலகில் இன்னும் பல உயரங்களை அடைந்திட வாழ்த்துக்கள்.
0: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்.

நேற்றைய தினம் சீட்டெழுக்கப்பட்ட அபிவிருத்தி லூத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகளை நேயர்கள் இப்போது கேட்கலாம். நேற்றைய தினம் சீட்டெழுக்கப்பட்ட கப்ருகவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 17, 24, 33, 44. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 17, 24, 33, 44, சுபரிலக்கம் 18. மீண்டும் ஒருமுறை, சுபரிலக்கம் 18. கப்ருக முதலாம் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,570 லட்சம் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக இரண்டாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக மூன்றாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,03,66,120 ஆகும். அடுத்த கப்ருக சூப்பர் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,577 லட்சம். எதிர்வரும் சீட்டெழுப்புக்கான பச்சை நிற கப்ரு அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLBC பேப்பு ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். நேற்றைய தினம் சீட்டெழுக்கப்பட்ட சனிதாவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே, வெற்றி இலக்கங்கள் 23, 24, 60, 69. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து ஜே, வெற்றி இலக்கங்கள் 23, 24, 60, 69. ரூபாய் 50,000 பெறக்கூடிய விசேட இலக்கம் 9, 5, 0, 6, 3. மீண்டும் ஒருமுறை, லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 9, 5, 0, 6, 3. சூப்பர் பரிசு ரூபாய் 146 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய்

0: ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 7 6 9 7 2 9. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 7 6 9 7 2 9. சுபபரிசு ₹275 லட்சம். சுபபரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட முதபரிசு தொகை ₹32,48,200 ஆகும். அடுத்த சுபபரிசு பொது ₹276 லட்சம். எதிர்வரும் சீட்டலுக்கான ஊதானிற சுபரிதன சம்பதலோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். நேற்றைய தினம் சீட்டலுக்கப்பட்ட ஜெய சம்பதவிற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 9 7 2 9. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 9 7 2 9. ₹2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 23 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி ₹51,62,680 ஆகும். எதிர்வரும் சீட்டலுப்புக்கான ஜெய சம்பத சம்மஞ்சலினர் ஆச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். நேற்றைய தினம் சீட்டலுக்கப்பட்ட சசரிக்கான வெற்றி முடிவுகள். வெற்றி இலக்கங்கள் 21 22 26. மீண்டும் ஒருமுறை 21 22 26. ₹2,00,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹32,38,200 ஆகும். எதிர்வரும் சீட்டலுப்புக்கான இள நீல நிற சாசரி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். நேற்றைய தினம் சீட்டலுக்கப்பட்ட அத கோடிபதியினுடைய வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 2 21 48 75. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 2 21 48 75. சுபபரிசு ₹619 லட்சம். சுபபரிசு வெல்லப்படவில்லை. ₹2,00,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹60,57,960 ஆகும். அடுத்த சுபபரிசு பொது ₹623 லட்சம். எதிர்வரும் சீட்டலுப்புக்கான சிவப்பு நிற அத்த கோடிபதி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். நேற்றைய தினம் சீட்டலுக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசி மகரம், வெற்றி இலக்கங்கள் 7 11 26 28. மீண்டும் ஒருமுறை ராசி மகரம், வெற்றி இலக்கங்கள் 7 11 26 28. ₹10,00,000 பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. சுபபரிசு ₹61 லட்சம். சுபபரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹1,40,21,280 ஆகும். அடுத்த சுபபரிசு பொது ₹64 லட்சம். எதிர்வரும் சீட்டலுப்புக்கான மஞ்சள் நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். நேற்றைய தினம் சீட்டலுக்கப்பட்ட சுபபோலுக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 2 7 77 80. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 2 7 77 80. சுபகேஸ் சீட்டிலிப்பு ₹25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 3 6 4 6 5. மீண்டும் ஒருமுறை ₹25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 3 6 4 6 5. சுபபரிசு ₹1,212 லட்சம். சுபபரிசு வெல்லப்படவில்லை. ₹20,00,000 பரிசுகள் 1 மற்றும் ₹2,00,000 பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹78,15,200 ஆகும். அடுத்த சுபபரிசு பொது ₹1,215 லட்சம். எதிர்வரும் சீட்டலுப்புக்கான ஊதானிற சுபபோல் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல்

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து

0: இசை உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
0: எக்ஸ்பிரஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நேரம் 7:48 ஆகி கொண்டிருக்கிறது. ஆனந்தி
2: 102.6 102.8 அலைவரிசையில சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. என்ன சிவா ஒரே சோகமா ஆயிட்டீங்க?
0: உங்களோட ஸ்டீடியோ கேட்டோன்னு மாதிரி
2: ரொம்ப கழுத்தறுத்துட்டேனோ?
0: இல்ல இல்ல, கழுத்தெல்லாம் இருக்கமோ என்னங்க, ஜாலியா இருந்துச்சு.
2: இருக்கும் எனக்கு விளங்குது, ஜாலியா இருக்குது அப்படின்னு சொல்லி.
0: ரைட், ஓகே. நீங்களும் இந்த மாதிரி ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. 0112-7175 0112-7175
2: 0112-7175 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.
0: ரைட், உங்களோட பேசுறதுக்காக ரெண்டு பேரை கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனந்தி வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். யார் இது?
3: நான் பதிலை கேட்பதை ரொம்ப ராசமானிக்கும் ராஜேந்திரன்.
0: வணக்கம் கேக்கும். ஆரே, இப்ப சொல்லுங்க யாரு?
3: நினைக்கிறேன்
0: மகிழ்ச்சியாக
3: கிருஷ்ணபத்தன்
0: நல்ல வாட்டி. நீங்க வாட்டிங்களா?
2: நான் போடல.

0: மாதிரி பாட்டெல்லாம் எப்படி தேடி போடுவீங்களோ எனக்கு என்ன
1: தெரியும். நான் போடல. சரி, வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரத்தை பார்க்கலாம், நேரம் இரவு
0: 8 மணி.

சமத்தில் வசந்தம் FM. You are listening to Vasantham Express. Express. Vasantham FM. With Shiva and Ananthi.

0: வாழ போறான் தமிழன்.
1: அப்படிதான் உண்மையாகவே
0: சூப்பரான ஒரு பாடல். அதாவது இன்றைய தினம் என்ன பாட்டை போட்டாலும் இன்றைய நாளுக்கு வந்து அது ஆப்ட் ஆகிட்டே இருக்கு. அது ஏனோ தெரியல.
1: அது ஏன்னு எனக்கு தெரியும், நான் பிறகு சொல்றேன்.
0: அப்படியா?
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக எனவே சந்தோஷமாக இறுதி மனத்தியாளத்துக்குள்ள அப்படியே வந்திருக்கோம். தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க.
0: 0112-7875-0031 அப்படி இல்லாட்டி 0112-7875-0011 கால் பண்ணி அப்படின்னு சொன்னா பேச முடியும். அதாவது அஞ்சான் படம் பாத்தீங்களா? வணக்கம்.
1: மது எப்படி இருக்கீங்க? மது
2: ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க?
1: நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். மது ரொம்ப நாளைக்கு அப்புறம்
0: மதுன்னு நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. என்ன கதை? சரி, ஓகே. இங்க ஒரு ஆள் காலையில இருந்து சாப்பிடாம பக்கத்துல இருந்து இவ்வளவு நேரம் நச்சரிச்சுட்டு இருந்தாங்க, சிவா பசிக்குது சிவா அப்படின்னு சொல்லி இங்க சிக்கன் கறி என்னோட மேசைக்கு மேல
2: ஏறிட்டான்.
1: இதுல அவருடைய ஆதங்கமும் கொஞ்சம் இருக்குது.
0: ஸ்லைட்டா நான் நியூஸ் டைம்ல போய் சாப்பிட வந்துட்டு. பேசணும் பேசுவோம்
1: பேசலாம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
0: நல்லா இருக்கும். சரி, அப்புறம் ஸ்கூலுக்கு எல்லாம் போறீங்களா? சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேர் என்ன? பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேர் என்ன உங்களோட? அதுவும் பிட் தான் பின்னாலே இருந்தாங்க சொல்லி கொடுக்குறா. மது கேஸ் பாரம் நீங்க. சரி, ஓகே. யாருக்காக எல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
3: அம்மா, தம்பி,
0: இன்னொரு நல்ல பாடல் வருது. இது உங்களுக்கு பிடிச்சாலும்

0: இன்னும் எத்தனை வருடங்கள் போனாலும் இந்த வாரணமாயிரம் திரைப்படம் எல்லாம் நின்று பேசக்கூடிய திரைப்படங்கள்.
1: படமும் சரி, அதுல உள்ள பாடல்களும் சரி,
0: எஸ், ஆல்பம்ஸும் சரி, வேற லெவல், சூப்பரான ஒரு ஹிட். அதுலயும் அந்த சூர்யா வந்து சிக்ஸ் பேக்கோட வந்து அந்த காலகட்டங்கள்ல இளைஞர்கள் மத்தியில ஒரு புரட்சியை ஏற்படுத்தி
1: பெண்களின் மனதில் இடமும் பிடித்து.
0: நீங்க எப்படி ஷேப்ல? சரி, என்னங்க சிரிச்சுக்கிட்டு
1: சரி பார்த்த எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதே.
0: டொனால்ட் டக்கா இல்லடி மிக்கி மவுஸா?
1: வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, ஹலோ, வணக்கம்.
0: வந்தவர் போயிட்டாரு. சரி, ஓகே, பரவாயில்ல. இப்ப இன்னொருத்தர் வந்திருக்காரு. வணக்கம், ஹலோ. ஓ, சரி, ஹோல்ட்ல போட்டாங்க. ஐயோ, என்ன இத்தனை இத்தனை பிரச்சனை வருது,
1: என்ன ஆச்சு சிவா? என்ன ஆச்சு?
0: வணக்கம்,
2: வணக்கம். அன்பான இரவு நேர வணக்கம் இருவருக்கு.
1: வணக்கம், ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
2: பெரிய நிலாவணி, சாந்தி கோவிந்தராஜா.
1: சாந்தி கோவிந்தராஜா, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கின்ற உங்கள் இருவர் நலத்துக்கு இறைவன் துணை புரியட்டும்.
0: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி. அப்புறம் என்ன நடக்குது வாழ்க்கையில?
2: வாழ்க்கையில எல்லாம் பழமை போல் தான் நடக்கின்றது.
0: அப்படி என்ன பேச்சல? ஒரு இது தெரியுதே.
1: அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா நீங்க?
2: ஆமா, இரவு சாப்பாடு மணிக்கெல்லாம் முடித்து விட்டு பிள்ளைகள் சாப்பிட்டு விட்டார்கள். நான் பாடல் கேட்டு கொண்டிருக்கின்றேன்.
0: சூப்பர், சூப்பர். சரி, ஓகே, யாருக்காக எல்லாம் பாடல் கேட்கலாம்?
2: கணவருக்காகவும், பிள்ளைகளான சஜித், ரஜித் மகள் மதுசாரணிக்காகவும், பருக்குற அருள்மொழி, முனராக்கலை தனலட்சுமி, அன்பான அறிவிப்பாடு, உங்க இருவருக்காகவும் உங்கள் அன்பிக்கு நீ பாடல் எடுத்தார்கள்.
1: சரி, நன்றி.

0: நல்ல ஃபுல் ஸ்பீட்ல ஹைவேஸ்ல போன லாரி வந்து கவுண்ட் விழுந்த மாதிரி நல்ல குத்துப்பாட்டு அடிச்சு கொண்டு இருந்த இடத்துல இப்படி ரெண்டு மூணு பாட்டு எல்லாம் இறக்கி விட்டீங்க. என்ன சேர்ப்பு
1: நான் இல்லையே, நீங்க தான் அதை பண்ணிட்டு இருக்கீங்க.
0: யார் போட்ட பிளே லிஸ்ட்?
1: நான் போடல.
0: எங்களுக்கு அப்படியே பிளே. நிறுத்தி
1: பார்க்கலாம். நேரம் இரவு 8:32 நிமிடம்.

0: ஃபேஸ்புக் மெசஞ்சர் முழுக்க ஆனந்தி அக்கா வேகன்சி இருக்கான்னு ஒரே கேள்வியா இருக்கு.
1: என்னாச்சு?
0: புருஷனா வேலை போட்டு போடு.
1: இருவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கம். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா சொல்லிருக்காங்க. ஹாய் அண்ணா அக்கா, இரவு நேர வணக்கம் ப்ரோக்ராம் வேற லெவல் அப்படின்னு சொல்லி ஹட்டன்ல இருந்து நவீன் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா சொல்லிருக்காங்க. அதே நேரம் இருவருக்கும் இனிய இரவு நேர வணக்கங்கள் என்று சொல்லி பண்டாரவளையிலிருந்து வினோதன் மற்றும் வினோ, லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷ் ஆகியோர் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. அதே நேரம் இரவு நேர வணக்கம் என்று சொல்லி ஆரம்பதியில் இருந்து இதய ரத்னம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா
0: சொல்லிருக்காங்க. அழகான பேர். அன்பான வணக்கங்கள் இருவரும், எப்படி இருக்கீங்க? நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் எங்களை முடித்துக் கொண்டு நல்ல பாடல் தாங்க ரூபி வந்திருக்காங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக. அதே மாதிரி இனிய வணக்கங்களோடு எங்களையும் நிகழ்ச்சியின் பக்கமாக இணைத்துக் கொண்டு நல்லதொரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி மதுவும் இணைந்திருக்கிறாங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. நன்றி.
1: அதே நேரம் இந்து கலையிலிருந்து அரசு வந்திருக்காரு.
0: இந்த கலை
1: இந்து கலையிலிருந்து அரசு நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா சொல்லிருக்காரு. புலர்ச்சிங்கல நிவேதி லலிதா நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க.
0: ஓகே, இப்ப எனக்கு அடுத்ததா இன்னொரு ஃபேவரட் சாங் உண்டு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: இன்னைக்கின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்.
3: இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகை த்ரிஷா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு

0: energetic evening drive. Wasantham Express. On Wasantham FM with RJ Shiva and RJ Ananthi.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்ப நாங்க வந்து எங்களுடைய நிகழ்ச்சியுடைய முடிவு பகுதிக்கு நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.
2: அப்புறம்
1: என்ன அப்பளம் முடன்றீங்க,
2: அப்புறம் என்ன சொல்றது, நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. இனி என்ன பேசுறது?
1: இல்ல, இனிதான் பேசுறதுக்கே ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது எஸ், அடுத்து நாங்க போட போற பாடலா இருக்கட்டும், இப்ப நாங்க பேச போற நபராக இருக்கட்டும், அது வர்றதுக்கான ஒரு வெற்றியை பதிவு செய்துட்டு எவ்வளவு சைலண்டா ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி
2: உண்மையான கதை தான்.
1: ஆமா, அதாவது அதான், என்னதான் வந்து ஒரு முட்டையை போட்டுட்டு கோழி வந்து கொக்கரிச்சாலும் கூட, ஆமா வந்து 1000 முட்டையை போட்டாலும் சாந்தமா அடக்கமா இருக்குமா, ஆனா 1 பெருசா 1000 பெருசா அங்கதான் இருக்கு மேட்டர். சரி, ஓகே, இப்ப எப்படியும் அவர் தான் வர போறாரு, அது வந்து தெரிஞ்சிச்சு, ஆஃப் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு.
2: அவர் வர்றதுக்கு முன்னே பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா, அதாவது ஒரு வரலாறு காணாத எலெக்ஷனும் நடந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் இருந்து வந்து ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு வந்து எல்லாம் ஓட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, ஓகே, நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய், தளபதி விஜய் அவர்களுக்கு நாங்க வந்து இந்த நேரத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக்
2: கொள்கிறோம்.
1: எஸ், என்னதான் நாங்க வந்து சின்ன வயசுல இருந்து அவருடைய திரைப்படங்களை பாடல்களை கேட்டு பார்த்து வளர்ந்திருந்தாலும் கூட, இனி அவர் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு கவலை எங்களுக்குள்ள இருந்தாலும், அவர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போறார் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட அவர் வந்து நாங்க பாக்குறோம், ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுக்கிறோம் அப்படின்றதை இந்த நேரத்துல நாங்க தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாரு, இனியும் இருப்பார் அப்படின்ற நம்பிக்கை. இனி வந்து ஒரு முதலமைச்சராக அவருடைய பயணம் இன்றைய தினத்திலிருந்து தொடங்க போகுது, ஆரம்பிக்க போகுது. இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை அவர் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வசந்தம் எஃப்எம் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வசந்தம் எஃப்எம் சார்பான வாழ்த்துக்களையும் நாங்கள் அவருக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சு கொண்டு அப்படியே நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வந்துருவா,
2: கொண்டு வந்துருவோம். சரியா, தொடர்ந்து நேயர்கள் வந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் டிலுக்ஸன் தொடர்ந்து இணைந்திருப்பாரு.
1: எஸ் எவ்வளவு நேரம் இணைந்து ரசித்து மகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்.
2: என்றும் உங்கள் அன்பின் ஆர்ச்சி ஆனந்தி மற்றும்
1: நான் என்றும் உங்கள் அன்பின் சிவலட்சுமன் ஓங்காரமூர்த்தி. அந்த பாடல் என்ன அப்படின்னு தானே கேட்டுட்டு இருக்கீங்க, இதுதான் அந்த பாடல். அவருக்காக பாடல் நாங்கள் தரோம், கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய்.

விளையாடு பாடலோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று சென்ற சிவா மற்றும் அனந்திக்கு சந்தோஷமான நன்றிகள். காற்றலை வசந்தத்தின் வசந்தங்களா ஓடு அணிந்திருக்க போகின்றோம். நேரம் சரியாகிறது 9:01.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 9:07 ஆகிக்கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலேயே ஒரு இனிமையான பாடல், நடிகர் விஜயனுடைய திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல் ஒலித்தோம். இந்த பாடல் அது தலைவர் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷினுடைய இசையில் சைந்தவி மற்றும் ஜி வி பிரகாஷ் பாடிய இனிமையான பாடல். ஒவ்வொரு இரா பொழுதுமே அழகான இரா பொழுது. இன்றைய வசந்தத்தின் இந்த வசந்த நிலா இன்னும் ஒரு அழகான இரா பொழுதாக காணப்படுகின்றது. இன்றைய பொழுது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான பொழுது. நாங்கள் இந்த ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்ல எல்லாருமே சமூக வலைதளங்கள் எல்லாருமே மிகவும் பெரிதும் பேசப்படக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி ரைட். ஓகே, நம்ம கடைசியில் வேணால தொடர்ச்சியாக காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நீங்கள் மணந்து கொள்ளலாம். உங்களுடைய நபர், உங்களுடைய மனதுக்கு பிடித்த அந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்காக உங்களால் வரையப்பட்ட உங்களுடைய மனதை ஒழுக்கி நீங்களே செதுக்கிய அழகான கவிதைகள் காணப்படுமாக இருந்தால் அந்த கவிதைகளையும் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அழைக்கவனை தொலைபேசியிலும் 0712-775-0112 அல்லது 0712-775-1112 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவு உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அதனையும் இணைத்துக் கொண்டு பயணிக்க நிகழ்ச்சியோடு நானும் காத்துக்கொண்டிருக்கும் இந்த அழகான இரா பொழுதில் அழைப்பினூடாக என்னும் ஒரு முதல் நிகழ் சொந்தம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் சாந்தா, எப்படி இருக்கீங்க சாந்தா? நானும் ரொம்ப நலமா இருக்கேன் சாந்தா. சாப்பிட்டீங்களா? நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா? முதல் பாடல் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்றால் என்ன பாடல்?
1: எனக்கு பிடிச்ச பாடல்
0: விரும்பி கேட்பதற்கான ஒரு காரணம் என்ன ரீசன்? நன்றி சாந்தா. நிகழ்ச்சியோடு ஒழுக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: வசந்த நேரான
0: ரொம்ப நன்றி. அனைத்து நிகழ் சொந்தங்களையும் இணைத்துக் கொள்ள இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி. தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். ஒலிக்கும் இந்த பாடல் கூட நடிகர் விஜயனுடைய ஒரு திரைப்படத்திலிருந்து, மணி சர்மாவின் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய இனிமையான பாடல்.

இருக்கிறான். கனவோடு இரவு சிங்கமிக்கும் ஒவ்வொரு இரா பொழுதும் அழகான இரா பொழுது. காற்றலை வசந்தத்தின் இந்த இரா பொழுது இன்னும் சற்று அழகானது. எங்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளுக்குமே நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான வெளி அப்படின்னு சொன்னால் சைலண்ட். இந்த அமைதி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஏழமான விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் இது எங்கேயுமே நாங்கள் படிக்க முடியாத ஒரு சில விஷயம். யார் எப்போ எப்படி நம்ம கூட பழகுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனாலும் ஒரு சிலர் வந்து நம்மளுடைய அவங்களுடைய ஒரு சில தேவைகளுக்காக நம்மளை பயன்படுத்திப்பாங்க. அந்த தேவை முடிஞ்ச பின்னாடி ஒரு சில காலங்கள் கடந்து விடும் போது நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும், இதுக்காக தான் நம்ம கூட பேசியிருக்காங்களா, இதுக்காக தான் நம்ம கூட பழகினாங்களா அப்படின்னு சொல்லி. ஹாய் அன்பான வணக்கம், டிலோ நடவடிக்கைகள் ஷோர் என்று சொல்லி யாஷ் அன்பான வணக்கம் சொல்லி இந்த விஷயத்த பகிர்ந்து இருந்தாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் மலைப்பினோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கப்படி தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். எங்களுடைய இந்த அமைதியான பொழுது, இந்த இரா பொழுது, இனிமையான பாடல்கள் கேட்கும் பொழுது எங்களுடைய மனம் சற்று இளைப்பாரும். காலையிலிருந்து எவ்வளவுதான் டிப்ரெஷன், ஒர்க்ல டிப்ரெஷன், லைஃப்ல ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையில் நாங்கள் வேகமாக ஓடிட்டு இருந்தாலும் கூட இந்த இரா பொழுதுல இனிமையான பாடல் கேட்டு தனக்கு தானே பேசிட்டு அந்த அமைதியினுடைய போராட்டத்தோடு அப்படியே இந்த உலகத்தில் எத்தனை பேர் யாருக்குமே தெரியாமல் வாழ்வாங்க தெரியுமா, ஏழு மணி பேர் இருப்பாங்கள்ல. ஹாய் அன்பான வணக்கம், டிலோ நான் நிகழ்ச்சியோடு இனிமையான பாடல், எனக்கும் ஒரு இனிமையான பாடல் தானுங்களா அப்படின்னு சொல்லி சித்து அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் ஜப்னால இருந்து. தற்போது அழைப்பினுடாக சொந்தம், ஹலோ வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? கணேசன், எப்படி இருக்கீங்க கணேசன்? நிகழ்ச்சியுடைய பாடல் பிடிச்சிருக்கா? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல், பிடித்த ஒரு நடி?

0: படம் பேர் தெரியாது.
1: சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பலம்? சந்தோஷம் இந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நீங்க உங்களுடைய லைஃப்ல அதிகமா சந்தோஷமா இருந்த ஒரு நாள், அதிகமா கவலைப்பட்டு ஃபீல் பண்ணி மனசு உடைஞ்சு அப்படி இருந்த ஒரு நாள் எந்த நாள்? எதுக்காக
0: சொல்ல முடியாது.
1: என்னத்தான் அந்த விஷயத்தை நாங்க அடிக்கடி ரியலைஸ் பண்ணாலும் மீண்டும் மீண்டும் அந்த துன்பத்தை தெரிய ஓடிச்சிருப்போம் இல்ல? நன்றி. இனிமையான பாடல் கேட்கலாம். மொழிக்கவிருக்கும் பாடலை யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம். நன்றி. அனைத்து சந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். மொழிக்கவிருக்கும் இந்த பாடல், இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல். இவாறு இசையில் வாகா திரைப்படத்திலிருந்து டீமான் மற்றும் ஜிதின் ராஜ் விக்ரம் பாடி இனிமையான பாடல்.
2: ஆனா வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்ல, வெறுமையா இருந்தனா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு, சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன்.

0: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது? நம்பாச்சு.
3: இசை நரம்புகளை இதயத்தோடு

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:05 ஆய்கொண்டிருக்கின்றது. அழகான இரா பொழுதில் இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவும் உங்களுடைய சேவைகளில் இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் இந்த அழகான இரா பொழுதில் தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அல்லது 0112-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அந்த அருமையான பதிவுகளை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கும் இந்த அழகான இரா பொழுதில் தற்போது அழைப்பினூடாக உடைய சொந்தம் வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா. பாராஷ்டே சிவகுமார்.
0: வணக்கம் சிவகுமார், எப்படி இருக்கீங்க சிவகுமார்?
1: நலமாக இருக்க அண்ணா. சும்மா இருக்கீங்களா?
0: நானும் நலம். நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: சூப்பர்ண்ணா. வசந்த எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சி அண்ணா. இனிமையான பாடல்.
0: ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்?
1: பிடித்த பாடல்னா இருக்கு, எஸ்பி ரசோன் சாங் வண்ணம் கொண்டு வெண்ணிலவு தான்.
0: வண்ணம் கொண்டு வெண்ணிலவே.
1: ஓனா இனிமையான பாடல்.
0: இனிமையான பாடல் இல்ல
1: மறக்க முடியாது அவர்.
0: ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக இனிமேல பாடல் கேட்கலாம். ஒழிக்கவிருக்கும் பாடலை யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்?
1: பாடல் கேட்கறது கவி ஜானு, பிரேம்குமார், திருசான், மதுசானுக்காம், பாராசே, ஞானசேகம், கிரிபோன், கண்ணத்தர், வசந்தத்திலும், கீழ்பாக், பவாசுக்காகவும், சுதாசிலும், கண்ணத்தொடர், வியோய, பாக்கின், ஆகிய ஸ்லோசாங் அனைத்து நேர்வும் கேட்போனா?
0: அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி. தற்போது எங்களுடைய முகநூல் சொந்தங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். ஹாய் அன்பான வணக்கம் டிலு, நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல்கள் தாங்க அப்படின்னு சொல்லி கருங்காலிச்சோலை மில்டன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. இந்துக்கலை அரசு அன்பான வணக்கம் சொல்லி நானும் நிகழ்ச்சியோடு புவனேஸ்வரன் மங்கை கரசி அன்பான வணக்கம் என்று சப்புக்கள் கந்த பெரிய குழியானி வசந்தகுமார் கூட அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு பொழுது வணக்கம் டிலுக்ஷன், பாடல்கள் எல்லாமே அருமை. கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் அன்பான வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியோடு கரோலினா ஆகாஷ் மற்றும் ஹாய் அன்பு கலந்து இனிமையான வணக்கம் சொல்லி பெரிய நிலாமணி கிருஷ்ணா. அன்பான இனிமையான இரவு பொழுது வணக்கம் அக்கலை பெற்று பொப்டில நிஷா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. கனியா மகரூப் நகர் நசூர் அன்பான வணக்கம் சொல்லி, பண்ணைப்புறம் மணிகண்டன், சேலத்திலிருந்து சிவா அன்பான வணக்கம் சொல்லி, நிர்மலா பாலா மற்றும் கொடகலை ட்ரைடன் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் சொல்லி, முத்தையா காளிமுத்து அன்பான வணக்கம் சொல்லி, பசதியுடைய எஸ் பாலச்சந்திரன் ஹாய் ப்ரோ அன்பான வணக்கம் நாடும் நிகழ்ச்சியோடு என்று லிந்துள்ளை எல்ஜியின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு பொழுது வணக்கம் தோலா என்று கொஞ்சா கண்ணி அசுருதீன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், கலைமதி அன்பான வணக்கம் சொல்லி ஹட்டனிலிருந்து, மோதல் பட்டிதழல் வடிவேல் அன்பான வணக்கம் சொல்லி, ஹாய் நிலு அன்பான வணக்கம் எப்படி இருக்கீங்க? ப்ரோக்ராம் சூப்பர், நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம், எங்களுக்காகவும் சூப்பரான சாங் ஒன்று தாரீங்களா என்று சொல்லி ஐஎம் பதுலை அபிக்குட்டி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹலோ பிரதர், அன்பான மாலை பொழுது வணக்கம். ஐஎம் மது ஃப்ரம் மலேசியா. ஒன் சாங் ஃபார் மீ, ஒன் சாங் ஃபார் மை ஃபேமிலி. அன்பான குடும்பத்துக்காக இனிமையான பாடல் கேட்டு மலேசியாவிலிருந்து மது அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம், ஹாய் ப்ரோ, இனிமையான இரவு நேர வணக்கம். நான் கண்ணன் ஃப்ரம் டெம்பிள்ஸ்டோ ஹட்டன்லிருந்து, எனக்கும் இனிமையான பாடல், அன்பான சொந்தங்களுக்கு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி, பொத்துவையிலிருந்து பாடக ஜியா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் ஜியாண்ணா. தொடர்ச்சியா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருங்க, இன்னும் இனிமையான பாடல்களை கேட்கலாம். நேரம் சரியாக இரவு 10:09.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:27 ஆகிக்கொண்டிருக்கின்றது. அழகான இரா பொழுதில் அருமையான கவிதைகள் மற்றும் இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய கவிதைகள் மற்றும் உங்களுடைய உணர்வு ரீதியிலான அந்த அழகான கவிதைகளை நிகழ்ச்சியோடு நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசியிலும் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடைய சொந்தம். ஹலோ, வணக்கம். அன்பான வணக்கம். உங்களுடைய வானொலி ஒலிமலேச கம்மி பண்றீங்களா? வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: பாடல்கள்
0: பிடிச்சிருக்கா?
1: இந்த நாளைக்கு உங்களோட பாடல கேட்டா அது மாதிரி ஒரு சுகம் எதுவுமே இருக்காது.
0: ரொம்ப நன்றி அம்மா. ஒலிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்?
1: நம்ம வசந்த சொந்தங்கள் எல்லாருக்காகவும், அறிவிப்பாளர் எல்லாருக்காகவும், உங்களுக்காகவும், புவனேஷ்காகவும், எனக்காகவும், எல்லாருக்காகவும் கேட்பேன்.
0: நன்றி. அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். மலைப்பினுடாக என்னுடைய சொந்தம். ஹலோ, வணக்கம். அழைப்பானது துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைக்கலாம். தற்போது அழைப்பில் நேய சொந்தம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் பலாங்கலை ஆரம்பிக்கும்.
0: வணக்கம், உங்களுடைய வானொலி ஒலிமு லேச கம்மி பண்றீங்களா?
2: நான் வந்துட்டு எங்கிட்டு இப்ப பேசுங்க சார்.
0: வணக்கம் மருமுகம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா சுகமா இருக்கேன் சார். உங்களை பாட்டு கேட்டுக்கிட்டு
0: சாப்பிட்டீங்களா?
2: இப்பதான் சாப்பாடு அடிச்சுதான் உங்களோட பாட்டு
0: கேட்கு. நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
2: எல்லாம் நல்ல பாடல்கள் சார்.
0: நேரம் சரியாகிறது 10:30.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மொழி தோய்ந்த பாடலின் ஜீவி பிரகாசின் இசையில் இது என்ன மாயம் திரைப்படத்திற்காக நேரம் சரியாக இரவு 10:35 நிமிடம்.
1: தமிழின் சுவாசம் வசந்தம் FM 102.6 102.8
2: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
3: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
2: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது?
1: இசை நரம்புகளை இதயத்தோடு

0: உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்ல.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.
2: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமான.

0: நான் காத்திருந்த பொழுதுகள் எல்லாம் உனக்காகவே என் வசந்த நிலாவே காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:46 நிமிடமாக கொண்டிருக்கின்றது. இந்த நேரம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த இரவு பொழுதுல எப்பவுமே எங்களுக்கு வந்து நேரம் அவ்வளோ வேகமாக போகாது. ஆனாலும் இனிமையான பாடல்களோடோ இன்றைய வசந்த நிலா மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்க வேண்டிய தொலைபேசி 1101-7775001 அல்லது 0111-7775101 நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். தற்போது அழைப்பினுடைய அகருணையில் சொந்தம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அழைப்பில் மிக நீண்ட நேரமாக காத்திருந்த ஒரு சொந்தம், இஸ்லாமத்தில் இருந்து காத்திருந்த ஒரு சொந்தம். தற்போது எங்களுடைய ஃபேஸ்புக் சொந்தங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்கலாம். ஹாய் அன்பான வணக்கம் டிலுவண்ணா, நடு நிகழ்ச்சியோடு என்று சொல்லி முகமட் அன்வர் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. செல்வசன்னிதி சுதன் அன்பான வணக்கம், நிகழ்ச்சியுடைய பாடல்கள் அருமை என்று. அன்பான வணக்கம் தம்பி என்று பலாங்குடையிலிருந்து அவனாசி வாய் ஜெயந்தி மாலா. அன்பான இரவு வணக்கம் டிலுக்ஷன், நல்ல சுகமாக இருக்கீங்களா? பாடல்கள் எல்லாமே மிகவும் அருமையாக உள்ளது. எனக்கும் பாடல் தாங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கிணிகை தனி கடவுளை கண்ணா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம் டிலூ, நாடும் நிகழ்ச்சியோடு எனக்கும் ஒரு இனிமையான பாடல். நிகழ்ச்சியுடைய பாடல்கள் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லாம அவ்வளவோ இனிமையா இருக்கு என்று சொல்லி ஜரா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. தற்போது அழைப்பினுடைய உங்களுடைய சொந்தம் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க, எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க?
1: நான் கொஞ்சம் ரஷீதா
0: கான். ரஷீதா கான், எப்படி இருக்கீங்க ரஷீதா கான்?
1: நல்ல சுகமா இருக்கீங்க?
0: நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா? அருமையான பாடல்கள். உங்களுக்கு மிக பிடித்த ஒரு பாடல் என்றால் என்ன பாடல்?
1: எல்லாமே
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி. தொடர்ச்சியாக இனிமையான பாடல் கேட்கலாம். ஒழுக்கும் இந்த பாடல், ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் அலீஸ் ஜெயராஜனுடைய

காற்றலை வசந்தத்தின் வசந்தங்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு இனிமையான கவிதைகளோடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றது. இந்த அழகான இரா பொழுது இனிமையான பாடல்களை கேட்கும் பொழுது எங்களுடைய மனம் சுற்றுகளை பாடக்கூடிய அழகான இரா பொழுது. அதுவும் எங்களுக்கு எங்களுடைய மனத்துக்கு பிடித்த இனிமையான பாடல்கள். சில பாடல்களை கேட்கும் பொழுது மனம் சுற்று என்ன பாடல் இல்லை அப்படின்னு சொல்லி தோன்றும். அதுவும் அந்த பாடலுடைய இசை லிரிக்ஸ் எல்லாமே சேர்த்து எங்களுக்கு இன்னும் ஒரு தனித்துவமான ஒரு அமைதியை கொடுக்கும். இந்த மாதிரியான இனிமையான பாடல்களை இந்த மாதிரி தியானத்தில் கூட நீங்களும் கேட்கலாம். நேரம் சரியாக இரவு 11 மணி.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக இரவு 11:06 கொண்டிருக்கின்றது. ஒளித்தோய்ந்த பாடல் அரிஷ் ஜெயராஜின் இசையில் வாலியின் வரிகளில் அரிச்சந்திரா மற்றும் மதுஸ்ரீ பாடி இனிமையான பாடல் ஒன்னாலே ஒன்னாலே திரைப்படத்திலிருந்து. தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 0712-775-0013 அல்லது 0712-775-1118 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடாக உடனே சொந்தம் வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? தயானி, எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க தயானி? அவர் கொட்டுவையா? ஓகே, சாப்பிட்டீங்களா? நிகழ்ச்சியுடைய பாடல்கள் எல்லாமே பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்?
1: எனக்கு வெண்மேகம் பெண்ணாக.
0: வெண்மேகம் பெண்ணாக ரொம்ப பிடிக்குமா? ஓகேம்மா, தொடர்ச்சி நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. ஒழுக்கவிருக்கும் பாடலை யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்.
1: அம்மா அப்பாவுக்காக,
0: நன்றி. அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி நன்றி. தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் சரியாக இரவு 11:08.

0: கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6
1: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
0: இசை நரம்புகளை இதயத்தோடு ஒருங்க

0: கடவுட இரவு சங்கமிக்கும் ஒவ்வொரு இரா பழுதும் அழகான இரா பழுது. காற்றலை வசந்தத்தின் இந்த இரா பொழுது கூட இன்னும் அழகாக்கப்படுகின்றது. இனிமையான பாடல்களோடு தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 0312-775-0013 அல்லது 0312-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினுடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அதனூடாக உங்களுடைய பதிவுகளை நீங்களும் பதிவு பண்ணலாம். தற்போது அழைப்பினுடைய சொந்தம் வணக்கம். அழைப்பானது துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அழைப்பில் ஒரு நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் ஜீவா பேசுறேன். ரத்னபுரையில இருந்து.
0: வணக்கம் ஜீவா, எப்படி இருக்கீங்க ஜீவா?
1: நல்லா சொல்லுங்க
0: ஜீவா. எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க ஜீவா?
1: நான் வந்து
0: ரத்னபுரம். ஓகே ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: ஓ நல்லா. நீங்க
0: சாப்பிட்டீங்க? நானும் சாப்பிட்டேன். நிகழ்ச்சி பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: ரொம்ப சூப்பரான பாடல்.
0: ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்? இந்த நிகழ்ச்சியில தர முடியுமான்னு சொல்லி ஸ்டேஜ் தெரியாது. இன்னொரு நிகழ்ச்சியில கட்டாயம் உங்களுக்காக அந்த பாடல்
1: தருவேன்.
0: ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?

0: வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் சரோஜாமா, எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கிறோம்.
0: சாப்பிட்டீங்களாம்மா? நிகழ்ச்சியோட பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: நல்லா பிடிச்சிருக்கு.
0: ரொம்ப நன்றி அம்மா. ஒழுக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்? ரொம்ப நன்றி. அனைத்து சந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் சரியாக இருப்பு 11:28.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கொழும்பு மற்றும் கொழும்பு எண்ணிய பிரதேசங்களில் தற்போது ஓரளவு சிறியதா அப்படியே மலைத்தூரல். இந்த மலைத்தூரலோடு சேர்த்து இனிமையான பாடல்கள் கேட்கும் பொழுது இன்னும் அழகான ஒரு கூலான கிளைமேட்ல இனிமையான பாடல், அதுவும் எங்களுடைய மனதுக்கு பிடித்த பாடல் கேட்கும் பொழுது எங்களுடைய மனம் எங்களையும் அறியாமல் ஒரு சில வார்த்தைகள் பேசும். இந்த மௌனத்தின் இழப்பொழுதில் தொழிற்சாக காற்றல் வசந்தத்தின் இனிமையான பாடல்களோடு வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக இரவு 11:40 ஆகி கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைக்கலாம். தற்போது அழைப்பினுடாக ஒரு நேயர், வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? வணக்கம் ராஜலட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நானும் நலம் அம்மா. சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: உங்களுக்காகவும் மூதர் வடிவேலங்க, பத்மாமா, அருள்மொழி, தங்கச்சுமி அம்மா, ஆதித்ய சிங்க தம்பி, எட்டியாத்தொழிலுக்கும் தம்பி தயாளன், ராமாமி, ஆட்டோ விஸ்வநாதன், சோமசெல்வி ஐயா, குடரத்னம் ஐயா, சின்னையா மகாதேவன், எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு என் அன்பு சொந்தங்கள் அனைவரையும் சேர்த்துக்கிட்டு நல்ல பாடல்கள்.
0: நன்றி. அனைத்து சொந்தங்களையும் எடுத்துக்கொண்டு எளிமையான பாடல்கள் கேட்கலாம். தொடர்ச்சியாக எங்களுடைய ஃபேஸ்புக் சொந்தங்களை தற்போது இணைத்துக் கொண்டு பயணிக்கலாம். ஹாய் அன்பான வணக்கம் டிலூன் அருண் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி நிவேன் சங்கர் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் பதுலையிலிருந்து. ஹாய் அன்பான வணக்கம் டிலு நாடும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல் என்ற பிரவீன் நந்து நிகழ்ச்சி கேட்டுக்கதா சொல்லியிருக்காங்க ஃப்ரம் எல்விஸ் டவுன் வத்தலையிலிருந்து. எங்களை எப்போவுமே நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. கந்தலை சைசர் அன்பான வணக்கம் சொல்லி, ஹாய் அண்டா, நான் ரகுவானையிலிருந்து மிதூஷன். எனக்கும் ஒரு சாங், எனக்கும் ஒரு சாங் தாங்களே, டெடிக்கேட்டட் டு மை ஓல்ட் மெமரிஸ். சில நேரங்களில் இந்த பழைய நினைவுகள் எங்களை எப்படியும் மீட்டு பார்க்க வைக்கும் இல்லையா? ஆனாலும் அந்த நினைவுகள் சற்று அழகானவை இல்லை. தொடர்ச்சியாக இனிமையான பாடல்களை கேட்கலாம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நேரம் சரியாகிறது 11:42.

0: வசந்தம் FM 102.6 102.8 உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
3: இசை நரம்புகளை இதயத்தோடு

0: உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.
2: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல்

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியுடைய கடைசி இறுதி நேரத்தில் நாங்களும் நிகழ்ச்சியினுடைய கடைசி நிகழ்ச்சி. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் டெல்லி. நான் சூப்பர் ஹனிஃபா.
0: ஹனிஃபா வணக்கம், எப்படி இருக்கீங்க ஹனிஃபா?
1: சூப்பர் ஆகிறேன். அருமையான பாடல்கள், சிறப்பு, மிக மிக சிறப்பு.
0: ரொம்ப சந்தோஷம் ஹனிஃபா. ஒழிக்க வைக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: பாடல் அனைவருக்காக, மத்தல ஐயா கண்டுக்காண்டியும், சோபன் மோகன் சிராஜ் எனக்கு வேண்டிய உங்களுக்கு வேண்டியும், அனைத்து நேரத்துக்கு வேண்டியும் இந்த குச்சி கவிதை மட்டும். அன்பே, வைகாசி நிலவே, வைகாசி நிலவே, நம் காதல் அரளி விதையில் முளைத்த துளசி செடியா, மஞ்சள் தாலி கட்டில் மணமாடை வேடும் தங்க ரதமே, காற்றுக்கு துங்குவட்டு கலந்து விடி என்னோடு, யாரோ யாரோ என்று என்னை தள்ளிவிடாமல் புரிந்து கொண்டும் நம் காதலுக்கு இதுதானா இதுதானா எதிர்பார்த்த அன்னாலும் இதுதானா, மஞ்சள் தாலி கட்ட இடம் கொடு, என் மனம் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையில் விஞ்சலில் ஆடும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி ஹனிஃபா. ஒழுக்கம் இனிமேல பாடலோடு நடும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒழுக்கம் இந்த பாடலை என்னவள் என்னுடைய ஒழுக்காக இந்த பாடலை டெடிகேட் பண்ணி வெளிவற்ற செலவு நடைபெற்ற உங்கள் அன்பின் விவேகானந்த ராஜா. நன்றி சொந்தங்களே. லவ் யூ கைஸ்.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: என்ன கடிடா, என்ன கடிடா, என்ன கடிடா, என்ன கடிடா, என்ன கடிடா.

0: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய.
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

2.6 102.8.

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை. அதுல நிறைய விமர்சனங்களை தாண்டி நம்ம வளர்கிற போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த விமர்சிக்கிறவர்களையே பார்த்துக்கிட்டு அது பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. அவங்க நம்மள அப்படி சொன்னாங்க, அவங்க நம்மள இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்கன்னு அதை எல்லாத்தையும் நம்ம காதுல வாங்காம நாம நம்முடைய பாதையில என்னுடைய குறிக்கோள் இதுதான், எனக்கு இலக்கு இதுதான் அப்படின்னு நினைச்சு நாம பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக கண்டிப்பாக நாம் சாதனையாளராக வருவோம். நம்ம விமர்சிச்சவங்க 100ல் ஒருத்தரா எங்கேயோ ஒரு ஓரத்துல இருப்பாங்க. அதை எல்லாருமே வாழ்க்கையில எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்.

இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆண்டு மே மாதம் 5 தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறந்த ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்று நாளிலையும் கூட பிறந்த நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னால் அளிக்க வேண்டிய இலக்கம் 0301 5003 அதே போல 0301 5111 அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சி இருக்கிறத சொல்லிருக்காங்க. மகள் அர்ஷினி அம்பான் தொட்ட ஜமீலா மும்தாஷ் பீகம் நாவலப்பிட்டிய தேஜா யாழ்ப்பாணம் சாந்தினி மற்றும் உமாச்சந்திரன் ராஜமாணிக்கம் ராஜேந்திரன் மற்றும் பாதுக்கி சின்னத்தம்பி ஆகியோரையும் நிகழ்ச்சி ஒன்றித்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் ஆய் அன்பான காலம் நீர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு சொல்லு பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. மற்றும் கேஷாயினி ஜிது ஆகியோரையும் நிகழ்ச்சி ஒன்றித்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சகோதரி, இன்றைய நாள் நலமாக அமைய நல்வாழ்த்துக்கள் சொல்லி கலகா சண்முகநாதன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் ஆய் அன்பான காலை நேர வணக்கம் நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அத்தனை அன்புறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி ரவி நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்களும் கூட உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னாலுக்கு வேண்டிய இலக்கு 0301 5001 அதே போல 0301 5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: நேயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்.
1: வசந்தம் எஃப்எம்
0: 102.6 102.8.

0: அடிச்சாரு.
1: கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.